நேரம் காலை 5:33, விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியிலே பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம் கேட்கலாம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கானமூர்த்தி.

தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம், 6:35 கால்நடை நமக்கு தொழிலம்மா உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55, 7 மணிக்கு மலரும் காலை மலர், இதில் எரிபொருள் மாற்றி யோசிங்க என சொல்லும் டெக் பைட், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தோல் நோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் கே அகிலா அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8 மணிக்கு மனம் விரும்பும் பாடல்களாய் இதயராகம், 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் இதயராகம், காலை 9 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் தீர்வுகளும், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் பங்குபெறும் நேரலை, 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு, 10:30 இருபட பாடல்களாய் அண்ணாமலை, அழகிய தமிழ் மகன் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க. இன்று பகல் 12:10 மழைக்கால முன்னெச்சரிக்கை, இது குறித்து தோழிகள் பங்குபெறும் மங்கையருலகம், 1 மணிக்கு வசந்தன் கோவின் மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம், இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி இலக்கணை அவர்கள். 2:30 மண்ணின் மனம், இதில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் ராஜேந்திரன் குழுவினர். இன்று பிற்பகல் 3 மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசைத்தூரல், 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் பொன்மாலை, 6 மணிக்கு வருவதோ ஆரவாரம், மாலை மணி 6:15

0: குழந்தைக்கு நலம் தரும் யோகா. யோகா ஆசிரியர் எம் சாயிராபானு அவர்கள் தரும் தகவல்களோடு. 6:30 மாநில செய்திகள். 7:00 ஓடி விளையாடு. கூடைப்பந்து வீராங்கனை எம் நட்சத்திரா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. இன்று 7:25 உழவர் உலகம். ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்கள். 8:15 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே கேட்டு ரசிக்கலாம். இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே இன்று காலை 10:00 மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு. இன்று காலை 8:00 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சியில் நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் எம் கிருஷ்ணாதேவி அவர்கள். 9:00 அரங்கிசையில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். உடன் வாசிப்பவர் எம் எஸ் அனந்தகிருஷ்ணன். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இன்று மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 மதுரை மாவட்ட செய்தி மடல். 9:30 நாடகமலர், இதில் மாய துப்பாக்கி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் எம் கௌரி அவர்கள். 10:00 அரங்கிசையில் ஆர் செங்கமலம் அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை இடம்பெறும். சேலம் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது மிக முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவான அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு தொல்லை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டனர். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன், பாடியவர் எஸ். ஜானகி.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில், தொழில்களில் காலம் தவறாமையை கடை

0: கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர், அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

0: ஆண்டுக்கு ஆண்டு மெருகேறும் ஒலிபரப்பின் தரம். நேயர்களின் அன்போ என்றும் நிரந்தரம். இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசையோடு.
1: முழுமையான அன்பு, முழுமையான கருணை, இவையே கடவுளின் தன்மை. 6:15. இனி பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம் திருச்சி வானொலி அலை வரிசைகளில். முதலில் TL மகாராஜன் பாடிய பாடல்.

கருணை நிறைந்த செயல்களே இறைவனை அடையும் வழி. 6:24 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. ஆனந்தராகத்தில் இனிய ஜிக்கி பாடிய பாடல்

திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் திருக்கோவில் வசந்த உற்சவத்தில் இன்று மாலை 5 மணிக்கு தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு. மாலை 5:30 வசந்த மண்டபம் சேர்தல், 5:45 அலங்காரம் அமுது செய்தல், மாலை 6 மணிக்கு திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், சூர்ணாபிஷேகம், தீர்த்த கோஷ்டி. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வீரபோகம் அருள்மிகு அய்யனார் ஆலய கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 8 மணிக்கு பூர்ணாகூதி தீபாராதனை, 9 மணிக்கு 18-ஆம் படி கருப்பண்ண சுவாமி மகா கும்பாபிஷேகம், காலை 9:30 கடம் புறப்பாடு, 10:15 அனைத்து மூலஸ்தான கும்பாபிஷேகம், தொடர்ந்து தீபாராதனை, மாலை 6 மணிக்கு மகா அபிஷேகம், 8:00 சுவாமி வீதி உலா. நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தன்மைக்கு ஏற்ப மனிதன் மேன்மையடைகிறான். ஆனந்தராகத்தில் இனி வீரமணி ராதா பாடிய பாடல்.

0: அன்பு யாரிடத்திலிருந்து ஊற்றெடுத்து ஓடுகிறதோ அவர்களே தெய்வத்தின் அருளுக்கு பாத்திரமானவர்கள். இதுவரை ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது ஆனந்த ராகம். மீண்டும் ஆனந்த ராகம் நாளை காலை மணி 6:15 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு நேரம் 6:35.
1: உழவு சொந்தங்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆணி மாதம் 4 வியாழக்கிழமை. இப்போது கால்நடை நமக்கு தோழனம்மா. கஞ்சியின்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை குறித்து சில ஆலோசனைகளை வழங்குகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் வெங்கடேசன் அவர்கள்.
2: பொதுவாக அதிகமாக வர சத்து குறைபாடு நோயின்னு பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சல் நோய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இழமுடியா படுகிடை நோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் மெக்னீசியம் சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாளும் மேஜராக வரும். அதுக்கப்புறம் தாது உப்பு குறைபாடுனாலையும் மாடுகளுக்கு வந்து சத்து குறைபாடு நோய்கள் வரலாம். பொதுவாக மாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும், கண்டுபிடித்து 1 ஒல்லியான மாதிரி மாறிடுவாங்க, பால் அளவு குறைஞ்சிருக்கும், தீவனம் எடுக்காது. இப்போ ஒரு 10 வச்சிருக்காங்கன்னா ஒரு 4 மட்டும் தனியாக நிற்பாங்க, ஒரு 5 or 6 மட்டும் நல்லா இருப்பாங்க. ஸோ அதை பொறுத்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த பண்ணையில் இந்த அளவுக்கு சத்து குறைபாடு இருக்கலாம் அப்படின்றது. உடம்பு பார்த்தீங்கன்னா புளிவாக இருக்காது, முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷைனாக இருக்கணும். இப்போ ஒரு மாடு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்த உடனே வேத்திருக்கணும், முகம் இந்த கருப்புலரில் முக ஜாடை இருப்போம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வேத்திருக்கணும். மாடு வந்து தனித்தனியாக லேசாக நக்கிக்கணும், அந்த லிக் மார்க்கிங்னு சொல்லுவாங்க உடம்புல, அப்படின்னாவே மாடு வந்து ஆரோக்கியமாக இருக்கிற மாடு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த அறிகுறிலாம் இல்லை மாடு சோர்வாக இருக்கிற மாதிரியோ இல்லை பாலளவு குறைஞ்சிருக்கு அப்படிலாம் பார்த்தனாவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, சத்து குறைபாடு இருக்குது கண்டிப்பாக அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிகிச்சை அளிக்க பார்க்கலாம். அப்படின்னாட்டி கால்நடை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறதுக்கோ இல்லை ஆலோசனை பெறதுக்கு வழிவகை செய்யலாம். விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மாடு படுத்தாவே கால்சியம் சத்துனால தான் படுக்குது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துடுறாங்க. மாடு படுக்குதுனாவே கால்சியம் சத்துனால மட்டும் படுக்காது, முதல் காரணம் பால் அதிகமாக சுரக்கிற மாடுகளில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலப்பின மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள், HF கிராஸ் மாடுகள், இவங்கெல்லாம் வந்து பால் சுரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்க பால் வழியாக கால்சியம் அதிக லாஸ் ஆகும் படுத்துருவாங்க. அது மட்டும் போகாமல் ஒரு சில மாடுகளில் பார்த்தீங்கன்னா கண்ணு போகிற ஸ்டேஜில் கண்ணுக்குட்டி பெரிய சைஸ் குட்டியாக இருக்கலாம். ஒன்று விவசாயம் பெருமக்களே கைப்பிச்சு இழுப்பாங்க, இல்லாட்டி டாக்டர் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ ஒரு சில நேரத்துக்கு பெரிய குட்டியாக இருக்கிறப்போ இடுப்பெலும்புகள் இல்லாட்டி இடுப்பெலும்புக்கு நரம்பு சத்துக்களை வந்து நமத்து போன மாதிரி மாறிடும். ஸோ இதனாலே மாடுகள் படுத்திடலாம். கண்ணு போகிற செய்தியில் கொட்டகை வந்து தரைப்பகுதி வந்து ரொம்ப வழக்கையான தரைப்பகுதியாக மார்பிள்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, கடப்பாக்கல் போட்டு வச்சிருப்பாங்க, அந்தமாரி இடத்துல வச்சிருந்த மாட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து மாடுகள் கீழே விழுந்து படுத்து போகிறதுக்கு நிலைமை வாய்ப்பு அதிகம். இன்னொன்று கண்ணு போட்ட உடனே நோய் சக்தி நிறைய குறையும், அப்போ ஏற்கனவே இருந்த உனிக்காய்ச்சலோட தாக்கம் இப்போ வர ஆரம்பிக்கும், அதனால ரத்த சோகை வரதுக்கு வாய்ப்பு அதிகம் மாடுகளில். ரத்த சோகை வந்துருச்சுனாவே ரத்த அளவு பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும், இப்போ மாடுகள் எந்திரிக்க முடியாத நிலைமைக்கு போயிடும். இதெல்லாம் வந்து படுக்கிறதுக்கு காரணம். ஸோ படுத்தாக்கா மாடுங்க வந்து கல்சி சத்துனால தான் படுக்குதுன்றது கிடையாது, படுக்கிறதுக்கு இந்த வகையான காரணங்கள்லாம் இருக்கு. இப்போ பணியாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படுத்திருச்சு கல்சி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வாய் வழியாக கல்சியத்தையோ இல்லாட்டி சிறை வழியாக கல்சியத்தை கொடுக்கறது தவிர்த்துடணும். கண்ணுக்குட்டி போட்ட உடனே செத்த விழாது, நஞ்சு கொடினு சொல்லுவாங்க செத்தடுன்னு சொல்லுவாங்க, இது வந்து சத்து குறைபாடு இருந்தாலும் வராது, கால்சியம் சத்து இருந்தாலும் வராது, விட்டமின் ஏ சத்து குறைபாடு இருந்தாலும் வெளியே வராது. நார்மலாக பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டதுலேருந்து 8 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், காத்திருந்து அதுவாக போடுறதுக்கு நம்ம வழிவகை செய்யலாம். ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க தெரியாமல், இல்லாட்டி ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, மூதாதைகள் சொல்லியிருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க தொங்கிட்டு இருக்கிற மாசிலையோ இல்லை தொங்கிட்டு இருக்கிற செத்த நஞ்சு கொடியில் பார்த்தீங்கன்னா கல்லை கட்டி விடுவாங்க, குச்சை கட்டி விடுவாங்க, இல்லாட்டி முளைக்குச்சியில் கட்டி

0: கட்டி ஏற்றி விட்டுருவாங்க. ஏற்று அவங்களா பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பண்ணுறதுனால அறகுறையாக தான் எடுக்க முடியும். கருப்பு பையிலேருந்து அந்த நஞ்சு கொடி முழுமையாக வெளியேறதுக்கு நம்ம மாட்டோட ப்ராசஸில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றுலேருந்து 8 மணி நேரத்துக்குள்ள அதுவாக விழுந்துடும். அதுக்கப்புறம் விழலை அப்படின்னா நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி தகுந்த முறையில் எடுத்தது நல்லது. அதுக்கு அவர் சொல்கிற வாய்வழி மருந்தெல்லாம் போட்டோம் அப்படின்னா நார்மலாக அதுவாக செத்த விழுந்துடும். விவசாய பெருமக்கள் என்ன பண்ணணும், மாடு பராமரிக்கிறதுல கொஞ்சம் பங்களிப்பு அதிகமாக பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து கொட்டகத்தரையை வந்து ஏனதானு வச்சுருக்காம காற்றோட்டம் இல்லாத பகுதியில் வச்சுக்கிறது அந்தமாரி இல்லாமல் நல்ல பராமரிப்பு முறையை மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான பசுந்தீவனத்தை மெயின்டைன் பண்ணணும், தண்ணீர் கொடுக்கறத மெயின்டைன் பண்ணணும். மாட்டுக்கு நோய் வரும் வராது அதெல்லாம் இல்லாமல் தாதுப்பு கொடுக்கறது நல்லது. தாதுப்பு பார்த்தீங்கன்னா உடம்பு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும், இனப்பெருக்கத்துக்கு நல்லாயிருக்கும், பால் சுரக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தினமுமே பால் சுரக்கிற மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிராம் அளவுக்கு, 30 கிராம் அளவுக்கு முள்ள என்னால் அப்படின்னா ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அளவுக்கு தாதுப்பு போடலாம். அப்படி இல்லாட்டி அதுவும் முடியாது என்னால் அப்படின்னா தீப்பெட்டி அளவுக்கு அடர் தீவனத்தில் கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா மாடுகளுக்கு தாதுப்பு சரியான அளவு போய் சேரும். இது ஒரு வகையில் விவசாய பெருமக்கள் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா குறைபாடு குறைக்கிறது கண்டுக்கலாம். தாதுப்பு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம பால் கூட்டுறவு சொசைட்டிலையும் தாதுப்பு கிடைக்கும் குறைவான விலையில். அப்புறம் நம்ம கேவிகேன்னு சொல்லுவாங்க அங்கேயும் இல்லாட்டி வியூடிஆர்சி அந்த நிலையங்களிலும் குறைவான விலையில 1 கிலோ அளவுக்கு தாதுப்பு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா 1.5 மாசத்துக்கு நம்ம பால் கறக்கிற மாட்டங்களுக்கு உபயோகப்படுத்தலாம். எல்லாத்துக்குமே காரணம் தீவன மேலாண்மை தான். தீவன மேலாண்மை நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா பாலோட சுரப்பு தன்மையும் அதிகமாகும், கொழுப்பு சத்து கொழுப்பல்லா சத்துமே நார்மலாக இருக்கும். பண்ணையாளர்கள் வந்து ஓரளவுக்கு அடர் தீவனத்தை நல்லா கொடுத்துட்றாங்க மாட்டுங்களுக்கு. பட் சிறு குறு விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் வச்சுக்கிட்டா அவங்களால போயிட்டு பல்காக 100 கிலோ 50 கிலோ அளவுக்கு அடர் தீவனத்தை வாங்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பால் சுரப்பு அதிகமாகணும், அது மூலமாக எனக்கு லாபம் வரணும் அப்படின்றதுக்காக அரிசி தண்ணி, கஞ்சி தண்ணி, புளிச்ச தண்ணி இல்லாட்டி சத்து மாவு கொடுப்பாங்க. இந்த சத்து மாவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுடுதலில் கலந்து வச்சுட்டாங்க அப்படின்னா மாடு நல்லா சாப்பிடும், ஹெல்த்தியாக இருக்கும், ஆனால் பால் சுரப்பும் அதிகமாகும். ஒரு நாள் போட்டு அடுத்து ரெண்டு முதல் இது ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா பால் சுரப்பு அதிகமாகிடும், பாலோட அளவும் குறைஞ்சிரும், கொழுப்பு சத்தும் குறைஞ்சிரும். இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா குடும்பனார உடனே ஜீரணமாகிற சத்துக்களை மாவசத்துக்களை கொடுக்கக்கூடாது. அது சிம்பிளாக நான் என்ன சொல்லணும்னா மனுஷன் சாப்பிட்றது மாட்டுக்கு கொடுக்காதீங்க. அது கட்டுப்படுத்திங்கன்னாவே மாடு வந்து பால் சுரப்பு அதிகமாகவும் இருக்கும், பால் வந்து டிகிரி இருக்கிற மாதிரியும் வரும். உடனே ஜீரணமாகிற பொருட்கள் இல்லாமல் மாடு சாப்பிட வேண்டியது கொடுக்கணும். பசுந்தேவனும் உலர்த்தேவனும் அடர்த்தேவனும் இது மெயின்டைன் பண்ணாவே நார்மல் அளவுக்கு ஃபேட் எஸ்என்எஃப் பகுதியை வந்து அதிகப்படுத்தலாம். அது போக மாடு வந்து வெயிலில் கட்டி வச்சோம் அப்படின்னா விட்டமின் டி விட்டமின் ஏ நல்லா கிடைச்சி ஃபேட் எஸ்என்எஃப் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விவசாய பெருமக்கள் வந்து கன்றுகின்ற மாடுகளில் கூடுதல் கவனம் பண்ணிங்க அப்படின்னாவே சத்து குறைபாடு நோய்களை நல்லாவே கட்டுப்படுத்திடலாம், அதுலேருந்து லாபம் நம்ம பெறலாம். மேலும் எதுவும் சந்தேகம் இருப்பின் என்னுடைய தொலைபேசி எண் 9003725343 தொலைபேசி எண் 9003725343.
1: கால்நடை நமக்கு தோழனம்மா நிகழ்ச்சியில் இதுவரை கன்றுகின்ற மாடுகளை பராமரிக்க சில ஆலோசனைகளை வழங்கினார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். வெங்கடேசன் அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் இனி உழவர் நண்பர்களே, சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் லாபம் தரும் கால்நடை வளர்ப்பு பற்றிய நிலைய பயிற்சி இம்மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கால்நடை இனங்களை தேர்வு செய்தல், கால்நடை பராமரிப்பு, கொட்டகை அமைத்தல், தீவன மேலாண்மை, தீவன பயிர்களின் வகைகள், நோய் பராமரிப்பு, செயற்கை கருவூட்டல், பால் உற்பத்தி போன்ற தலைப்புகளின் கீழ் விரிவாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962-8544 மற்றொரு எண் 9942-449-786 எண்கள் மீண்டும் ஒரு முறை 04-3-1 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2962-8544 மற்றொரு எண் 9942-449-786 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 04-3-1 என்ற முன்னிணைப்போடு

0: 33 17 15 என் மீண்டும் ஒருமுறை 0 4 3 1 233 17 15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார். இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் இறால் வளர்ப்பில் நீர் மண்தர மேலாண்மை.
1: வாட்டரை வந்து நம்ம எப்படி சாம்பிளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலாப்புல வந்து தண்ணியை எடுக்கக்கூடாது. ஒரு முட்டி அளவு வந்து இறங்கி அந்த தண்ணியை ஒரு 2-3 இடத்துல வந்து எடுத்து அதுக்கப்புறம் உடனே லேப்ல டெஸ்ட்.
0: உரை வழங்குகிறார் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் பி இலக்கணை அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம்.
2: நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய எழுதியிருக்கேன். சில காரணங்களால வந்து எல்லாமே தள்ளி போனதுனால, அது தள்ளி போனதுனால நம்ம கனவுகள் தள்ளி போக கூடாதுங்கிறதுக்காக விவசாயத்துல வந்து இறங்கிட்டேன். நான் முழு மூச்சோட இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் குறிக்கோளோட தான் வந்து இறங்குறேன். எப்படின்னா,
0: அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இரு நாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர்,

0: பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனை சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும், இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ் வணிகில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச்செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளைச் சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவின் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 2009 கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஓசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன்

0: எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்க ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும், பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரனும், ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 ஜிகாவாட் அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேரம் 6:55.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: 1983 சேலஞ்சர் விண்வெளி ஓடம் இதே நாளில் பயணித்தது. அந்த பயணத்தில் ஒரு சிறப்பு உண்டு. விண்வெளிக்கு சென்ற முதலாவது அமெரிக்க பெண் என்ற பெருமையை சாலி ரைடு பெற உதவிய பயணம் அது. ரஷ்ய இலக்கிய மேதை மேக்சிம் கார்கியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1936. வறுமையால் படிக்க முடியாமல் போன இவர் தானே கற்றுத் தேர்ந்த பின் எழுதினார் சீந்துவாரில்லை. விரக்தியின் விளிம்புக்கே போனார். மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டார். ஒவ்வொரு மனித பிறப்பிற்கும் ஏதோ ஒரு உயர்வான காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்தார். தன் அனுபவங்களை கதைகளாக்கினார். மேக்சிம் கார்கியின் தாய் நாவல் உலகில் அதிக மொழிகளில் படிக்கப்படும் சிறப்பை பெற்றது. ஃபிளையிங் சிக் என கொண்டாடப்பட்ட மில்கா சிங்கின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2021. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4 முறை தங்கப்பதக்கம் வென்ற இவர் 1960 ரோமில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 4 இடம் பிடித்து நூலிழையில் பதக்கத்தை தவறவிட்டாலும் மக்கள் மனங்களில் நீங்கா இடம் பிடித்தவர் மில்கா சிங். இப்படியும் ஓர் அரசியலில் தும்பைப்பூ அன்ன தூய்மை இருக்க முடியுமா? தமிழகத்தின் அமைச்சராயிருந்தவர் கிழிந்த கோரை பாயில் சக ஏழை பிணியாளர்களோடு மதுரை அரசு மருத்துவமனையில் படுத்திருந்தார். தகவல் அறிந்த அன்றைய முதல்வர் மக்கள் திலகம் வசதியான அறைக்கு மாற வேண்டினார். எல்லாரும் போல எனக்கும் இந்த வசதி போதும் என மறுத்தார் அந்த தியாகி. மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டி தந்த கக்கஞ்சி போல எளிமை வாழ்வு யாருக்கு வரும்? அந்த உத்தமரின் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1908. இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று கைதாகி 1.5 சிறைவாசம் அனுபவித்தவர். தமிழகத்தின் உள்துறை, பொதுப்பணித்துறை உள்பட பல முக்கிய துறைகளின் அமைச்சராக 10 பணியாற்றியவர். விடுதலை போராட்ட தியாகத்துக்காக தனக்கு வழங்கப்பட்ட நிலத்தை வினோபாவின் பூதானத்திற்கு வழங்கியவர். தன் மகளை மாநகராட்சி பள்ளியில் படிக்கச் செய்தவர். அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற பின் வாடகை வீட்டில்தான் குடியிருந்தார். பேருந்தில் பயணித்தார். இது குறித்த செய்திகள் வந்தபோது, எனது வசதிக்கு என்னால் எதை செய்து கொள்ள முடியுமோ அதை செய்கிறேன், இதில் எனக்கொன்றும் கஷ்டமில்லை என்று விடையளித்தவர் தியாகி கக்கன். விடுதலை போராட்ட அரசியலிலும் தமிழ் இலக்கிய உலகத்திலும் நன்கு அறியப்பட்ட சின்ன அண்ணாமலை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920. விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்ட இவரை 20,000 மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக திரண்டு சிறையை உடைத்து விடுதலை செய்து அழைத்துச் சென்ற நிகழ்வு அப்போது எங்கும் நடந்திராத ஒன்று. தமிழ் இலக்கியத்தின் மீது ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட இவர் தமிழ் பண்ணை பதிப்பகம் மூலம் தமிழறிஞர் பலரின் நூல்களை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக மாப்போசி எழுதிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை வாழ்க்கை வரலாற்று நூலை பதிப்பித்தார். இந்த நூலே கப்பலோட்டிய தமிழன் படத்துக்கான திரைக்கதையானது. கண்டறியாதன கண்டேன், சொன்னால் நம்ப மாட்டீர்கள் உள்ளிட்டவை சின்ன அண்ணாமலையின் நூல்களில் சில.

தமிழ் பத்திரிகை உலகில் நகைச்சுவை ஓவியங்களுக்கு புத்தொளி பாய்ச்சிய ஓவியர் கோபுலுவின் பிறந்த நாள் இன்று. ஆண்டு 1924. எழுத்தாளர் தேவனின் துப்பறியும் சாம்பு, கொத்தமங்கலம் சுப்புவின் தில்லானா மோகனாம்பாள், சாவியின் வாஷிங்டனில் திருமணம் போன்ற புகழ்பெற்ற நாவல் கதாபாத்திரங்களுக்கு தனது ஓவியத்தின் மூலம் உயிர் கொடுத்தவர் ஓவியர் கோபுலு. இயக்குனர் தயாரிப்பாளர் ஏ.எல். விஜய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1979. கிரீடம் திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் மதராசப்பட்டினம், சைவம் உள்ளிட்ட பல படங்களை இயக்கியுள்ளார்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உயரத்துல ஏறி நின்னு நாம பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த உலகமே நமக்கு தெரியும். ஆனா நாம எடுத்த முயற்சியில வெற்றி பெற்று வாழ்க்கையோட உச்சிக்கு போகும்போது மட்டும்தான் நாம இந்த உலகத்துக்கே தெரியும். தன்னம்பிக்கையோடும் சிறு புன்னகையோடும் இன்றைய இலக்கை நோக்கி பயணிப்போம். இந்த நாள் இனிய நாளாக மலர வாழ்த்துக்களோடு FM ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம் காலை மலர்.
2: தாமரை கொடி தரையில் வந்ததெப்படி, மல்லிகை கொடி

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். காலையிலே பசிச்சா இட்லி தோசை பூரி பொங்கல் வடை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல தேங்காய் சட்னி, நல்லதொரு சாம்பாரு, அதுக்கு பக்கத்துல ஒரு கார சட்னின்னு வச்சா நாள நல்லபடியா தொடங்கிடுவோம். நாம வச்சிருக்க கூடிய பைக்கு கார், ஏன் வீட்டுல ஓடுற மிக்சி கிரைண்டருக்கெல்லாம் பசிச்சா அது என்ன பண்ணும்? அதுக்கு தேவையானதுதான் எரிபொருள். நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பாடோ அதே மாதிரிதான் நாம கண்டுபிடிச்ச இயந்திரங்கள், வண்டிகள், தொழிற்சாலைகள் ஓடுறதுக்கு கிடைக்கிற சாப்பாடுதான் இந்த எரிபொருள். விஞ்ஞான பூர்வமா சொன்னா, எதை எரிச்சா நமக்கு வெப்பமும் ஆற்றலும் கிடைக்குதோ அதுதான் எரிபொருள். தலைமுறை தலைமுறையா நாம ஒரு பழக்கத்திற்கு பழகிட்டோம். வண்டிக்கு எனர்ஜி வேணுமா பெட்ரோல் டீசல் போடுவோம், சமையலுக்கு எனர்ஜி வேணுமா கேஸ் சிலிண்டரை ஆன் பண்ணுவோம். ஆனா இத்தனை காலமும் நாம் கையாண்ட இந்த வழிமுறைகள் இன்னும் எத்தனை காலத்திற்கு சாத்தியம்? பூமிக்கு அடியில் இருக்கும் வளம் தீர்ந்து கொண்டே போகுது. புவி வெப்பமயமாதல் நம் கண் முன்னாடி அச்சுறுத்துது. இங்குதான் நாம நம்முடைய சிந்தனையையும் நம்முடைய தேடலையும் மாத்தி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். பூமியின் ஆழத்தை தோண்டுவதை நிறுத்திவிட்டு நம்மை சுற்றி இருக்கும் இயற்கையை பார்க்க வேண்டிய தருணம் இது. இன்றைய நிகழ்ச்சி எரிபொருள் மாத்தி யோசிங்க. ஆரம்ப காலத்துல நாம பயன்படுத்திய விறகு, கறிக்கட்ட, நிலக்கரி இதெல்லாம் திட நிலையிலையும், இப்போ நம்ம வாழ்க்கைய ஆட்டி படைக்கிற பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் திரவ நிலையாகவும், நம்ம வீட்டு சமையல் கேஸ் வண்டிகளுக்கு வர சிஎன்ஜி இதெல்லாம் வாயு நிலை எரிபொருளாக பிரிச்சிருக்காங்க. இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாமே புதைப்படிவ எரிபொருள்கள். அதாவது பூமிக்கு அடியில பல கோடி வருஷங்களா மக்கின தாவரங்கள் விலங்குனால இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இனிமே பூமிய தோண்டக்கூடாது, வானத்தையும் இயற்கையை தாங்க பாக்கணும். இனி வரும் தலைமுறையினருக்கான புதிய எரிபொருள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை ஹைட்ரஜன்க, தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு அதை எரிபொருளா மாத்துறது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதுல இருந்து புகையே வராதான். இப்பவே நாம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் பாக்க ஆரம்பிச்சிட்டோம். மொபைலுக்கு சார்ஜ் போடுற மாதிரி பைக்குக்கும் காருக்கும் சார்ஜ் போட போறோம். நாம சாப்பிட்டுட்டு போடுற சோள கருது, கரும்பு சக்கையே, அழுகின காய்கறி குப்பைகள்ல இருந்து கூட எத்தனால் பயோகேஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்களாம். ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திரவ ஹைட்ரஜன் தொழில்நுட்பம் கூட சீக்கிரமா

சாதாரண வண்டிகளுக்கும் வரப்போகுதாங்க. பூமியை கீறி பெட்ரோல் எடுத்ததெல்லாம் போதும், இனிமே வானத்தை பார்த்து சூரிய வெளிச்சத்துல வண்டி ஓட்டுவாங்க. பெட்ரோல் பைக்னா அந்த காலம், எலக்ட்ரிக் பைக்னா இந்த காலம், ஹைட்ரஜன் பைக்னா இனி வரும் காலம்னு சொல்லலாங்க. லண்டன்ல இருக்கக்கூடிய சில பேருந்துகளுக்கு காபி கழிவு தாங்க எரிபொருளாம். காபில இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய வச்சுதான் அங்க பஸ் ஓட்டுறாங்களாம். லண்டன்ல உள்ள காபி கடைகள், உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள்ல இருந்து தினமும் டன் கணக்குல சேகரிக்கப்படக்கூடிய காபி தூள் கழிவுகளை உலர்த்தி அதுல இருந்து காபி ஆயில் பிரிச்சு எடுக்கிறாங்களாம். இந்த காபி ஆயிலோட வழக்கமான டீசலையும் கலந்து B20 பயோ எரிபொருள் உருவாக்கப்படுதான். இதுல 20% காபி கழிவுல இருந்து பெறப்பட்ட எண்ணெய் கலந்துருக்குதாங்க. இந்த பயோடீசலை பயன்படுத்துறது பேருந்துகளோட என்ஜின்கள்லயோ இல்ல எரிபொருள் தொட்டிகள்லயோ எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லையா. காபி கழிவுகள் குப்பை கிடங்குகள்ல அழுகும்போது

எரிபொருள் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் SAF சொல்றாங்க. வீடுகளில் வீணாகக்கூடிய பழைய சமையல் எண்ணெய், விலங்குகளோட கொழுப்பு மற்றும் பண்ணை கழிவுகளில் இருந்து இந்த எரிபொருள் தயாரிக்கப்படுது. இந்த SAF சுத்திகரித்து வழக்கமான ஜெட் எரிபொருளுடன் 50% வரை கலந்து விமானங்கள்ல பயன்படுத்தலாமாங்க. விமானத்தோட என்ஜின்கள்லயோ இல்ல எரிபொருள் நிலையங்கள்லயோ எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லையா. வழக்கமான எரிபொருளை ஒப்பிடும் போது கார்பன் உமிழ்வை சுமார் 80% வரை இது குறைக்க உதவுதாங்க. இந்த எல்லா தகவல்களுமே சொல்ற ஒரு உண்மை என்ன தெரியுமா, எரிபொருள் தீந்துடும் அப்படின்னு நாம கவலை எல்லாம் பட வேணாங்க. ஏன்னா மனித மூளை ஏதாவது ஒன்ன கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆதி காலத்துல மனிதன் சிக்கி முக்கி கல்ல வச்சு உரசி நெருப்ப கண்டுபிடிச்ச அந்த ஒரு நொடியில்தான் மனித நாகரிகத்துக்கான எரிபொருள் பயணம் தொடங்குச்சு. அன்னைக்கு காட்டு விறகுல ஆரம்பிச்ச அந்த பயணம் காலப்போக்குல நிலக்கரியா மாறி உலக தொழிற்சாலைகளை இயக்குச்சு. நெருப்பை தேடி மனிதன் என்று தொடங்கிய பயணம் இன்று இயற்கையை காக்கும் ஒரு பெரும் தேடலாக வந்து நிக்குது. அன்னைக்கு உயிர் வாழ நமக்கு எரிபொருள் தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த பூமியையும் நம்ம அடுத்த தலைமுறையும் வாழ வைக்க ஒரு தூய்மையான மாற்று எரிபொருள் தேவைப்படுது. இயற்கையை சேதப்படுத்தாமல் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறு கண்டுபிடிப்பும் நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் ஆகச்சிறந்த சொத்து. ஆற்றலை சேமிப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் எரிபொருள் மாத்தியோசி.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்கவுள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இனி இந்த இருப்போம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத் துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துளிர் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும், அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்கர் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும், வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும், அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்து வீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத் தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை, அதாவது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்ல 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு, ITI, இளநிலை, முதுநிலை பட்டதாரிகள், பொறியியல் படிப்புகள் போன்ற கல்வி தகுதியுடைய 18 முதல் 40 வயதிற்குட்பட்ட வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இதுகுறித்த விவரங்கள் பெற திருச்சி மாவட்ட இணைப்பு எண்ணோடு 241-35-10 என்ற எண்ணிலோ அல்லது 94-99-055-90-1 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டமானது திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி சனிக்கிழமை முற்பகல் 11 மணிக்கு நடைபெற உள்ளது. மணப்பாறை வட்டத்திற்குட்பட்ட எரிவாயு நுகர்வோர்கள், அங்கீகரிக்கப்பட்ட தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் இதில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் செயல்பட்டு வரும் தன்னார்வ பயிலும் வட்டத்தின் மூலம் பல்வேறு மத்திய மாநில அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகுப்புகள் தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10:30 முதல் 1:30 வரை TNPSC குரூப் 1 குரூப் 2விற்கும், பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை SSC RRBக்கான பயிற்சி வகுப்புகளும் நடைபெற்று வருகிறது. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த போட்டித் தேர்வர்கள் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சின்ன சின்ன ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் அப்படின்னு நிறைய இருக்கும். அதுல ஒரு சின்ன ஆசை, நமக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கிறது. அதுவும் புத்தம் புது பாடலா இருந்தா இன்னும் உற்சாகம் டபுள் தான். அதுக்காகவே இதே ராகம் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த புது பாடல 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க அனுப்பலாம். மறக்காம உங்க ஊரையும் பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9 மணி வசந்த அழைப்பில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் தீர்வுகளும், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேர்களே, உங்களது சந்தேகங்களுக்கு தொட்டு வரலாம். 04-31 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 சந்தேகங்களுக்காக வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-100

0: 1
1: இந்த காலை நேரத்துல எவ்வளவு அவசரமா நீங்க கிளம்புனாலும் காலையில சாப்பிடறத மட்டும் தவிர்த்துறாதீங்க. இந்த காலை உணவுதான் இந்த நாள் முழுவதும் நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடியதுங்க. நேரத்துக்கு உணவு இருந்துங்க, ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருக்காங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள். வணக்கம் டாக்டர். பித்த வெடிப்பு எதனால ஏற்படுது, அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன இருக்கு டாக்டர்?
2: பித்த வெடிப்புங்கிறது வெறுமனே ட்ராமாட்டிக் பிரஷர், அதாவது நம்மளுக்கு பிரஷர் விழுகிறதுனால வரக்கூடிய பிரச்சனை மட்டும் கிடையாது, நிறைய காரணங்கள்னால நம்மளோட கையோ காலோ வந்து வெடிக்கலாம். சோ இது என்ன பிரச்சனை அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா தோல் மருத்துவரை அணுகி அதை வித்தியாசப்படுத்திக்கணும். சாதாரணமா நமக்கு வரக்கூடிய இந்த ட்ரோமாட்டிக் ஃபிஷர், அதாவது பித்த வெடிப்பு அப்படிங்கறத வந்துட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அக்ளூட் பண்ணி அதை வந்து தாராளமா அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளுக்கு வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை வந்துட்டு வெறும் தண்ணி, முக்கியமா உப்பு தண்ணி கிடையாது, சுடு தண்ணி கிடையாது, சோப்பு தண்ணி கிடையாது, வெறும் தண்ணி வந்து பேசன்ல ஊத்தி வச்சிருந்து நம்ம காலை வச்சிருந்துட்டு ஒரு பழைய பல் துவக்கிற பிரஷ் வச்சு நல்லா கிளீனா அந்த பித்த வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குன்னு திக்கான கிரீம்ஸ் நீங்க உங்களோட தோல் மருத்துவரை அணுகுனீங்கன்னா அதுக்குன்னு சில யூரியா பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி கிரீம்ஸ போட்டுட்டு உடனே படுக்கிறோம் அப்படின்னா அது மேல ஒரு காட்டன் சாக்ஸ் போட்டுட்டு நம்ம படுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு இந்த பித்த வெடிப்பை நம்மளால சரி பண்ணிக்க முடியும். நம்ம இப்பெல்லாம் நிறைய டைல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளோரிங்ல தான் நடக்கிறோம். சோ அதுல வெறும் காலில் நடக்கும்போது அந்த டெம்பரேச்சருக்கும் நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் நம்மளோட அந்த ப்ரெஷர் ஒழுங்கா விழுகாம நம்ம வலிக்கி வலிக்கி நடக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் இந்த பித்த வெடிப்பு அதிகமா வருது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட காலுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி, ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி, கிரிப் இருக்கிற மாதிரி செருப்பு போட்டுக்கோங்க, வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலயும் சரி. சோ இந்த MCR அதாவது மைக்ரோசெல்லுலோஸ் ரப்பர் ஆர் MCP பிளாஸ்டசோல் பேஸ்டு ஸ்லிப்பர்ஸ் வந்து போட்டுக்கிட்டு நடந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பித்த வெடிப்பு வராம பாத்துக்க முடியும். வெடிப்புங்கிறது வெறும் பித்த வெடிப்பு மட்டும் கிடையாது, நம்மளுக்கு சோரியாசிஸ் தொந்தரவு, எக்ஸிமா தொந்தரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் வெடிப்பு வரலாம். அதனாலதான் வெடிப்புங்கிறத வந்து அப்படியே இக்னோர் பண்ணாம அதை உடனடியாக தோல் மருத்துவர்கிட்ட காமிக்கணும். சோ இந்த மாதிரி சோரியாசிஸ்னால வரக்கூடிய வெடிப்பு முக்கியமா பாத்தீங்கன்னா காலோட நடுப்பகுதிகளில் வரும், அதுல வெடிப்போ இல்ல பக்கு மாதிரியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலோட நடுப்பகுதிகளில் கருமையோ இல்ல வெடிப்போ சேர்ந்து இருந்ததுன்னா அதை உடனடியாக சரி பண்ணிக்கணும். அதுக்குன்னு நிறைய கிரீம்ஸ் இருக்கு, அதை போட்டு ஓரளவுக்கு நம்ம அதை கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும். அதே மாதிரி தான் உள்ளங்கையிலையும் வரக்கூடிய வெடிப்பு, அதுவும் சோரியாசிஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கை விரல் கால் விரல்ல வரக்கூடிய வெடிப்புன்னு பாத்தீங்கன்னா அது எக்ஸிமாவா இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம தொடக்கூடிய பொருட்கள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய அலர்ஜி. இது வந்து உலோகங்களா இருக்கலாம், நம்ம தொடக்கூடிய அமிலங்களா இருக்கலாம், நம்ம பிசைகிற மசாலா முத கொண்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி உண்டு பண்ணலாம். பாத்திரம் கழுவுறது, சோப்புல நிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையும் இந்த மாதிரி வெடிப்புகளை உண்டு பண்ணும். சோ இதுல எதுக்கு நம்மளுக்கு இந்த கான்டாக்டுக்கு இது வருது அப்படிங்கறத பேஷண்ட் கண்டுபிடிக்கிறதா ரொம்ப ஈஸி டாக்டர் கண்டுபிடிக்கிறத விட. சோ அத கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணிக்கணும். சோ எனக்கு சோப் வாட்டர்னால வருது அப்படின்னா அந்த இடத்துலயே ஒரு செட் ஆஃப் கிளவுஸ் வச்சுக்கணும், கிச்சன் சிங்க்ல ஒண்ணு, பாத்ரூம்ல ஒண்ணு, துவைக்கிற இடங்கள்ல ஒண்ணு, அந்த மாதிரி அங்கங்க வச்சுக்கிட்டு அதை நல்லா கிளீன் பண்ணி அங்கங்க தொங்க விட்டுரும். ரெகுலராகவே ஒரு 2 நிமிஷமா இருந்தாலுமே அதை போட்டு தான் நீங்க அதை ஹேண்டில் பண்ணணும். அப்பதான் இந்த வெடிப்பை சரி பண்ண முடியும், அலர்ஜியை சரி பண்ண முடியும். இது வருமுன் காக்கிற ஒரு விஷயம், வைத்தியம் மட்டும் பண்ணி சரி பண்ணிட முடியாது. ஆனாலும் உங்களுக்கு வெடிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களோட தோல் மருத்துவரை அணுகணும்.
1: தலைமுடி ரொம்ப கொட்டுதாங்க, அப்ப உங்களுக்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்துல இணைய இருக்கிறாங்க திருச்சி தோல் நோய் நிபுணர் மருத்துவர் கே அகிலா அவர்கள்.

0: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: வர்த்தமான சுதாரணி பெஹத்தர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9:30 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை.
3: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழு திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

மிஷன் வச்சலா திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்வுக்கான விண்ணப்பம் சமூக பணியாளர் தேர்வுக்கு, அதாவது ஒரே ஒரு பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. விண்ணப்பங்களை திருச்சிராப்பள்ளி.nic.in அப்படிங்கிற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும். இதுகுறித்த தகவல்கள் பெறணும் அப்படின்னா திருச்சி மாவட்ட இணைப்பு எண்ணோடு 241 30 55 அப்படிங்கிற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தங்கம் தங்கம் தாங்க, தூய்மையானது, அழகானது, அழிவில்லாதது. அதனாலதான் கடவுள் சிற்பங்கள், தங்க ரதங்கள், கோயில் கோபுரங்கள் எல்லாமே தங்கத்தால செய்யப்படுது. அப்படிப்பட்ட தங்கம் இப்ப நம்ம 2026 இருக்கோம். 2000 அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னம்னா 2006 எந்த விலைக்கு வித்திருக்கோம்? நம்மளால கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? இல்ல சிலருக்கு ஞாபகம் இருக்கா? சில பேர் அந்த பில் எல்லாம் வச்சிருப்பீங்க. 2006 ஒரு கிராம் தங்கம் வெறும் 800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்த ஒரு தகவலோட இப்போ ஆபரண தங்கம் எந்த விலைக்கு விக்கிது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 22 கிராம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 14,029 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 274 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுது. அதே போல பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய் 23 பைசாவிற்கும், டீசல் 92 ரூபாய் 89 பைசாவிற்கும் விற்கப்படுது. நம்ம உடம்புல 70% இரும்பு தாது ரத்தத்துல இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள்ல இருக்கு. உடல்ல இருக்க ஒவ்வொரு திசுவுக்கும் ஆக்சிஜனை எடுத்துட்டு போற வேலையை செய்யறதுன்னவோ இந்த இரும்பு சத்து தான். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான இரும்பு சத்து எவ்வளவு தெரியுமா? அட்லீஸ்ட் 12 மில்லிகிராம் ஆகுது இருக்கணுங்க. அப்படிப்பட்ட இரும்பு சத்து பச்சை இலை காய்கறிகள், புதினா, பேரிச்சம்பளம், எள், தானியங்கள், பருப்பு வகைகள், சோயாபீன்ஸ், பிஸ்தா இந்த மாதிரியான சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல இருக்கு. அதனால நமக்கு தேவையான இரும்பு சத்து அப்பப்ப இந்த பொருட்களை எடுத்துக்கிட்டு நம்மளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 60, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்தவரங்காய் 46 ரூபாய், சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 36, பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சுரைக்காய் 24, சவுச்சவு 40, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி, நூல்கோல் ஒவ்வொன்றும் 40 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60, சேனை 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 70 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய்க்கும், கொய்யாப்பழம் 120 ரூபாய், பூசணிக்காய் 24, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய், ஆரஞ்சு 150, மாதுளை 220, திராட்சை 100 ரூபாய்க்கும் விற்கப்படுது.

0: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா இதே ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. உங்களுக்கு ரொம்பவே பிடித்த புது பாடலை நீங்க டைப் பண்ணி 938-546-102.1 என்ற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பி வைங்க.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அது மட்டுமில்ல, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகள், அதேபோல் வங்கக்கடலின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை இனிமையான பாடல்களோடு தரமான தகவல்களை தந்தது எஃப்எம் ரெயின்போ 102.1 காலை மலர்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது இதயராகம். அதற்கு முன்பாக கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி

0: பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தாவிகா அரசின் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் புதிய திட்டங்களும் இந்த உரையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் வேர்சைல்ஸ் நகரில் கையெழுத்தானது. பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் முன்னிலையில் அமெரிக்க அதிபரும் ஈரான் அதிபர் காணொலி மூலமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். இதன் மூலம் ஹார்முஸ் நீரிணையை வர்த்தகத்திற்கு திறந்துவிடவும் ஈரானின் அணு உலை திட்டங்களுக்கு இறுதி முடிவு எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் வழிவகை செய்கிறது. பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் பயணத்தின் நிறைவாக பாரிஸில் இன்று நடைபெறும் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து இந்திய வம்சாவளியினரிடையே அவர் கலந்துரையாடுகிறார். தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன கப்பல் கட்டுமான திட்டத்தை செயல்படுத்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். தென்கொரிய அதிகாரிகளுடன் சென்னையில் இதுகுறித்து கலந்துரையாடிய அவர் இத்திட்டம் மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றார். தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் IIT வல்லுநர்களுடன் சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். அதிகரித்து வரும் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் சூரிய மின் உற்பத்தியை இணைத்து செயல்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 7 கோடிக்கும் மேற்பட்ட முட்டையின கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த மண்டலத்தை பொறுத்தவரை நேற்று 5 காசுகள் உயர்ந்து முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 6.45 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதுவே முட்டை வரலாற்றில் அதிகபட்ச விலையாகும். கோழி தீவன விலை உயர்வு, லாரி வாடகை 25% உயர்வு போன்ற காரணங்களால் முட்டை கொள்முதல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: ஆந்திராவிலிருந்து போதைப்பொருள் கடத்திய 2 பேரை திருவள்ளூர் அருகே காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, கரூர், திண்டுக்கல், நாமக்கல், பெரம்பலூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் திருத்தணியில் நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக 2 மணி நேரம் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. தெக்கலூர் கிராமத்தில் தென்னை மரங்களில் இடி விழுந்ததில் 2 மரங்கள் தீக்கிரையாயின. லீட்ஸில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாண்ட்ஸை 95 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

பழுத்த பழமா இருந்தாலும் மிளகாய் இனிக்காது, பச்சை நிறத்துல இருந்தாலும் கொய்யா கசக்காது. ஒவ்வொரு மனுஷரோட வாழ்க்கையும் இப்படிதாங்க. கவலைகள் கடந்து கனவுகள் தொடர்ந்தால் நேற்றைய கனவுகள் இன்றைய பாடம், நாளைய வெற்றி. இன்றைய நாளின் வெற்றிக்கு வாழ்த்துக்களோடு இதயராகம். இது புது புது பாடல்கள் கேட்கும் நேரம். உங்க அழகான பேரோட, ஊர் பேரோட உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டு எது, அது எந்த படம் அப்படின்னு குறுஞ்செய்தி அனுப்புங்க. வாட்ஸ்அப் எண் 9385461. உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டை கேட்க நாங்க எல்லாரும் காத்திருக்கோம். ராஜலட்சுமி கவிதா ஜவஹர் மணப்பாறையிலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க, தாய் கிழவி படத்திலிருந்து.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்று காலை 9:30 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை.
3: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர்

0: டி எஃப் எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9:30 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை.
1: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: இன்னைக்கு வசந்த அழைப்பு காலையில 9 என்ன பேச போறோம் அப்படின்னா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பற்றி தாங்க பேச போகிறோம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு பால்வினை தொற்றால் ஏற்படுது. 9 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது மூலமாக இது வராமல் தடுக்க முடியும். இந்த வைரஸ் தொற்றையும் புற்றுநோயையும் தடுக்கணும் அப்படின்னா, அறிகுறிகள் இல்லைனாலும் திருமணமான பெண்கள் பாப்ஸ்மியர் இந்த பரிசோதனையை செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா HPV இந்த பரிசோதனையை கண்டிப்பாக செஞ்சுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயும் அந்த தீர்வுகளும் பற்றி நமக்கு என்னென்னலாம் தெரியும், என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது, இது எப்படியெல்லாம் தீர்வு பெறலாம் அப்படின்னு உங்களுக்கு கேள்விகளும் இருந்ததுன்னா, இன்னைக்கு காலையில் 9 புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் நேரலையில் பங்கேற்று பதில் சொல்கிறார். நீங்கள் பங்கேற்க 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு என்னோடு 240 102 1 240 102 1 2 தொலைபேசி எண்கள் இருக்குது. அதே போல 938 546 102 1 வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கு. புதுப்புது பாடல்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதே ராகம் நிகழ்ச்சியில இப்போ ராமகிருஷ்ணன் கொழும கொண்டான் பழனியிலிருந்து கோட் பட பாட்டு கேட்டிருக்கிறாரு. நாமளும் சேர்ந்து கேட்கலாமா?

0: 8:30 எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில்
1: பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
0: புதுப்புது பாடல்கள் கேட்கிற நேரம், இதயராகம் ஒலிக்கும் நேரம். உங்க அழகான பேர், ஊர் பேரோட என்ன புது பாட்டு வேணும், அது என்ன படம் அப்படின்னு குறுஞ்செய்தி அனுப்புங்க. 9385461 வாட்ஸ்அப் எண்ணில். மாடன் கொடை விழா, இந்த படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. வாழவந்தான் கோட்டையிலிருந்து வசந்தி.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று பிற்பகல் 1:30 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை குறித்து நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. இலக்கணை அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். இதே ராகம் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகா புது புது பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நேயர்கள். அந்த வரிசையில் அரியமங்கலத்திலிருந்து ராஜலட்சுமி கேட்ட பாட்டு மாமன் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அழகழகான புது புது பாடல்கள் இதய ராகத்தில் FM ரெயின்போ 102.1 கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. பெரம்பலூர்ல இருந்து சூர்யா கவிதா, இவங்க கேட்ட புது பாட்டு மயில் படத்திலிருந்து.

0: நமது முதல் அலைவரிசையில் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி. நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் அப்படிங்கிற தலைப்பில் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள் பங்கேற்று பேசக்கூடிய நேர்முகம் தான் இப்போ ஒலிபரப்பாயிட்டிருக்கு. 9 மணிக்கு அரங்கிசையில் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின் இசை, உடன் வயலின் வாசிக்கிறார் எம் எஸ் அனந்தகிருஷ்ணன் அவர்கள், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். இன்று காலை 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒலிபரப்பு. நாம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இதயராகம்.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று காலை 9:30 வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனை.

0: புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்.
4: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்கு, அதனால தான் விடாமல் பெய்யும் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்கே. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு மூணு பேர் நல்லவங்களான மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ளிருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சி விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: உங்களுக்கு தெரியுமா, உலகின்

0: 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போயிட்டே இருக்கு. ஏன்னா எல்லா நேயர்களும் தங்களுக்கு பிடிச்ச புது புது பாடல்களை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்படி இப்போ யார் பாட்டு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்கிற பாட்டு இட்லி கடை படத்துல இருந்து.

0: இதய ராகம் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பாட்டு கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி, சேலம், மங்களர் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது வசந்த் அழைப்பு. அதற்கு முன்பாக
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் பயணத்தின் நிறைவாக பாரிஸில் இன்று நடைபெறும் ஸ்டார்ட் அப் நிகழ்வான விவாடெக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். தொடர்ந்து பாரிஸில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் உரையாற்றுகிறார். அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் வேர்சைல்ஸ் நகரில் கையெழுத்தானது. இதன் மூலம் ஹார்முஸ் நீரிணையை வர்த்தகத்திற்கு திறந்துவிடவும் ஈரானின் அணுவுலை திட்டங்களுக்கு இறுதி முடிவு எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கவும் வழிவகை செய்கிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லைக்கர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தாவிகா அரசின் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் புதிய திட்டங்களும் இந்த உரையில் இடம்பெறும். இதனைத் தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும். தமிழக உயர்கல்வித்துறையில் முறைகேடு ஏதும் நடைபெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இத்துறை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணாக்கர் குறைதீர்நாள் கூட்டம் இன்று நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பள்ளிக் கல்வித்துறையின் சார்பில் 12ஆம் வகுப்பு முடித்துள்ள அனைத்து மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை 100% உறுதி செய்யும் நோக்கத்தில் மாணவர்களுக்கான குறை தீர்வு நாள் கூட்டம் இன்று காலை 10 மணி முதல் நடைபெறவுள்ளது. மாணவர்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்று உயர்கல்வி சேர்வதற்கான ஐயங்களை தீர்த்துக் கொள்ளலாம் எனவும் உயர்கல்வி சேர்வதற்கு தடைகளாக உள்ள குறைகளை முறையிடலாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
3: திருச்சி திருவெறும்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் காலி இடங்களுக்கான நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயாள் கூறியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை கலவை அருகே உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன், ஸ்ரீ படவேட்டம்மன், சப்தகன்னிகள் ஆகிய திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் கைப்பற்றியுள்ளது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற 2வது போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தானை 170 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றது. இரு அணிகளுக்கிடையே 3வது இறுதிப்போட்டி சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறும். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும்போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: இன்றைய வசந்த அழைப்பில் கர்ப்பப்பை புற்றுநோயும் தீர்வுகளும். புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் நேரலையில். நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. உங்கள் கேள்விகளை அனுப்ப வாட்ஸ்அப் எண்ணும் காத்திருக்கிறது. 938-546-102-1.

0: 1021 நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன்.
1: காலை வணக்க நேயர்களே, இந்த ஜூன் மாதம் வந்து கற்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனை ஒட்டி நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்காங்க திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனையுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் நம்ம நிலையம் வந்திருக்காங்க. ஐயாவை வரவேற்றலாம். வணக்கம் ஐயா.
2: ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்களேன்.
2: நான் வந்து டாக்டர் செந்தில்குமார். நான் ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், சில்வர் லைன் மருத்துவமனையோட மேனேஜிங் டைரக்டர். நான் தான்
1: எத்தனை வருஷமாக இந்த மருத்துவத்துறையில் இருக்கீங்கய்யா?
2: மருத்துவத்துறையில் கடந்த 25 வருஷமாக இருக்கும், புற்றுநோய் துறையில் 15 வருஷத்துக்கு மேலே நமக்கு அனுபவம் உண்டு.
1: சரிங்கய்யா, பொதுவாக இந்த புற்றுநோய் வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி
1: நீங்கள் முதல் வருடத்தில் ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வருஷத்துலேருந்து இப்போ இந்த 15 வருடமாக நீங்கள் என்ன மாதிரியான
2: இப்போ நாளுக்கு நாள் நாங்கள் பார்க்குறது என்னென்னா புற்றுநோயோட எண்ணிக்கைகள் வந்து அதிகமாகிட்டே போகுது.
1: சரி,
2: எப்படி வந்து பிளட் சுகர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இருதய பிரச்சனை, கார்டியக் டிசீஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி புற்றுநோயோட விகிதாச்சாரம் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம்னு நம்ம சொல்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நம்மளோட வாழ்நிலை மாற்றங்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். பிரிடாமினாக நம்ம சொல்லணும்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் இதுக்கு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது உடற்பயிற்சியின்மை, உடல் பருமன், இதெல்லாம் தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன எல்லா டிசீஸும், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த கேன்சர், ஹார்ட் டிசீஸ், சுகர், பிபி, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் மிக முக்கிய காரணமாக இருக்குது.
1: சரி, வாழ்வியல் மாற்றங்கள் தான் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சரிங்கய்யா, அடுத்தது வந்து இந்த கற்பப்பை புற்றுநோயின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கற்பப்பை புற்றுநோயுடைய வகைகளை பற்றி சொல்லுங்களேன்.
2: இப்போது கர்ப்பப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கர்ப்பப்பையோட வாயில் ஆரம்பித்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைன்னு ஒன்று இருக்கும், அந்த யூட்ரஸோட மெயின் பகுதி. அதில் வந்து அதோட உள்ள ஒரு லைனிங் இருக்கும், அதான் எண்டோமெட்ரியம்னு சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துலையும் நமக்கு வந்து புற்றுநோய் வரலாம். அந்த சதை இருக்கும், என்ன அந்த கர்ப்பப்பையோட சதை பகுதி, சரிங்களா, அந்த இடத்துலேருந்தும் சில நேரங்களில் கேன்சர்ஸ் வரலாம். இந்த கர்ப்பப்பை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சினைப்பை, சினைக்குழாய்னு இருக்கும், ஓவரியும் ஃபலோப்பியன் டியூப்னு. ஸோ ஓவரியிலையும் கேன்சர்ஸ் வரலாம், அந்த ஃபலோப்பியன் டியூப்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையுமே கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கர்ப்பப்பையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான கேன்சர், அந்த ஒவ்வொரு கேன்சரும் ஒவ்வொரு விதமான ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கும். அந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேன்சருக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
1: சரி, இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஏன் வருதுன்னு சொல்லுங்கள், அது அறிகுறிகள் எப்படி எல்லாம் இருக்கும்?
2: இந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகமாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயதான பெண்களுக்கு தான், முக்கியமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெனோபாசல் லேடிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்களோட மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா சப்போஸ் சில பேருக்கு ஒரு ப்ளீடிங் வரலாம், 5 வருஷமாக இல்லை சார் திடீர்னு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளீடிங் இருந்துச்சு, தீட்டுப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சில பேர். அப்படி வரும்போது கண்டிப்பாக அவங்க வந்து அது என்னங்கிறத எவாலுவேட் பண்ணணும். இந்த போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் நம்ம சொல்கிறோம், அந்த மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் ப்ளீடிங் வரும்போது 80% வந்து கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன். ஸோ ஏஜ் கூட கூட இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர் ரிஸ்க் ஒன்று இருக்கும். செகண்ட் நான் சொல்கிறது வந்து ஒபிசிட்டி, உடல் ரொம்ப பருமனாக இருக்கவங்களுக்கு இந்த கேன்சர் வரதுக்கான அதிக சான்சஸ் உண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா ஹை ஈஸ்ட்ரோஜன் இருக்கும் அவங்களோட என்டையர் லைஃப் பீரியடில். அப்படின்னா என்னென்னா அவங்க குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த கேன்சர்ஸ் வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி.
1: சரி, நிறைய பேர் வந்து கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறதுக்காண்டிய சில மாத்திரைகள்லாம் எடுத்திருப்பாங்க, இல்லாட்டி வந்து கர்ப்பம் இருக்கிறதுக்கான எடுக்காமல் இருக்கிறதுக்கான பில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த புற்றுநோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
2: கண்டிப்பாக இருக்குது சார். அந்த மாதிரி இந்த ஓசி பில்ஸ்னு நம்ம சொல்லுவோம், இந்த கர்ப்பப்பை வராமல் தடுக்கிறதுக்கான பில்ஸ் எல்லாம் எடுக்கும்போது மார்பக புற்றுநோயும் சரி கர்ப்பப்பை புற்றுநோயும் வர்றதுக்கான ரிஸ்க் உண்டு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க் ஜாஸ்தி இருந்தது, பட் இப்போ அந்த அந்த டேப்லெட்ஸில் இருக்கிற அந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு வந்து ரொம்ப கம்மிங்கிறனால ரிஸ்க்கு கம்மி தான். பட் ஸ்டில் ப்ரொலாங்காக எடுக்கிறாங்க, ரொம்ப நாளைக்கு அந்த மாத்திரைகள் எடுக்கும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த கேன்சர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்கய்யா, இப்போ இது கர்ப்பப்பை சொன்னீங்க, கர்ப்பப்பைக்குடைய வெளியில் கர்ப்ப வாய்க்கில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுங்கள்.
2: இப்போ கர்ப்பப்பை வாய் கேன்சர் தான் பார்த்தீங்கன்னா பெண்கள்லேயே அதிகப்படியாக வரக்கூடிய கேன்சர்ஸில் ரெண்டாவது நிலையில் இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் தான் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் தான். இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுவும் பார்த்தீங்கன்னா ஓல்டேஜில் தான் வரும், ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரலாம். பட் நாங்கள் சின்ன வயசுலேயும் இப்போலாம் நிறைய இந்த மாதிரி கேன்சர்ஸ் பார்க்குறோம். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சரை பொறுத்த வரைக்கும் 90% ஹியூமன் பேப்பிலமா வைரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹெச்பிவி வைரஸ் கிருமியோட தாக்கத்தினால தான் வருது. இதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக காமன் ப்ரெசன்டேஷனே பார்த்திங்கன்னா

0: வெள்ளைப்படுதல், சரிங்களா, அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்ம சொல்லுவோம். இதை நிறைய பெண்கள் வந்து இதை வந்து ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை, இது எனக்கு காமனாக இருக்கிறது தான், இந்த வெள்ளைப்படுறது வந்து ஒரு சூட்னால வருது, ரொம்ப காமனாக அவங்க சொல்லுவாங்க தான், ஏன் வரல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது சூட்னால இருந்திருக்கும் சார் அப்படின்னு. ஸோ சிம்டம்ஸே இருக்காது. இப்போ கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கிற கேன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்து அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க, ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சிடலாம் யூட்ரின் கேன்சருக்கு, எண்டோமெட்ரியல் கேன்சர். அதே கர்ப்பப்பை வாய் கேன்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு 60-70% வந்து ரெண்டாவது இல்லை மூணாவது நிலையில் தான் நமக்கே தெரிய வரும். ஏன்னா சிம்டம்ஸ் மெயினாக இருக்காது, யூஸ்வலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும், ரொம்ப லேராக ப்ளீடிங்கும் வரலாம். ஸோ இவங்க வந்து லேட் ப்ரெசன்டேஷனில் தான் வருவாங்க நமக்கு.
1: ஓகே சரிங்க, இப்போ ஒன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி தீர்வுகள் ஏதாவது இருக்குதா, நிறையா இருக்குதா?
0: இந்த கர்ப்பப்பை கேன்சர் பொறுத்த வரைக்கும் முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலே வந்துடுறாங்க, அந்த கட்டி சின்னதாக இருக்கும் போதே ப்ளீடிங்

0: ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்திலே வந்துடுறாங்க, அந்த கட்டி சின்னதாக இருக்கும் போதே ப்ளீடிங்கோட ப்ரெசென்ட் ஆகிறதுனால மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்லேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்துடுறதுனால இவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசுகிறீர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: கேட்டுக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய வசந்த அழைப்பில் கர்ப்பப்பை புற்றுநோயும் தீர்வுகளும் குறித்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் நேரலையில் இருக்காங்க. நேயர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வாருங்கள். 0431 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1 வாட்ஸ்அப் என்னும் காத்திருக்கிறது 938-546-102-1.
1: மற்றொரு கால் இருக்காங்க, டாக்டர் பேசலாம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறது? இதெல்லாம் இல்லை, பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கய்யா. கர்ப்பப்பையில் வந்து கட்டியிருந்தால் வந்து நிறைய பேர் வந்து ரிமூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்து கட்டியை ரிமூவ் பண்ணணுமா, இல்லாட்டி வந்து ரிமூவ் பண்ணணும்னு தேவையில்லையா, இல்லாட்டி வந்து மருந்து கொடுத்தா அது சரியாயிடுமா அந்த கட்டியை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனந்தபுரத்திலிருந்து நாகராஜ் அவர்கள்.
2: இப்போது கர்ப்பப்பையில் கட்டின்னு நம்ம சொல்லும்போது மெஜாரிட்டி நம்ம பார்க்குறது வந்து ஃபைப்ராய்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கட்டி தான். இப்போ ஒரு 10 பேருக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கிறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பேருக்காவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கும். ஃபைப்ராய்டுங்கிறது ஒரு சாதாரண ஒரு கட்டி தான். இது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கலாம், சில பேருக்கு மல்டிபிள் ஃபைப்ராய்ட்ஸ்னு சொல்லுவோம், நிறைய இருக்கலாம். சைஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். யூஸ்வலாக அந்த ஃபைப்ராய்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பெருசாகிட்டே தான் போகும். அந்த மெனோபாஸ் ரீச் ஆகிற வரைக்கும், 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சின்னு சொல்லுவோம், அது இருக்கும். 50 வயசுக்கு அப்புறம் மேக்ஸிமம் அந்த சைஸ் அப்படியே தான் இருக்கும். ரொம்ப ரேராக ஒரு சிலருக்கு சைஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எல்லா ஃபைப்ராய்டுக்கும் நம்ம அறுவை சிகிச்சை தேவையான்னா அப்படி கிடையாது. இந்த ஃபைப்ராய்டுனால உங்களுக்கு சிம்டம்ஸ் தொந்தரவு இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ஜரி பண்ணும். இப்போ என்ன மாதிரி தொந்தரவு இருக்கலாம்னா, இந்த ஃபைப்ராய்டோட லொக்கேஷனை பொறுத்து, கர்ப்பப்பையோட உள்பகுதியில் இருந்துச்சுன்னா சில பேருக்கு ப்ளீடிங் ஜாஸ்தி இருக்கும். அப்போ போய் நம்ம அந்த கர்ப்பப்பை அவங்க ஏஜை பொறுத்து ப்ளஸ் கட்டியோட தன்மையை பொறுத்து கட்டியை மட்டும் எடுக்கலாம், இல்லைனா கர்ப்பப்பை எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை ரொம்ப பெயின் இருக்குது, இல்லை இது ரொம்ப பெருசாகி உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறதுனால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அந்த சிம்டமை பொறுத்து தான் இதை வந்து ஃபைப்ராய்டு வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஃபைப்ராய்டு வந்து மாத்திரைகளெல்லாம் கிடையாது.
1: மற்றொரு கால் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், யார் இருக்கிறது?
3: மாணவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் வணக்கம். கண்டான மனித நேயம் என்ற சிந்தனை புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன்.
1: வணக்கம் ஐயா, பேசுங்க.
3: ஐயா ஐயா வணக்கம் ஐயா, மருத்துவர் ஐயா வணக்கம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: இன்னைக்கு நிறைய நாகரிக உலகத்துல இளம் பெண்கள், எல்லா பெண்களுமே விதவிதமான நாப்கின், இந்த நாப்கின் இந்த கம்பெனி இது இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும், இவ்வளவு நேரம் உழைக்கும் அப்படிலாம் விளம்பரம் பண்றாங்க. அதை யூஸ் பண்றப்ப நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, நிறைய விளம்பரங்கள்ல தேவையில்லாத ரோமங்களை அகற்றுறதுக்கு ஸ்டிக்கரு பேஸ்ட் ஆயில்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இது தேவையா? அந்த ரோமங்களை, அந்தரங்கள் பகுதியில இருக்கிற ரோமங்களை நீக்கிதான் ஆகணுமா? அதுக்கு எப்படி நீக்கணும்னா எந்த வழிமுறைகளை கையாளணும், அதுல அது நமக்கு பாதுகாப்பா இருக்குமா, அதை நீக்க வேண்டாமா அப்படிங்கறத பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இதனால கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு. பெண்கள் எப்படி தங்கள் உடம்பை உணவு முறைகளை பாதுகாக்கும், உடம்பை எப்படி வச்சுக்கிட்டா இந்த கேன்சர்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கறது சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
2: அதாவது இந்த சானிட்ரி பேட்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அதோட யூசேஜ் இப்போ அதிகமாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வருது, அதோட மேக்லாம் தெரியல அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில்

0: பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் லேட் நிறைய கைனகாலஜிஸ்ட் சொல்கிறது என்னென்னா, இதோட யூசேஜ்னால பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி சேஞ்சஸும் எண்டோமெட்ரியோசிஸ்ஸு இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான ஒரு சில சான்சஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இதை வந்து அப்சல்யூட்டாக நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, இல்லை இதில் எந்த பிராண்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இது ப்ராக்டிக்கலாக ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு பிராண்டையும் நம்ம வந்து ஃபேவர் பண்ணியும் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனியாக என்னங்கிறத பார்த்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறது தான் சிறந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபஸ்ட்டு கேள்வி உங்களோடது. ரெண்டாவது கேட்டிருந்தது, இந்த ரோமங்கள்லாம் எடுக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லை இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, டெஃபினட்டாக இந்த மாதிரி கெமிக்கல்ஸில் அலர்ஜியும் வரலாம், புற்றுநோய் டெஃபினட்டாக வரணுன்றது கிடையாது, பட் அவங்களுக்கு அலர்ஜியோ இல்லை மற்ற ஸ்கின் பிரச்சனைகளோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக கெமிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண தான் சொல்லுவோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நவநாகரிக உலகத்தில் கெமிக்கல்ஸ் இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல. அவங்க மேக்கப்லேருந்து டையிலேருந்து இன்னும் ஸ்கின்ல வந்து நிறையா டோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அவங்க கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இப்படி நிறையா யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேணான்னு சொன்னிங்கன்னா ஆப்வியஸாக எந்த பெண்களும் யாரும் நம்ம சொல்கிறத கேட்க போகிறதில்ல. பட் அவங்களுக்கு எது நல்லதுன்றதை பார்த்து பண்ணிக்கணும். ஜென்ரலாக கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்றது தான் நம்மளோட ஒரு ஜென்ரல் அட்வைஸாக இருக்கும்.
1: சரி, இந்த சானிட்டரி பேட் வச்சுருப்பாங்களே பெண்கள், அது வந்து எத்தனை மணி நேரம் வந்து வைத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி வந்து வெகு நேரம் வந்து வைத்துக்கிறதுனால வந்து எதுவும் பிரச்சனைகள் உண்டா?
0: சார், கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டெயின் ஆகிறத பொறுத்து அவங்க வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒன்று. ரெண்டாவது, ஸ்டெயின் இல்லைனாலுமே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கிறத வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஜென்ரலாக 4 to 6 hours அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்கிறது ஒரு நார்மாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லது.
1: சரிங்க, மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யார் இங்கிருது?
2: வணக்கம்.
1: வணக்கம், பேர் ஊர் சொல்லுங்கம்மா.
2: ராஜேஸ்வரி, கல்கண்டா இருக்கோட்டை.
1: சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி.
2: எனக்கு சார் லைட்டாக இறங்கியிருக்கு.
0: கர்ப்பப்பை இறங்கியிருக்குன்றீங்க?
2: கர்ப்பப்பை
0: இறங்குறதுன்றது நம்மளோட உடம்புல இருக்க அந்த தசைகள் இருக்கிற ஒரு வீக்னஸ், அதனால வந்து கர்ப்பப்பை கொஞ்சம் இறங்கும். பட் இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். என்ன, கர்ப்பப்பை எந்த அளவுக்கு இறங்கியிருக்கோ அதை பொறுத்து ஸ்டேஜெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். பட் இதுக்கு தீர்வுன்னா அறுவை சிகிச்சை தானே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களை மாத்திரையில் சரி பண்ண முடியாது. இப்போ லைட்டாக இறங்கியிருக்கிறது உங்களுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இறங்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு யூரின் வரதில் கூட பிரச்சனைகள் வரலாம். அதனால் இதை வந்து உங்களோட மருத்துவர்கிட்ட பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு என்ன வகையான அறுவை சிகிச்சை பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறத அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது.
1: சரிங்க, அடுத்து வந்து ஒரு வாட்ஸ்அப் கேள்வி. பெண்களுக்கு வர்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த பரிசோதனை, அதாவது இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட்டை வந்து எப்போ பண்ணணும், அது எந்த நேரத்தில் பண்ணணும், அதே மாதிரி இதை சாப்பிட்டு பண்ணுறதா, சாப்பிடாமல் பண்ணுறதா, வெறுவயத்தில் பண்ணுறதா, அதுக்கடைய கட்டணம் எவ்வளவு, அரசு மருத்துவங்கள்லாம் இது இந்த சேவை இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் செல்வி கல்யாண சுந்தரம், கீழே கொண்டையம்பேட்டை திருவானைக்காவடியிலிருந்து.
0: ஐடியலாக சொல்லணும்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 25 வயசுலேருந்தே எல்லோரும் பேப்ஸ்மியர் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பேப்ஸ்மியர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஒரு கேன்சர் உருவாகிறதுக்கு 5 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து இருக்கிற செல்ஸை பொறுத்து அந்த சேஞ்சஸை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் இதை வருஷம் அப்ராடில் மற்ற மேலை நாடுகள்லாம் என்னென்னா ருட்டீனாகவே அவங்களோட ஹெல்த் சிஸ்டமில் அதை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரில் அது அதிகமாக இல்லை, பட் அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுதுனால நிறைய பெண்கள் இதை வந்து பண்ணிக்கிறாங்க. இதை சாப்பிட்டு பண்ணுமா சாப்பிடாமல் பண்ணுமாங்கிறதுலாம் அப்படி எதுவும் கிடையாது. டெஃபினட்டாக நீங்கள் வந்து உணவு எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி நீங்கள் எந்த வேலையில் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களோட பீரியட்ஸ் டைமில் இது பண்ண முடியாது, மாதவிடாய் முடிந்த நிலையில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை கண்டிப்பாக பண்ணலாம். மூணாவது விஷயம், எல்லா அரசு மருத்துவமனைகளையும் இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஈவன் பிஹெச்சி நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வயாவிலின்னு சொல்லுவோம், ஒரு சின்னதாக ஒரு டை மாதிரி போட்டு அந்த கர்ப்பப்பை வாயில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்றதையும் பார்த்து அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க அடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கோ ரெஃபர் பண்ணுவாங்க, அங்கே டெஃபினட்டாக அந்த பேப்ஸ்மியர் எடுப்பாங்க.
1: சரிங்கய்யா, அடுத்தது வந்து ஒரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யார் இருக்கிறது?
3: வணக்கம் சார், நான் முசிறியிலேருந்து பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் உங்களுடைய கேள்விங்கய்யா.
3: சார், அவர் சார்கிட்ட பேசுங்க சார்.
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
3: சார் வந்து சார், வணக்கம் சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ 75 ஏஜ் ஆகுது சார். அவங்களுக்கு வந்து சினைப்பை கட்டி இருக்குன்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க சார். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு வேணாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சார். இப்போ அவங்க வந்து பெட் ரெஸ்ட் ஆகிட்டாங்க சார். இப்போ அவங்களோட நிலம் என்ன சார் இருக்கும், எப்படி சார் இருக்கும், என்ன பண்ணணும்?
0: இல்ல அறுவை சிகிச்சை செய்ய முடியாதுனாங்கன்னா ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா, அவங்க பேஷண்ட் ஃபிட்டா இருக்கு, ஏஜ் கூட இருக்குது அப்படிங்கறனால. அதான் இப்ப இந்த சினைப்பை கேன்சர் பாத்தீங்கன்னா அது ஏஜ் கூட கூட அந்த கேன்சருக்கான ரிஸ்க் அதிகம். இப்ப 75 வயசுலன்னும் போது அந்த சினைப்பையில கட்டி இருக்குது மெஜாரிட்டி, அட்லீஸ்ட் ஒரு 90%

0: பர்சன்டேஜ் வந்து கேன்சராக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ இந்த சினைப்பை புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் எந்த சிம்டமுமே கொடுக்காது. அந்த கட்டி ரொம்ப பெருசாகி அந்த கட்டியை தாண்டி வயிற்றில் வந்து நிறைய இடங்களுக்கு கட்டி பரவி வயிற்றில் நீரெல்லாம் கோத்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கே தெரிய வரும். அப்படின்னா வயிறு வீங்கின ஸ்டேஜில் தான் வருவாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து மூணாவது நிலையில் இருக்கும், மூணாவது ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல அது கேன்சராக இல்லையாங்கிறத முதல்ல டயக்னோஸ் பண்ணணும். வேற எங்கேயும் பரவிருக்காங்கிறதுக்கான ஸ்கேன் பண்ணிவிட்டு முதல்ல கீமோதெரப்பின்னு சொல்லுவோம் இன்ஜெக்ஷன்ஸை, அதை கொடுத்து கட்டியை சுருங்க வச்சு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அம்மா 75 வயசுன்றதுனால அவங்க என்ன இருக்காங்க, ஆக்டிவாக இருக்காங்களா, ஃபிட்டாக இருக்காங்களான்றதெல்லாம் நீங்கள் ஒரு கேன்சர் டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா ஐடியெல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மற்ற ரிஸ்பேக்டர்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத பொறுத்து நம்ம அந்த கீமோதெரப்பி டோஸையுமே நம்ம வந்து கம்மியாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த கட்டி வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை பண்ண முடியுமா முடியாதாங்கிறத நம்ம வந்து ஐடியெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் ஒரு கேன்சர் டாக்டர் கிட்ட போய் இதை வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு பெட்டர் ஆன்சர் கிடைக்கும்.
1: சரிங்க, அடுத்தது பார்த்தோம்னா இப்போ மாதவிடாய் வந்து சீக்கிரமாக நிற்கிது இல்லையா சில பேருக்கு, அவங்களுக்கு இந்த கேன்சருக்கான ரிஸ்க் இருக்குதா?
0: இல்லை, ஆக்சுவலாக மாதவிடாய் சீக்கிரமாக நிற்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் ரிஸ்க் கிடையாது. அதே ஏர்லி மெனார்க்கின்னு நம்ம சொல்லுவோம். மாதவிடாய் சில குழந்தைங்களுக்கு வந்து 10 வயசுலேயே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி 50 வயசை தாண்டி சில பேருக்கு ஒரு 53-55 வயசு வரைக்குமே வந்து மாதவிடாய் இருக்கும். அப்படின்னா அந்த ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் வரத்துக்கும் அதிக காரணம் இருக்குது, இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர் வரத்துக்கும் சான்சஸ் வந்து அதிகம்.
1: சரிங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குது அப்படின்னு வச்சுருங்களேன், அவங்களுடைய ஃபேமிலியில் மற்றவங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா?
0: இந்த வரத்துக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10-15% ரிஸ்க் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஃபெமிலியல் கேன்சர் ரிஸ்க்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சில சிண்ட்ரோம்ஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பை கேன்சர் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மலக்குடல் கேன்சர் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து சில ஜெனட்டிக் பிரச்சனைகள்னால இருக்குது. ஃபேமிலியில் அந்த மாதிரி யாருக்காவது 1 or 2 கேன்சர்ஸ் இருக்குது, இது ரிலேட்டடாக இருக்குது, ஒருத்தருக்கு மலக்குடல் கேன்சர் இருந்தது, ஒருத்தருக்கு கர்ப்பப்பை கேன்சர் இருக்குன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு நம்ம அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து பரிந்துரைப்போம்.
1: சரிங்க, அடுத்து வந்து ஒரு வாட்ஸ்அப் கேள்வி, மலைக்கோட்டையிலிருந்து மாலதி அவர்கள் கேட்டிருக்காங்க, ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெறுவதால் நிறைய இன்ஜெக்ஷன் மெடிசன்லாம் கொடுக்குறோம், அதனால் வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: கர்ப்பப்பை புற்றுநோய் நம்ம சொல்ல முடியாது, பட் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் நிறைய ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டிதான் இருக்கும். அதனால் டெஃபினட்டாக ஒரு ரிஸ்க் இருக்கும், அதாவது மார்பக புற்றுநோய் வரதுக்கான ஒரு ரிஸ்க்கும் மினிமல் சான்ஸ் ஒரு எண்டோமெட்ரியல் கேன்சர் வரதுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குது.
1: ஸோ இதற்கு வந்து ரிஸ்க் இருக்கும்போது அதை வந்து தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வது நல்லதா?
0: இல்லை சார், இந்த இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறவங்களே என்னென்னா அந்த குழந்தை பேர் இல்லாதவங்க தான் போகிறாங்க. ஸோ அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு வந்து குழந்தை வேணும்னு நம்ம வந்து இருப்பாங்க. அதுக்கு ஆப்ஷன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அவங்க கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு ஐயுஐ ஐவிஎஃப்னு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்து டெஃபினட்டாக ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்து தான் ஆகணும், இதை தவிர்க்க முடியாது. பட் அவங்க வந்து அடுத்து அவங்களோட பின்னாளில் கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருக்கணும். உடம்புல ஏதாவது கட்டி எதுவும் இருந்ததுன்னா மருத்துவரை அணுகி பார்க்கணும். வருஷ வருஷம் ஒரு மாஸ்டல் செக்அப் பண்ணுற மாதிரி இந்த கர்ப்பப்பை இதெல்லாத்தையும் சேர்த்து அவங்க வந்து மார்பகத்துக்கும் மேமோகிராம்னு சொல்லுவோம், கர்ப்பப்பை அந்த சினைப்பை இதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்டமன் ஸ்கேன், ஸோ இதெல்லாம் ரெகுலராக பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்க் இருந்தாலுமே நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருது நல்லது.
1: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசும் மனிதர்கள் திருச்சி பண்பலையோடு.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஜெயஹிந்த். கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது, பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
6: ஹமே கர்வ ஹே கி பிச்லே ஏக் தசக் சே ஹமாரி சேனா தேஜி சே ஆத்ம நிர்பர்தா கி ஓர் கதம் படா ரஹி.
5: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9

0: சிக்ஸ் நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 9:31 இணைந்திருக்கிறோம் FM ரெயின்போ 102.1. இனி திருச்சி சில்வர் லைன் ஹாஸ்பிட்டல் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி. கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
8: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
12: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலைப்பு கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனையுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள். கர்ப்பப்பை புற்றுநோயும் தீர்வுகளும் குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். மருத்துவரை நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசிகள் 246-102-1 மற்றும் 240-102-1 திருச்சியின் முன்னணிப்பின் 3-4-3-1 கட்சவி என்ன இருக்குது அதற்கு தொடர்புகள் வேண்டிய நண்பர் 938-546-102-1. ஐயா, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்றொரு வாட்ஸ்அப் கேள்வி ஒன்று, திருச்சி புத்தூர்லேருந்து முத்துலட்சுமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. உடலில் உள்ள பல பகுதியில் வந்து இனப்பெருக்க உறுப்புகள்லையும் ரோமங்களை அகற்று வந்து சரியாக அதற்கு கெமிக்கல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அது சரியாக விளம்பரங்களாம் அதுக்கான விளம்பரங்கள் அதிகரிச்சிருக்குது, இது பாதுகாப்பானதா இல்லாட்டி பாதுகாப்பான முறையில் அகற்றுறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்லாம் கேட்டிருக்காங்கய்யா.
5: இயற்கைக்கு மாறாக நம்ம எது செஞ்சாலும் அதில் சில சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, நான் ஆல்ரெடி முன்னமே ஒரு நேயர் கேட்டப்பையும் சொல்லியிருந்தேன், கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், மினிமமாக யூஸ் பண்ணிக்கோங்களா, இல்லை ரோமங்களை அகற்றுவதற்கு பெஸ்ட்டு வந்து இந்த ஷேவ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.
4: ஓகே, சரி. அடுத்தது வந்து ஜெனிஃபர் அவர்கள் வந்து புது பட்டுக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. என்னென்னா வந்து அவங்களுடைய வயது வந்து 38, அவங்களுக்கு வந்து கடைசி வருஷத்துலேருந்து ஒரு பீரியட்ஸ் வந்து 35-40 நாட்களாக தள்ளி போகுதான். இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னா வந்து 54 நாள் வந்து தள்ளி போட்டுச்சு. நான் வந்து டெஸ்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்தேன், அது வந்து நெகட்டிவாக தான் வந்திருக்குது. அதோட வந்து அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்ட் கட்டி வந்து 6x6 mm சைஸில் இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து இப்போ இந்த கட்டியை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லாட்டி வந்து என்னுடைய பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணலாமா அப்படின்னு கூட கேள்வி கேட்டிருக்காங்கய்யா.
5: சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீரியட்ஸ் இரெகுலாரிட்டிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி தள்ளி போகிறது வந்து அவங்களோட நார்மல் ஹார்மோனல் பேலன்ஸ் ஆர் இம்பேலன்ஸை பொறுத்து இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இருக்கு.

0: இருக்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து உங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி சில பரிசோதனைகள் பண்ணுங்கள். சில ப்ளட் டெஸ்ட் இருக்கும், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்க்கணும், கர்ப்பப்பை சினைப்பையிலலாம் எப்படி இருக்கு என்னங்கிறத பார்ப்பாங்க. அதிலலாம் அப்சல்யூட்டாக நார்மலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பற்றி பெருசாக மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மெனபாஸ் வந்து எர்லியாக கூட வரலாம், அதாவது இந்த ஓவரியோட ஃபங்க்ஷன் வந்து 50 வயசு வரைக்குமே நார்மலாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கூட அந்த ஓவரி ஃபங்க்ஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். நாங்கள் பார்த்துருக்கோம் சிலருக்கு 40 வயசில் 45 வயசில் கூட ஓவரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும், அப்போ மெனபாஸ் வந்து முன்னாடியே அவங்களுக்கு வந்து அட்டைன் பண்ணிடுறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபைப்ராய்ட்ஸ், இந்த ஒரு 6 mm 8 mm சொல்லியிருக்காங்க, அதுக்கெல்லாம் எந்த விதமான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது சாதாரண ஒரு ஃபைப்ராய்டு தான், அதை நம்ம வந்து பெருசாக மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது டேப்லெட்டில் அது கரையுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் அவங்களுக்கு வந்து சப்போஸ் பீரியட்ஸ் நின்றுச்சு, மெனப்பா சீக்கிரமாக அட்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபரெண்டாக ஒரு கால்சியம் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா எலும்பெல்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் ஜென்ரலாக அவங்க ஓவரிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அது நம்ம போனெல்லாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. அது கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அவங்க எடுத்துக்கலாம்.
1: சரிங்கய்யா, ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து அறிகுறியோடு வந்து மருத்துவமனைக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அதாவது பகுப்பாய்வு செஞ்சு அதுக்கப்புறமா வந்து மருத்துவம் வந்து செய்யப்படுகிறதுங்கய்யா?
0: அதான் இப்போ இந்த கர்ப்பப்பை கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பேஷண்ட் வராங்க, இந்த மாதிரி ப்ளீடிங் இருக்குது, எனக்கு மெனோபாஸ் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் சடனாக இப்போ ஒரு ப்ளீடிங் இருக்குதுன்னு சொல்லி வரும்போது நம்ம கிளினிக்கெலாம் அவங்களை வந்து எக்ஸாமின் பண்ணுவோம். உடம்புல கட்டி எதுவும் தென்படுதா என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எண்டோமெட்ரியத்துலேருந்து ஒரு பயாப்சி நம்ம சொல்லுவோம். இது வந்து ஓபி ப்ரொசீஜராக சின்ன ஒரு டெஸ்ட்டு தான், அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளேருந்து ஒரு சின்னதாக ஒரு சதை மாதிரி எடுத்து அதை வந்து நம்ம பரிசோதனைக்கு அனுப்பணும். இது வந்து கேன்சராக இல்லை சாதாரண ஒரு கட்டியாக இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா எண்டோமெட்ரியமில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வரும். அதே டைமில் அவங்களுக்கு ஃபர்தர் ஸ்கேன்ஸ் இருக்கும். யூஸ்வலாக ஒரு அல்ட்ராசவுண்டுன்றது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கேன், அதில் கர்ப்பப்பை எப்படி இருக்குது, உள்ளே கட்டி இருக்கா என்னங்கிறது தெரிஞ்சிடும். கர்ப்பப்பைக்கு உள்ளே ஒரு கட்டி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு அடுத்த லெவலில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இல்லைனா சிடி ஸ்கேன் போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்கேனில் தான் அந்த கட்டியோட தன்மை உள்ளே மட்டும் இருக்கா, அந்த மயோமெட்ரியம்னு சொல்லி அந்த கர்ப்பப்பையோட சதைப்பகுதிக்கு உள்ளே போயிருக்கா, கர்ப்பப்பையை தாண்டி வேற எங்கேயாவது நெறிக்கட்டிகள் இல்லை மற்ற உறுப்புகள் பாதிச்சிருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் அந்த பயாப்சி டயக்னோசிஸும் வந்துருச்சு, ஸ்கேனையும் நம்ம பார்த்துட்டோம், இது ஒருவேளை கேன்சராக இருக்குது, வேற எங்கேயும் கட்டி பரவலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆரம்ப நிலையில் இருக்கும். அப்போ வந்து அதுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ யூஸ்வலாக அந்த எண்டோமெட்ரியல் கேன்சர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடறோம், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜாக இருக்கும்போது சர்ஜரி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்.
1: ஓகே, மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். வணக்கம், யார் இருக்கிறது?
2: வணக்கம் சார், நான் நாகமங்கல் கிளைந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க, உங்களுடைய கேள்விங்க.
2: முதல் கேள்வி வந்து காரணம் அது சொல்ல முடிஞ்சா பார்க்கலாம், இல்லைன்னா நேரம் கடந்து விட்டுலாம். முதல் கேள்வி வந்து இந்த புற்றுநோயினுடைய பெயர் காரணம் இது எப்படி ஆரம்பம் உருவானதுக்கான ஆரம்பம் என்ன? இரண்டாவது கேள்வி வந்து இந்த புற்றுநோய் பெண்களுக்கு வர்றது கர்ப்ப புற்றுநோயா இருக்க கர்ப்பப்பை புற்றுநோய் அது மாதிரி மார்பக புற்றுநோய் இதுக்கெல்லாம் வந்து குழந்தைகளை சுமந்து கொடுக்குற இந்த பெண்களுக்கு ஆண்கள் வந்து தன்னுடைய மது பழக்கம் போதை பழக்கத்தோடு அடிக்கடி குடும்ப உறவுகள் வைத்துக் கொள்வது இந்த புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக இருக்குதா? அப்படி இருந்தா அதற்கான ஆலோசனை என்ன சார்?
0: முதல்ல ரெண்டாவது கேள்விக்குறோம், ஏன்னா ஃபஸ்ட்டு கேள்விக்கு இது காரணமே கிடையாது. கேன்சர் அப்படின்ற பெயர் காரணம் நம்ம வந்து ஆராய்ஞ்சிட்ருக்க முடியாது. நீங்கள் ரெண்டாவதாக சொன்ன விஷயம் என்னென்னா, இப்போது மதுப்பழக்கத்தினால அவங்க மனைவியோடு இருக்கிறதுனால இல்லை சிகரெட் பிடிக்கிறதுனால அவங்க ஒய்ஃபோட குடும்பத்தில் இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வந்து ஹஸ்பண்ட்லேருந்து ஃபீமேல் அவங்களுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக அந்த மாதிரி கிடையாது. பட் ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே புகைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா செகண்டரி ஸ்மோக்கிங் நம்ம சொல்லுவோம், வீட்டில் இருக்கவங்களும் அது வந்து பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு புகைப்பிடிப்பவருக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் வருமோ, என்னெல்லாம் கேன்சர்ஸ் வருமோ அது வீட்டில் மற்றவங்களுக்கும் வரும். ஸோ இது வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் ஒரு வீட்டுக்குள்ளே புகைப்பிடிக்கிறாங்கன்னா அந்த ரிஸ்க் இருக்குது. மற்றபடி அவங்க வந்து ஒய்ஃபோட சேர்ந்துருக்கிறதுனால உடல் உறவு வச்சுருக்கிறதுனால அந்த மாதிரி கேன்சர்ஸ் பரவாது. பட் நம்ம முன்னே சொன்ன மாதிரி அந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் கிருமினால் வரக்கூடிய கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோய் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஹியூமன் டு ஹியூமன் காண்டாக்ட்னால தான் வரும். ஸோ ஜென்ரலாக இது மேல் டு ஃபீமேல் காண்டாக்ட் தான் மெயின் ரீசன் இந்த கர்ப்பப்பை வாய் கேன்சர் சர்விக்கல் கேன்சர் வரதுக்கான காரணம். அதுக்கு வந்து மிக முக்கியமாக இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, இதுக்கு வந்து வேக்சின் இருக்குது. இருக்கிற எல்லா கேன்சர்ஸ்லேயும் ஒரே ஒரு கேன்சருக்கு வேக்சின் இருக்குது. அது வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90% வந்து அந்த கேன்சர் வராமல் தடுத்துக்கலாம்னா அது வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் அதாவது சர்விக்கல் கேன்சருக்கு. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்க்கான ஒரு வேக்சின் இருக்குது. இந்த வேக்சினும் எப்போ போடணும் அப்படின்னா ஐடியலாக 13-15 வயசுக்குள்ளே லேடிஸ் போட்டுக்கணும், அதாவது சின்ன குழந்தையிலேயே அவங்க வந்து அதாவது மேரேஜ்க்கு முன்னாடியே அவங்க வந்து எடுத்துக்கணும், பசங்களும் போட்டுக்கிறது நல்லது.
1: அதே மாதிரி அதே கேள்வி தான் வந்து இப்போ பெல் டவுன்ஷிப்லேருந்து ராமலட்சுமி கேள்வி கேட்டிருக்காங்க.

0: இந்த கற்பப்பை வாய் புற்றுநோய்க்கு வந்து 50 வயதுக்கு மேலே வந்து பெண்களுக்கு போட்டுக்கலாமா, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு?
1: யூஸே கிடையாது, 40 வயசுக்கு மேலே கிடையாது. பெஸ்ட்டு அந்த ப்ரொட்ரக்ஷன் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட் இன்டர்கோஸ்க்கு முன்னாடினு நம்ம சொல்கிறோம். அதாவது அதனால தான் அந்த 13-15 இயர்ஸ்க்குள்ளேயே வந்து போடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம சொல்கிறோம். அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஈவன் திருமணம் ஆனவங்க கூட 40 வயசு வரைக்கும் இதை போட்டுக்கிறது நல்லது. என்ன காரணம்னா, ஜென்ரலாக இதில் வந்து குவாட்ரிவேலன்ட் வேக்சின் நம்ம சொல்கிறோம். இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால் 4 வகையான வைரஸ் இருக்குது. அந்த 4 வகையான வைரஸ் தான் இந்த கேன்சரையும் உண்டு பண்ணுது. அட்லீஸ்ட் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க ஒரே ஒரு வைரஸ்க்குனா கூட, மீதி இருக்கிற 3 வைரஸ்லேயாவது ப்ரொடெக்ஷன் வரும் நமக்கு.
0: ஓகே,
1: அதனால் அட்லீஸ்ட் அவங்க வந்து இது வரைக்கும் பண்ணிக்கலன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் ஈவன் திருமணமான பெண்களும் அதை வந்து போட்டுக்கலாம். இந்த டோஸ் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணும்போது ஜென்ரலாக 2 டோஸ் போதும். 15க்கு அப்புறம் இல்லை மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா 3 டோஸ் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போது லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இந்த வேக்சினை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து எல்லாருக்கும் போடுறதுக்கான பிளான் வச்சுருக்காங்க. கூடிய விரைவில் எல்லா பெண்களுக்கும் இந்த பெனிஃபிட் வந்து பாஸ் ஆன் ஆகும்.
0: சிறப்புங்க. மற்றொரு காலர் இருக்கான், பேசலாம். யார் எங்கிருந்து? வணக்கம். வணக்கம்மா, பேசுங்க. பேர் ஊர்மா? பேசலாம். நீங்க
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கம்மா. நீங்க பேர் ஊர் சொல்லுங்கம்மா. உங்களுடைய கேள்வி என்னம்மா? கேக்குதாம்மா?
2: கேக்குது.
0: சொல்லுங்கம்மா. என்னப்பா? அந்த லைனில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேச வேண்டியிருந்தீர்கள். திருச்சி பண்பலையோடு
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சில்வர் லைன் ஹாஸ்பிட்டல் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த் அழைப்பு.
4: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தளிப்பு கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்காங்க திருச்சி சில்வர் லைன் மருத்துவமனையுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள். கற்பப்பை புற்றுநோயும் தீர்வுகளும் குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்த கற்பப்பை புற்றுநோய் வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். அதே சமயத்தில் வந்து அறுவை சிகிச்சை தாண்டி என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் இருக்குங்கய்யா?
1: அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி, இப்போ நம்ம இந்த கர்ப்பப்பை கேன்சரை டயக்னோஸ் பண்ணிட்டோம், எண்டோமெட்ரியல் கேன்சரை டயக்னோஸ் பண்ணிட்டோம், பரிசோதனைகள் இது ஆரம்ப நிலையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சர்ஜரி தான்.
0: ஓகே.
1: இப்போ இந்த ஆப்ரேஷனும் அறுவை சிகிச்சையும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வயிற்ற திறந்து ஒரு பெரிய ஆப்ரேஷனாக நம்ம பண்ணிட்டு இருப்போம் கர்ப்பப்பை. ஏன்னா இதில் அறுவை சிகிச்சையில் நம்ம என்னெல்லாம் எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை முழுசாக எடுக்கணும், சுற்றி இருக்கிற அந்த நெறிக்கட்டி, அந்த டியூப்னு சொல்லிக்கூட அந்த ஃபலோப்பியன் டியூப், ஓவரி, இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக தான் வரும். இது முன்னே வயிற்ற திறந்து பண்ண வேண்டிய பண்ணிட்டு இருந்த சிகிச்சையை இப்போ வந்து நுண்துளை மூலமாக, லேப்ரோஸ்கோப்பி மூலமாக, இல்லை லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் மூலமாக நம்ம வந்து பண்ணுறோம். இதில் என்னென்னா ரொம்ப துல்லியமாக நமக்கு வந்து இந்த சர்ஜரியை பண்ண முடியும். பேஷண்ட்டுக்கு வந்து பெரிய தழும்பு இருக்காது, வலி ரொம்ப இருக்காது. சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு போகிறது, அடுத்து அவங்க வேலைகள் பார்க்குறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக நடக்கும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் எப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை கேன்சருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த லேப்ரோஸ்கோபி மூலமாக பண்ணக்கூடிய இந்த ஆப்ரேஷன் தான். இதில் ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்கில் பண்ணுறோங்கிறது தான் நான் இப்போ சொல்கிறேன். அது நம்ம சில்வர் லைன் மருத்துவமனையில் இப்போ ரோபோட்டிக்கில் இதை வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறோம், ரோபோட்டிக் சர்ஜரியும் நம்ம சொல்லுவோம். அது
0: சரி. அப்போது ஒருத்தர் வந்து முதல் நிலை, இரண்டாம் நிலை கேன்சரில் வர்றாங்க, மூணாவது நிலை கேன்சர்லேயும் வர்றாங்க, எந்த நிலையில் வந்து வந்தோம்னா நம்ம வந்து முழுமையாக க்யூர் ஆகி வெளில போக முடியுங்க?
1: ஃபஸ்ட்டு ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் தான் முழுமையாக நம்ம வந்து குணப்படுத்தலான்னு நம்ம சொல்லலாம். எண்டோமெட்ரியல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே ஒரு 5-10% பாத்தீங்கன்னா திரும்ப வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு 90% கியூர் ஆயிடும். ஒரு 5-10% வந்து திரும்ப மீண்டும் கேன்சர் வரலாம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னே வந்து நாங்கள் இந்த ஸ்டேஜ் வைஸ் வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ்னா நம்ம சர்ஜரி போதும், ரெண்டாவது ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அடிஷனலாக அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி தேவைப்படலாம். சில பேருக்கு வந்து கதிர்வீச்சு சிகிச்சையும் நம்ம கொடுப்போம், அதாவது உள் கதிர்வீச்சு நம்ம சொல்லுவோம், பிராக்கிய தெரப்பின்னு, இல்லைனா வெளி கதிர்வீச்சு இருக்குது. ஸோ இதுவும் வந்து செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மாலிகுலர் ப்ரொஃபைலிங் நம்ம சொல்கிறோம், அதாவது சில ஜெனட்டிக் டெஸ்ட் வந்து இந்த கட்டியில் நம்ம பண்ணிவிட்டு அந்த ஈவன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கவங்க கூட ஹை ரிஸ்கில் வராங்களா லோ ரிஸ்கில் வராங்களான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே ஹை ரிஸ்க் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கீமோதெரப்பி கண்டிப்பாக கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப. அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி மாலிகுலர் ப்ரொஃபைலிங் பேஸ் பண்ணி தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டே வந்து டோட்டலாக மாறி இருக்கு.
0: சரிங்க, இப்போ டார்கெட் தெரப்பி அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி சொல்லுங்க இல்லையா.
1: இப்போ டார்கெட்டட் தெரப்பின்னு நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி ஒரு சில மரபணு மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ரிலேட்டடான ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம்.

0: இப்போது எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா பிரஸ்ட் கேன்சர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்டூ நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஜெனட்டிக் சேஞ்சஸ் இருக்கான்றதை பார்ப்போம். அது ரிலேட்டடான ஒரு டார்கெட்டட் தெரப்பி இருக்குது, ஹெர்செப்டின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன், ட்ராஸ்ட் சுமாப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை பொறுத்து சிலருக்கு வந்து 6 மாதம் கொடுப்போம், சிலருக்கு 1 இயர் வரைக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜீன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம். இந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கீமோதெரப்பி அளவுக்கு இருக்காது, ரொம்ப மினிமம் சைட் எஃபெக்ட்ஸோடு இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்க லேட்டஸ்ட் அட்வான்ஸ் கேன்சரை பொறுத்த வரைக்கும்.
1: இப்போது இப்போ சமீபத்தில் பார்க்கணும்னா வந்து யூனிவர்சல் வேக்சின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏஐ பயன்படுத்தி புது வகையான யூனிவர்சல் வேக்சின் யார் வேணாலும் போட்டுக்கலாம், அது வந்து எந்த வகையிலும் பக்க விளைவுகள் இல்லாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அதே மாதிரி அறிவியல் முன்னேற்றத்தில் இந்த இப்போ கேன்சருக்கான ஏதாவது மாற்று வழிகள்லாம் இருக்குதுங்களா?
0: இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேக்சினில் எல்லா கேன்சரும் வராமல் தடுக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் தான், பட் அதுக்கான ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஆஃப் லேட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இந்த மாதிரி ஒரு வேக்சின் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பரவலாக பேசணும், பட் இப்போ வரைக்கும் யாருக்கும் அது செலுத்துகிற மாதிரியான எவிடன்சஸ் கிடையாது. பட் ஃப்யூச்சரில் என்ன வேணால் நடக்கலாம், டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு வேக்சின் வருது அப்படின்னா ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்கும். ஏன்னா இப்போ புற்றுநோயோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே தான் போகுது.
1: அதாங்க என்ன அது நோய் வர்றது கூட வந்து வர்றது தடுக்கிறது தான் நம்முடைய அதை வந்து கவனம் செலுத்தணும்.
0: வர்றது தடுக்காமல் இருக்கணும்னா மிக முக்கியமாக எல்லா புற்றுநோய்க்கும் சேர்த்து நம்ம ஒன்றா சொல்லணும்னா நம்மளோட வாழ்க்கையில் சில மாற்றங்களை நம்ம பண்ணித்தான் ஆகணும். நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும், உடல் பருமனை குறைக்கணும், அதிகமான ஆயிலி ஃபுட்ஸு, ஃபேட்டி ஃபுட்ஸு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கலாச்சாரத்துலேருந்து நம்ம கொஞ்சம் மாறணும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக ஆரோக்கியமாக இருக்கலாம். புற்றுநோய் மட்டும் இல்லாமல் சுகர், பிபி, ஹார்ட் டிசீஸ் இது எல்லாத்துலேருந்தும் நம்ம வந்து இல்லாமல் நம்ம இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்.
1: சரிங்க, இப்போது நிறைய பேர் வந்து மருத்துவமனைக்கு போகும்போது எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் எடுக்கிறது நல்லது, சேஃபு அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு நம்ம பண்ணிக்க சொல்கிறது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க எடுத்துக்கலாம். ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்னால் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மினிமம் ரேடியேஷன் தான் இருக்கும், அதனால் அவங்க உடலுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்காக மேமோகிராம் நம்ம சொல்லுவோம், அதோட ரேடியேஷன் வந்து ஒரு எக்ஸ்ரே விட ரொம்ப கம்மி, அது ரொம்ப சேஃப் தான், அதுவும் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சில கேன்சர் வந்தவங்களுக்கு மட்டும் நம்ம வருஷம் சில பரிசோதனைகள் பண்ணுவோம். இப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் எடுப்போம், சிலருக்கு பெட் ஸ்கேன் எடுப்போம், அவங்களோட அந்த டிசீஸை பொறுத்து ஸ்டேஜை பொறுத்து நம்ம சில அட்வைஸ் கொடுப்போம். இது வருஷம் அவங்க பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து புற்றுநோய் வந்தவங்களுக்கு, நார்மலாக இருக்கவங்களுக்கு ஸ்கேன் அளவுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு எல்லாருமே போய் சிடி ஸ்கேன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பும் இல்லை, ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அவங்க ருட்டீன் அவங்களோட மாஸ்டர் செக்அப்பில் அவங்க ஏஜை பொறுத்து இல்லை ஃபேமிலியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பொறுத்து சில ஸ்கேன்ஸை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ருட்டீனாக ஒரு அல்ட்ராசவுண்ட் செஸ்ட் எக்ஸ்ரேனால எந்த விதமான பாதிப்பும் வராது.
1: இப்போ நிறையா வந்து லோ டோஸ் சிடிலாம் வருது இல்லையா?
0: இருக்குது சார்,
1: அது மாதிரி நம்ம எடுத்துக்கிறது பெட்டரா?
0: அதான் சார், அந்த லோடோ சிடியை யாருக்கு அட்வைஸ் பண்ணுவோம்னா ஒரு ஸ்மோக்கர் இருக்காங்க, நான் ரொம்ப வருஷமாக புகைப்பிடிச்சிட்டேன் சார், நான் இப்போ நிறுத்திட்டேன், இல்லைனா கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தரே வந்து கேட்கலாம், நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு லோடோ சிடின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னென்னா ரெகுலர் சிடியோட இது வந்து அந்த உடம்புக்கு தாக்கக்கூடிய அந்த டோசேஜ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி தான், டக்குன்னு பார்த்துருவோம், அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஃபர்தராக எவாலுவேட் பண்ணுவோம், அப்படி இல்லைனா தேவையில்லை. ஸோ இந்த லோடோ சிடி வந்து அந்த மாதிரி ஹை ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம், எல்லாருக்கும் அது தேவையில்லை.
1: சிறப்பு நேர்களே, ஒரு தொடர்ந்து பேச வேண்டியவர்கள் திருச்சி பண்பையோடு.
2: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கேன்சரும் கடந்து போகும், சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும், தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
0: கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலிபி கேட்டிருக்கிய நிகழ்ச்சியில் நம்மளும் இருக்காங்க. திருச்சி செல்வர் லைன் மருத்துவமனையுடைய புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒருத்தருக்கு வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு நெகட்டிவான இதில் வந்து இம்ப்ரெஷனில் தான் முடியும். நிறையா வந்து அதை பார்த்து பயந்து அவங்க அதை வந்து ஐயோ புற்றுநோயினால் நம்ம வந்து திருப்பி ரெக்கவர் ஆக முடியாதே, வாழ்க்கை போச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்து தாட்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? அதை வந்து குறைக்க என்ன பண்ணணுங்கய்யா?
3: இல்லை அது ஃபஸ்ட்டு திங் நம்ம
2: எப்படி எடுத்துக்கிறணுங்கிறதையும் இருக்குது.
3: ஃபஸ்ட்டு வந்து புற்றுநோயினாலே இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மாற்றணும் நம்ம. ஏன்னா கேன்சர்ஸ்க்கு வந்து இப்போது நிறைய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஆரம்ப நிலையிலே நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடறோம். அவேர்னஸ் ஜென்ரலாக பப்ளிக்கு வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து புற்றுநோயோட தாக்கம் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு மக்களோட அவேர்னஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம நிறைய அட்வான்ஸஸ் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட் ஸ்டேஜில் மெஜாரிட்டி நம்ம ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா கூட இப்போ செகண்ட் தேர்ட் ஸ்டேஜில் வரவங்களுக்கு கூட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது வந்து பியூராக அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். யாருனாலும் சரி, ஈவன் ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும், ஒரு கேன்சர் வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு மனநிலை அது தான், ஐயோ இந்த மாதிரி வந்துருச்சுங்கிறது. அந்த ஃபஸ்ட் திங் வந்து அவங்க பயப்படாமல் இருக்கணும். அவங்களோட அந்த கேன்சர் டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பேசணும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இதுக்குனே ஸ்பெஷல் கவுன்சிலிங் செஷன்ஸ் வச்சுருக்கோம். அவங்களுக்கு வந்து தேவையான அந்த மன உறுதியையும் அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறதுக்கான ஃபுல் ப்ராசஸ்லையும் நாங்கள் கூடவே இருந்து அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணி, ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனவங்களும் பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு சர்வைவர்ஸ் டே ப்ரோக்ராம்லேயே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். கடந்த 14 வருஷமாக நாங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் என்னென்னா, கேன்சர்லேருந்து முழுசாக குணமானவங்க அன்னைக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பகிர்ந்துப்பாங்க. இது வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து நார்மலாக இருக்கலாம், ஒரு ஜென்ரல் பப்ளிக் மாதிரி நானும் ஆகிட்டேன், எல்லார் மாதிரி நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து எல்லாருக்கும் அதை ஏற்படுத்தணும் தான் இதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து மிக உந்துதலாக இருக்குது மற்றவங்களுக்கு. இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கும் சரி, கேன்சர் டயக்னோசிஸ் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கும் இதை பார்த்து நிறைய பேர் மாறியிருக்காங்க. ஸோ கேன்சர்னால யாரும் பயப்பட தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் நல்ல விதமாக வந்துருச்சு. முக்கால்வாசி பேரை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
2: சிறப்பு. இப்போ கேட்டிருக்கிற நேயர்கள் வந்து மருத்துவரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா தொலைபேசி எண்கள் 96 77 33 60 97, 9677 33 60 97 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம் மருத்துவர்கிட்ட. கடந்த ஒரு மணி நேரமாக நிறைய தகவல்கள், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வுகளை எங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலங்க.
3: நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
4: இதுவரை வசந்த அழைப்பில் கர்ப்பப்பை புற்றுநோயும் தீர்வுகளும் குறித்து புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி செந்தில்குமார் அவர்கள் நேரலையில் பங்கேற்று நேயர்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கம் அளித்தார். உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சில்வர் லைன் ஹாஸ்பிட்டல்.
0: சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி. கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி. கேன்சரும் கடந்து போகும். சரியான புற்றுநோய் சிகிச்சைக்கு உங்கள் சில்வர் லைன் மருத்துவமனை, பழூர், திருச்சி, சென்னை பைபாஸ், திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிலையத்தில். நேரம் 10 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன்

0: தற்போது தொடங்குகிறது. முன்னதாக பேரவைக்கு வந்த தமிழக ஆளுநரை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் வரவேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானுடன் பாரிஸில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறும். அமெரிக்கா ஈரான் இடையே போரை நிறுத்திக் கொள்வதற்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஈரான் துறைமுகங்களுக்கு எதிரான அமெரிக்காவின் கடல் வழி முற்றுகை திரும்பப் பெறுவது, நிபந்தனையின்றி ஹார்மோஸ் நீரிணை திறப்பு, லெபனானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை நிறுத்தம், ஈரான் மறுகட்டமைப்பிற்கு அமெரிக்காவின் நிதி உட்பட 14 முக்கிய அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளவரப்பள்ளி அணையிலிருந்து வெளியேறும் நீரில் ரசாயன நுரைகள் காணப்படுவதால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏரிகளிலிருந்து வண்டல் மண், களிமண் எடுக்க அனுமதி வழங்கப்பட உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 490 ஏரிகளில் விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வண்டல் மண் மற்றும் களிமண் இலவசமாக எடுத்துச் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அனுமதியினை பெற tne.gov.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் அளிக்கப்பட்ட தகவல்கள் சரியாக இருப்பின் சம்பந்தப்பட்ட வட்ட ஆட்சியரால் 10 நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழ சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதன் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும் குறைவாக விற்பனையாவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த 4 குழந்தைகள் உட்பட 9 பேரை வருவாய்த்துறையினர் மீட்டுள்ளதோடு அவர்தம் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ரோட்டர்டாமில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஜெர்மனியை 3-1 எனும் கோல் கணக்கில் வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் இந்தியா ஜெர்மனியுடன் மீண்டும் மோதவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துள்ளலிசை பாடல்களை அள்ளித்தர வருகிறது போடு ஆட்டம் போடு.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சி போடு ஆட்டம் போடு நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 10:30. திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணாமலை அழகிய தமிழ் மகன் படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்களின் மனதை வருட வரும் பாடல்களில் முதலில் வருவது அண்ணாமலை படத்திலிருந்து பாடல்கள்.

0: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
1: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
0: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இருபட பாடல்கள். அண்ணாமலை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

10:45 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களை கடந்து சென்றது அண்ணாமலை படத்திலிருந்து பாடல்கள். அடுத்து வருவது அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ்

0: மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்கு கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டில் கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்கிது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிர்ப் லோகோ தக் பானி பஹஞ்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மெண்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன் விமென் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் இரு பட பாடல்கள். அழகிய தமிழ் மகன் படத்திலிருந்து

எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் இதுவரை கேட்டது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அண்ணாமலை அழகிய தமிழ் மகன் படங்களிலிருந்து பாடல்கள் உங்கள் மனதை வருடிச் சென்றன.

0: நேயர்களே, இன்று பகல் 12:10 மழைக்கால முன்னெச்சரிக்கை. இதுதான் உங்களுக்கான தலைப்பு. தோழிகள் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து வருவது உங்களோடு நாங்க. நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. பேரவையில் உரையாற்றிய ஆளுநர், அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். உரையின் தொடக்கத்தில் மறைந்த தலைவர்கள் அண்ணா, பெரியார், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர், காமராஜர், எம்ஜிஆர் ஆகியோரின் பெயரை சுட்டிக்காட்டினார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்றார். மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆக்கப்பூர்வமாக உறுப்பினர்கள் விவாதிப்பார்கள் என்று ஆளுநர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநில உரிமைகள், பெண்கள், குழந்தைகள் நலனை முன்னிறுத்தி அரசு செயல்படும் என்றார். 74 ஆண்டுகால வரலாற்றில் கூட்டணி ஆட்சி மூலம் அண்ணா எம்ஜிஆருக்கு பிறகு புதிய சாதனையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் படைத்துள்ளதாகவும் ஆளுநர் புகழாரம் சூட்டினார். மத்திய நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படும் அநீதி குறித்து அறிக்கை வெளியிட

0: என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தற்போது வாசித்து வருகிறார். திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சர் வாய் திறப்பது எப்போது என்ற வாசகம் அடங்கிய கருப்பு வில்லை அணிந்து இன்று சட்டப்பேரவைக்கு வந்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மாம்பழ சாகுபடி அதிகரித்துள்ளதால் இதன் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழ விளைச்சல் பன்மடங்கு அதிகரித்தும் போதிய விலையின்றி விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வெளிநாட்டு போர் பதற்றத்தால் ஏற்றுமதி முற்றிலும் முடங்கியதாலும் வெளிமாநில வர்த்தகர்கள் வராததாலும் கடந்த ஆண்டு 20 ரூபாய்க்கு விற்ற மாம்பழங்கள் தற்பொழுது கிலோ வெறும் 3 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகி வருகிறது. நஷ்டத்தில் தவிக்கும் தங்களை காக்க அரசு உடனடியாக உதவ வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அன்மோல் கார்ப், இஷா ராணி, அஷ்மிதா, தருண் மன்னேப்பள்ளி முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: உங்களோட விருப்ப பாடல்கள் கேட்கும் நேரம் உங்களோடு நாங்க. இந்த காலை பொழுதுல என்னென்ன பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத 0431 அப்படிங்கிற திருச்சி தொலைபேசி எண் இணைப்பு என்னோட 240 102 1 246 102 1 இந்த இரண்டு தொலைபேசி எண்கள் காத்துக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம்.
3: Dum dum dum cha Dum shak Dum dum dum

0: ஆராய்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
6: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கிறோம் உங்களோடு நாக நிகழ்ச்சியோடு. இப்போ வர முதல் நேயர், வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: யார் பேசுறீங்க?
7: திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறேங்க மேடம்.
6: நதியா, என்ன பண்றீங்க நதியா?
7: அங்க மல்லிகை பூ எடுத்துட்டு இருக்கங்க மேடம்.
6: அப்ப உங்களை சுத்தி எப்போதும் வாசனையாவே இருக்குமா?
7: ஆமாங்க மேடம்.
6: ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும்
7: அது பூ இருக்கறத பொறுத்துங்க மேடம்.
6: இப்ப பயங்கர சீசனா?
7: ஆமாங்க மேடம்.
6: அந்த பிஸியான அந்த ஷெட்யூலுக்கு இடையிலையும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு வந்திருக்கிறீங்க, என்ன பாட்டு வேணும்?
7: உழவன் மகன்ல இருந்து செம்மறியாடே செம்மறியா.

0: la la la la la la la la la la la la la la la la.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நேயர்கள் எல்லாரும் தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி யார், அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ.

0: சொல்லுங்க சொல்லுங்க. யார்?
1: பல்லடத்துலேருந்து விஜயலட்சுமி மேடம்.
0: விஜயலட்சுமி மா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? என்ன படம்?
1: நீதி பக்கம் விஜயகாந்த் பாட்டு.
0: விஜயகாந்த் சார் படம்னா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப பிடிக்கும் மேடம்.
0: அப்படியா, சரி சரி. எதனால நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, இந்த படம் ஏன் பிடிக்கும்?
1: எல்லா படமே பிடிக்கும்.
0: இந்த அந்த காரணம் எல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பாட்டு கேட்கலாமா?
1: அவங்க நடித்த படம் எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும் மேடம்.
0: அப்படியா, அப்படியே சொல்லும் போது பாருங்க, அப்படியே லைன் கிடைச்ச ஒரு சந்தோஷம். நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது ஒரு சந்தோஷம். நன்றிம்மா, நன்றி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: திருச்சி சாரதாசு
0: பாட்டு அப்படின்னு சொன்ன உடனேவே ஒரு பாட்டு வந்து இசைக்காக பிடிக்கலாம், வரிகளுக்காக பிடிக்கலாம், இல்லை பிடிச்ச பாடகர் பாடகிகள் பாடினதுக்காக இருக்கலாம். ஆனால் கூட ஒரு பாட்டை கேட்ட உடனே அந்த நாள் பூராவும் முணுமுணுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்க. அந்த பிடிச்ச பாட்டை தான் இப்போ நேயர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயரை அழைக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. உழைப்பு பத்தி சொல்லுங்கம்மா.
4: அவங்க வந்து விவசாயம் போட்டுவாங்க மேடம். வந்து கூலிக்கு வந்து அந்த பக்குவமா இருக்கப்ப அறுத்து போர் போட்டு வச்சிருவோம்.
0: சரி,
4: போர் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அதை உடச்சு விட்டுருவோம். உடச்சு விட்டு அதை அப்புறமேட்டுக்கு அதை வெள்ளெல்லாம் தேஜ் எடுத்துட்டு விவசாயிகிட்ட அவங்க கொடுத்துருவோம். அவங்க சம்பளம் கொடுத்துருவாங்க மேடம்.
0: ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு?
4: ஒரு நாளைக்கு 300 மேடம்.
0: யாரோ சொல்லி கொடுக்குறாங்களா? பயங்கரமா காத்து வீசுது போல இல்ல
4: மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
4: பருத்தி எடுக்கையில
5: பார்த்தேன்.
0: பின்னாடி யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பாட்டு கேட்கலாமா?
4: நான் கேட்கலாம் மேடம்.
0: நன்றிம்மா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம் கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
8: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
9: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
8: உண்மையாவா?
9: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல சாலை, அன்பாபுரோ.
10: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தொடர்புக்கு 7448633313.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: உங்களோடு நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு 4 நண்பர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சினிமாவை பற்றி பேசாமல் இருக்கவே மாட்டோம் இல்லையா. அதுலேயும் ஒரு சில பாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா உடனே அடுத்தவங்க சொல்லுவாங்க, இந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும்ப்பா, எப்போ கேட்டாலும் இந்த பாட்டு என்னை வந்து மெய்மறக்க செய்யும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் டயலாக்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்படி வரிசகட்டி வந்து நேயர்கள் பாட்டு கேட்டு மகிழற இந்த நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
5: வையாசி காத்து உங்களோடு நாங்க நிகழ்ச்சினா பாட்டு நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி வடக்கத்தாலிருந்து அடிவம் பொந்தியா ஐயப்பன் கிணியா. அன்பு அறிவிப்பாளருக்கு இனிய பகல் வணக்கம்.
4: என்ன டயலாக் இடையில மறந்துட்டீங்களா ஐயப்பன் சார்?
5: இல்ல மேடம். என்ன மேடம்
4: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
5: திருச்சி எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா இருக்கு, வெளியில நீங்க எட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்க அப்படியே கிளைமேட்டா மாறி இருக்கு.
4: நீங்க சொல்லும் போதே எனக்கு தெரியுது,
5: ஏன்னா வெயில் வந்து என்ன காணோம். அப்ப இந்த பெண் தோழிகள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு 3 பெண் தோழிகள் வந்து தீவிரமா நம்ம வானொலிய வந்து எங்களை மாதிரி நாங்க ஒரு கூட்டணியா வந்து கேக்குற மாதிரி இப்ப நிகழ்ச்சிக்கு வந்த 3 தோழிகளும்
4: கேக்கும் போதே சந்தோஷமா இருந்தது. இல்ல
5: பேசுனாங்க அவங்களுக்கு பிடிச்ச வந்து கிராமிய பாடல்களா கேட்டாங்க.
4: நீங்க இப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க?
5: எங்க ஏரியா செல்லாயம்மன் கோயிலோட திருவிழா வந்து சிறப்பா வந்து நேத்துல இருந்து வாகன புறப்பாடு ஆகிட்டு இருக்கு.
4: சரி,
5: இன்னைக்கு வந்து சிம்ம வாகனம், சிங்கம்னாவே வந்து ஒரு கர்ஜனை ஒரு பாதுகாப்பு
4: தானே
5: எல்லாத்துக்கும் காட்டு. அதனால வாகனம் வருது இன்னைக்கு இரவு, இன்னைக்கு இரவு நம்ம அழக வீரமாநகர் நண்பர்களோட கூட்டணியில. அதனால சிங்கம் படத்துல இருந்து அழுக்காளு பாச்சல் இல்ல, ரெண்டு கண்ணு மேச்சல் இல்ல.
4: நன்றி நன்றி.
5: நம்ம தோட சிங்கம்
6: எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரா பறந்து வரான்னு நம்ம தோற சிங்கம்.

0: நிகழ்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஹலோ, சொல்லு கார்த்தி.
2: டேய் அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
2: அதான்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சு இல்ல?
1: ஆமா.
2: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
2: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
2: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
2: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
2: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
2: சரியா கேட்ட, வர 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
2: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
3: எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க. 0431 திருச்சிராப்பள்ளி இணைப்பு என்னோடு, 240 102.1

0: 2464121 இந்த இரண்டு தொலைபேசி இணைப்புகள் இருக்கு. அதுல வந்து இப்போ யார் வந்திருக்கிறா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
1: சங்கிலியாண்டபுரம் மணிமேகலை பேசுறேன் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கலாம் மேடம்.
0: நல்லா இருக்கோம்மா, நல்லா இருக்கோம். உங்களுடைய விசாரிப்புக்கு நன்றி. சத்தமா பேசுங்களேன் மணிமேகலை.
1: மழையெல்லாம்
0: வந்தா, ரொம்ப மழை வந்தா எப்படி சமாளிப்பீங்க?
1: சமாளிக்க என்ன மேடம், நம்ம என்ன, நம்ம என்ன காட்டு வேலைக்கு போறோமா, வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது மேடம். விவசாயம்னா விவசாயம் பாக்குறதுல ரொம்ப கஷ்டம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்க, சிட்டுக்குள்ள எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்கனால அவ்வளவு கஷ்டம்.
0: நீங்க இல்லத்தரசியா?
1: ஆமா மேடம், நான் இதான் தரத்து தான் மேடம்.
0: சரி சரி, என்ன பாடல் வேணும்?
1: உள்ளவர்களுக்குதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து நான் கடவுள்ல இருந்து ஓம் சிவாயம்னு ஒரு பாட்டு வரும்.
0: சரிம்மா சரிம்மா, அந்த பாட்டு கேட்கலாமா?
1: நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
0: ஏன் அப்படின்னா, ஏன் கேட்டேன்னா, இன்னைக்கு 12:10 மங்கையர் உலகத்துல மழைக்கால முன்னெச்சரிக்கை பத்தி தான் தோழியர் பேச போறாங்க. நீங்களும் நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சரி மேடம், கண்டிப்பா நான் கேட்டுக்கிட்டேதான் மேடம் இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கிட்டேதான் இருப்பேன்.
0: கடிதங்கள் எழுதுங்க சரியா?
1: நான் எழுதிக்கிட்டுதான் மேடம் இருக்கேன்.
0: நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றி.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: உங்களோட நாங்க எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். இப்போ ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுவோம் இல்லையா, ஒரு ஒரு பாடகருடைய பாட்டு அப்படியே ஹிட்டான பாட்டாக கேட்போம், ஒரு பாடகி அந்த பாட்டாக கேட்போம், சில நடிகர்கள், ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு அந்த பாட்டாக பிளேலிஸ்ட் பண்ணி கேட்கறத விட வித்தியாசமாக யாராருக்கு என்னென்ன விருப்பம் பாட்டு, ஓ இந்த பாட்டு இவங்களுக்கு பிடிச்சிருக்கே, அந்த பாட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு நம்ம வானொலியில் கேட்கும்போது அது ஒரு தனி சந்தோஷத்தை தான் கொடுக்கும் இல்லையா. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேம், இனியம் முற்பகல் வணக்கம். எத்தனைப்பட்டி ரமேஷ் மேம்.
4: வணக்கம் சார, வணக்கம். என்ன பாடல் உங்களுக்கு அப்படி பிடிச்ச பாட்டு?
5: எனக்கு வந்து வானமே இல்லை படத்துல இருந்து சோகம் இனி இல்லை,
4: எஸ்பிபி வாய்ஸ். எஸ்பிபி
5: சார், ஆமா, எஸ்பிபி வாய்ஸ். அந்த பாட்டு அருமையா பாடியிருப்பாரு. கேபி சார் அந்த படத்தை ஒரு மாதிரியா கொண்டு போய் அருமையா, கொஞ்சம் தோண்டு போனவங்களெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு திரும்புற மாதிரி அந்த படம் அமைஞ்சிருக்கும். அதனால அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் மேல என் ஊர்ல திரு சுயம்பு ஸ்ரீ செல்லாயம்மன் கோயில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு மேம், முந்தா நாள்ல இருந்து.
4: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி.
5: ஆமா, நேத்து தேர் பவனி, இன்னைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவோட முடியுது. எல்லாரும் அம்மனார்களால சோகம் இல்லாம என் ஊர் மக்களும் நம்ம மாநில மக்களும் நாட்டு மக்களும் அமைதியா சமாதானமா சந்தோஷமா வாழணும்னு வாழ்த்துக்கள் மேடம்.
4: ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. பாடல் கேட்கலாம், நன்றி.
5: ஓகே, தேங்க்யூ.

நேயர்கள் எல்லாரும் இதுவரைக்கும் உங்களோட நாங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நாங்கள் பிளேலிஸ்ட் கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு நிறைய காலகட்டங்களில் விதவிதமான பாடல்களை கேட்டு ரசித்தாங்க. கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கலாம்.

0: நேரம் பகல் 12 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள், பெண்கள் குழந்தைகள் நலனை முன்னிறுத்தி தாவேக அரசு செயல்படும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் ஆளுநர் தெரிவித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர் விமான நிலையம், மேகதாது அணைக்கு எதிர்ப்பு, தமிழக மீனவர்கள் பாதுகாப்பு தொடர்பாக பிரதமரிடம் முதலமைச்சர் கடிதம் வழங்கி இருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஒசூர் கோவை மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்று கூறினார். தமிழகத்திற்கான நிதி பகிர்வில் மத்திய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுய தொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும் என்றார். தமிழகத்தில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும்

0: 100,000 ரூபாய்க்கும் மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக சென்ற நிதியாண்டில் வரி வருவாய் 5.45% குறைந்ததாக குறிப்பிட்டார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு JCT பிரபாகர் அறிவித்துள்ளார். சனி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்றும் இக்கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறாது என்றும் குறிப்பிட்டார். சீனாவில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் மீனாட்சி அபினாஷ் இன்று களமிறங்குகின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்தி சுருக்கம் 1 மணிக்கு.
1: முதம் சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் 9வது குறட்பா.

0: மனத்தின் செம்மையாலே மறுமை இன்பம் உண்டாகும். மற்ற அந்த மறுமையும் சேர்ந்த இனத்தின் செம்மையால் நல்ல பாதுகாப்புடன் இருக்கும்.
1: மனநலத்தின் ஆகும் மறுமை மற்று அதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: இயற்கையாக இறைவனால் நமக்கு படைக்கப்பட்ட ஒரு அதிசயம், அற்புதம், அவசியம் எது அப்படின்னா தண்ணி தான் டக்குன்னு சொல்லுவோம். அதை உணர்ந்து பருகும்போது அதனுடைய சுவை பெருமை நமக்கு நன்கு புரியும். அதற்கும் வந்திருக்கிறது ஒரு பிரச்சனை. உலகின் நிலத்தடி நீருக்கும் தற்போது ஆபத்து நெருங்கி இருக்கிறதாம். குடிக்கவே முடியாது என பயமுறுத்துகின்றன ஆய்வுகளின் முடிவுகள். அதாவது உலகளவில் நிலத்தடி நீரின் வெப்பநிலை அதிகரிக்க தொடங்கிருச்சுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த நூற்றாண்டின் கடைசிக்குள்ள 2.1-3.5 டிகிரி செல்சியஸ் வரை நிலத்தடி நீரின் வெப்பநிலை கூடும் அப்படின்னு அவர்கள் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நியூ கேஸ்டல் மற்றும் சார்லஸ் டார்வின் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் உருவாக்கிய உலகளாவிய நிலத்தடி நீர் வெப்பநிலை மாதிரி மூலம் நடத்தப்பட்ட ஆய்வில் இது தெரிய வந்திருக்கு. முக்கியமா மத்திய ரஷ்யா, வடக்கு சீனா, வட அமெரிக்கா, அமேசான் மலைக்காடுகள் பகுதிகளில் அதிகப்படியான நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் வாழ்வதற்கு நிலத்தடி நீர் முக்கியமானதாக இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த வெப்பநிலை அதிகரிப்பு நிலத்தடி நீரை சார்ந்துள்ள சுற்றுச்சூழல் அமைப்புகளை கடுமையாக பாதிக்குமா? முக்கிய குடிநீர் ஆதாரமாக பயன்பட்டு வரும் நிலையில் இந்த வெப்பநிலை அதிகரிப்பு அதன் பாதுகாப்பு தன்மையை சீர்குலைக்கலாம்னு சொல்றாங்க. 2099 வாக்கில் உலகம் முழுக்க சுமார் 6 கோடி முதல் 59 கோடி மக்கள் குடிக்கும் நிலத்தடி நீர் அதிக வெப்பநிலை கொண்டதா மாறியிருக்குமா? அதிக வெப்பம் கொண்ட நிலத்தடி நீரில் நோய்க்கிருமிகள் வளரும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறதுனால மனிதர்கள் ஆரோக்கியத்திற்கு இது கேடா அமையும்னு சொல்றாங்க. ஏற்கனவே குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வரக்கூடிய பகுதிகளில் இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்குமா? நிலத்தடி நீரை சார்ந்துள்ள விவசாயம் அதன் உற்பத்தி பாதிக்கப்படுமா? அதிக வெப்பநிலை கொண்ட தண்ணீரில் கரைந்த நிலை ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அப்படின்றதுனால நிலத்தடி நீரை ஆதாரமாக கொண்ட நதிகளில் இருக்கக்கூடிய மீன்கள் உயிர் வாழ முடியாது. இப்படி பல்வேறு ஆபத்துகளை உள்ளடக்கிய நிலத்தடி நீர் வெப்பநிலை அதிகரிப்பு புவி வெப்பமயமாதல் மற்றும் காலநிலை மாற்ற விளைவுகளை நாம் தீவிரமான விஷயமாக எடுத்துக்க வேண்டிய நேரம் இது அப்படின்றத தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துது.
3: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: திருச்சி சாரதாசில்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி வரும் நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 12:10 மங்கையுலகம் நிகழ்ச்சியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை குறித்து தோழிகள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். 1:00 வசந்தன் கோவின் மதுர கீதம், 1:30 எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க. மணிகண்டன் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம், இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண் தர மேலாண்மை உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி. லக்கனே அவர்கள். 2:30 மண்ணின் மனம், ராஜேந்திரன் குழுவினர் வழங்கும் மேடை நாடக பாடல்கள். 3:00 திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், 5:00 பொன் மாலை, 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா, யோகா ஆசிரியர் எம். சாய்ரா பானு அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 ஓடி விளையாடு, கூடைப்பந்து வீராங்கனை எம். நட்சத்திரா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம், ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம், அரியலூர் உடையார்பாளையம் எம். அருண் ராகுல் அவர்கள் பங்கேற்கிறார். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே.

0: சொல்லு கார்த்தி. டே அருண், இந்த கதை கட்டுரை கவிதை எல்லாம் எழுதுவல்ல, நம்ம திருச்சி வானொலியில நாடகத்துக்கு கதை எழுதி அனுப்ப உனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நண்பா.
1: நிஜமாவா சொல்ற? கொஞ்சம் விளக்கமா தான் சொல்ல.
0: அதான்ப்பா, நம்ம திருச்சி வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆயிடுச்சுல்ல.
1: ஆமா,
0: இந்த பெருமையில நேயர்களும் பங்கெடுத்துக்கிற விதமா வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க நண்பா.
1: ஓஹோ,
0: அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை, இதுல ஏதாவது ஒரு சப்ஜெக்ட பேஸ் பண்ணி நாடக பாணியில கதை எழுதி 8x8 பக்கத்துக்குள்ள நல்லா A4 தாள்ல டைப் பண்ணி அனுப்பணுமா.
1: 8x8 பக்கத்துலயா? போதுமா?
0: போதும், நாடகம் 15 நிமிஷம் தானே.
1: ஓகேப்பா.
0: முகவரி உனக்கே தெரியும் தானே? இருந்தாலும் உனக்கு நான் ஒரு வாட்டி சொல்றேன், கேட்டுக்க. நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1.
1: நாடகத்தை மெயில்ல சென்ட் பண்ணலாமா?
0: இல்ல இல்ல, தபால் மூலமா தான் அனுப்பணும்.
1: எல்லாம் சரிதான், எந்த தேதிக்குள்ள அனுப்பணுமா?
0: சரியா கேட்ட, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள எழுதி அனுப்பிடு. அது மட்டும் இல்ல, உன்னோட நாடகம் தேர்வானா வானொலி நிலையத்தாரே அதை பதிவு பண்ணி அதை ஒளிபரப்பவும் செய்வாங்க. ஒளிபரப்பாகிற உன் நாடகத்துக்கு தக்க சன்மானமும் உண்டு நண்பா.
1: கரும்பு திங்க கூலின்னு சொல்லு, சவாலான வேலைதான்.
0: சரிதான், ஓ சாமர்த்தியத்தை அதுல காட்டு.
2: ஆகாஷ்வாணி, நேரம் 12:10. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேயர்கள் கேட்கவிருப்பது தோழிகள் பங்கேற்பில் மங்கையர் உலகம். வெயில் அடிச்சு ஒரு வழியா நம்மளை வாட்டி முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு விலகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா சொல்லணும். அடுத்து வரக்கூடிய மழைக்காலம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்த்துட்டே இருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்தை ஏற்றுதான் ஆகணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நாமளும் தயாராகிக்கிறது நல்லதுதானே. மழைக்கால முன்னெச்சரிக்கை அப்படின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம தோழிகள் நம்ம கூட பேச போகிறாங்க. மழைக்காலம் அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் வந்து செஞ்சு தயாராக இருக்கணும் அப்படின்றத பற்றி என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கன்றத தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கும். வீடுலேருந்து தொடங்கி நாடு நகரம் உலகம் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோட கால மாற்றத்துக்கு ஏற்ப நம்ம முன்னேற்பாடு செஞ்சு வச்சுக்கிறது தான் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அந்த விதத்தில் இந்த மழைக்காலத்தை வரவேற்கிறதுக்கு முன்னால் நாம் எப்படி முன்னெச்சரிக்கையோடு இருக்கலாம் அப்படின்றத பற்றி தோழிகள் பகிர்ந்துக்க வாங்க. 03-1-8-1-1. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் கலந்துட்டதே இல்லைங்க, நானும் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற தோழிகள் இருந்தீங்கன்னா 03-1-8-1-1 உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அறிமுக தோழிகள் இன்றைக்கே நம்ம நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கலாம், உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது

0: கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
1: பரிவார் கோர் மில்தா ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்படின் வர்த்தமான சுதாரணை சாத்தி பெஹத்தர் பவிஷ் பாரமே சோத்ரே லக்.
0: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சியடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
4: வழங்குகின்றன. சாமான் பீமாரி கர்ச்சமே பிக்கே பச்சா ஹை கிரவி ரெண்டு பச்சா ஹை ஆயுஷ்மான் பாரத் படி சபல்தான்.
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்களா?
6: வாழ்த்துக்கள்மா.
7: தொடர்ந்து
6: பல நிகழ்ச்சிகள்லயும் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில பங்கேற்கலாம்.
7: நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கோம்.
6: பூ எடுத்துட்டு இருக்கீங்களா? ஓகேமா,
7: உங்க நிகழ்ச்சி டெய்லி கேட்டுட்டே இருப்போம். இன்னைக்குதான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு.
6: பூ எடுத்துட்டு இருக்கீங்க, வானம் எப்படி இருக்கு உங்களுக்கு?
7: இப்ப இவ்வளவு நேரம் கம்மலா இருந்து இப்பதான் கொஞ்சம் லைட்டா வெயில் அடிக்குது.
6: ஓஹோ, சரி சரி. அதாவது மழை வர்றாப்புல இருக்கா இல்ல இன்னும் 2 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லுதா?
7: மழை இன்னைக்கு சாயங்காலம் வந்துரும். வந்துரும்
6: சாயங்காலமே வந்துரும். அதுவும் நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள வந்தாலும் வந்துருன்றீங்க. சரிங்க, நீங்க வந்து மழைக்கால முன்னெச்சரிக்கை பத்தி எதெல்லாம் சொல்ல போறீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க.
7: நாங்க மழை அந்த நாட்கள் எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், நம்ம தானியங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் முன்னாடியே. பிள்ளைங்களுக்கு எல்லாம் சளி பிடிக்காம அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணி கொடுக்கணுமோ அது மாதிரி சூடு தண்ணி இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். அப்பதான் காய்ச்சல் சளி வராது.
6: கண்டிப்பா
7: ஸ்கூல் போறது ரெயின் கோட் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கலாம்.
6: ஆமா, முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா மழை வந்தாதான் நம்ம வந்து மழைக்கு ஆன குடைய ரெயின் கோட்டை எல்லாத்தையும் தேடுவோம்ல.
7: வாழ்த்துக்கள்மா
6: நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு.
7: ரொம்ப நன்றிங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
6: நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியில கலந்துட்டு நீங்களும் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். தோழிகளே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னா இணைப்புக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா மழைக்கால முன்னெச்சரிக்கை தான். இதை பற்றி பேசுறதுக்காக வரக்கூடிய நேயர்கள் 4311-246-1 அறிமுக தோழிகளாக இருந்தீங்கன்னா 4311-246-1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் மங்கள் உலகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில மழைக்கால முன்னெச்சரிக்கையா என்னவெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இணைப்புல வரக்கூடிய தோழி என்ன சொல்றாங்க பாக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா? நான் திருவானைக்காவல்ல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரன் பேசுறேன்.
0: ரொம்ப அருமையா இருக்கும், சொல்லுங்கம்மா.
1: வணக்கம்மா, நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. மழை வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுங்கிறத விட மழை வரத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அது அதுல நான் சொல்லக்கூடியது வந்து முதல்ல இப்போ

0: நிறைய தண்ணீர் இருந்ததுன்னா அதுல கொசு உற்பத்தி ஆகும்.
1: கண்டிப்பா
0: மழை பெஞ்சாலே அங்கங்க தண்ணி தேங்கும், ரோட்லயும் சரி நம்ம வீட்டு சுத்தி இருக்கிற இடங்கள்லயும் சரி. அதனால அந்த மாதிரி இருக்கிறதுல தண்ணி தேங்கறதுல முக்கியமா இருக்கிறது கொட்டாங்குச்சி, தேங்காய் திருவு, கொட்டாங்குச்சி, டயர், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தேங்கும் இருக்கும்.
1: அதாவது வீட்டை சுத்தி இதெல்லாம் கடந்ததுன்னா இப்பயே நம்ம வந்து அதை எடுத்து அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிடணும்ங்கிறீங்க.
0: அப்புறப்படுத்திடணும்,
1: ரொம்ப அருமையான தகவல்.
0: அப்புறம் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய முக்கியமான புக்ஸோ, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ஐட்டம் எல்லாம் அவங்க வந்து எப்பவும் பாதுகாப்பா வச்சுக்கணும்.
1: ஆமா நிச்சயமா, தண்ணி புகாத அளவுக்கு
0: போறதுக்கு ரெடியாவும் இருக்கணும், பாதுகாப்பாவும் வச்சுக்கணும். அவங்களுடைய பொருட்கள் எல்லாம்
1: பத்திரப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது.
0: ஆமா அது வந்து ரொம்ப முக்கியம்.
1: சிறப்பு சிறப்பு, ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா.
0: ஓகேம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிம்மா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்ம தோழி ரொம்ப அருமையா சொன்னாங்க, அதாவது பள்ளம் படுகுழி இதெல்லாம் இல்லாம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல கொசு தேங்காம இருக்கிறதுக்கான வழிமுறைகளையும் நம்ம ஏற்படுத்திக்கணும். எங்கெங்கெல்லாம் வந்து இப்பயே பார்த்தா தானே முடியும், ஏன்னா மழை நேரத்தில் போய் அந்த மலையில தண்ணியில கை வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம இப்பயே அதெல்லாம் சரி பண்ணிடலாம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதே போல ரொம்ப தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்றதும் அழகாக சொன்னாங்க. தோழிகளை நீங்களும் இணைப்புக்கு வாங்க, உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
8: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
7: உண்மையாவா?
8: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
10: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
11: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
12: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
13: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுரை கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
14: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
15: தட்ஸ் ரைட்.

0: எச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்றைய மங்கிருலகம் நிகழ்ச்சியில மழைக்கால முன்னெச்சரிக்கை பத்தி நம்ம தோழிகள் சிறப்பா சொன்னாங்க. மின் சாதனங்களை சரி செஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா நீர் கசுகின்ற வெளிப்புறமா இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய அந்த பொத்தான்கள்லாம் வந்து சரியா வேலை செய்தா, அதுல தண்ணீர் பட்டா நமக்கு வந்து ஷாக் அடிக்குமா, இதெல்லாம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சரி செஞ்சு நீர் ஒழுகாத அளவுக்கு நல்ல இடங்கள்ல பாதுகாப்பா மாற்றி வச்சுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா தரைகள்லாம் வந்து பள்ளமா இருக்கு அப்படின்னா அதை வந்து சரி செய்யணும். சில இடங்கள்ல நீர் சொட்டிக்கிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இடம் வழுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வந்து அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், இப்பயே அதை வந்து சரிப்படுத்தி வச்சுக்கணும். அந்த இடத்துல மண் கொட்டியோ அல்லது அதுக்கு மேல சிமெண்ட் போட்டோ

சீராக பரப்பி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இப்பயே நம்ம மழைக்காலத்துக்கு முன்னாடி தயாராகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். தோழிகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற கேட்டிருந்த அனைவருக்கும் நன்றி. இணைந்திருங்கள் திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 ஓடு.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டுப் பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதாரம், தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி

0: கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிஷூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும்

0: கொண்டாடப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டுமென்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிஹா 22-20, 21-15 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் ஒரு மணி. எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மை காலின்ஸ். தமிழ்நாட்டில் அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே தாவேகா அரசின் முதன்மையான லட்சியமாகும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இன்று உரையாற்றிய அவர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய தண்டனைகளை பெற்றுத்தரும் என்று கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப்பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று தெரிவித்தார். கள்ளச்சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும் என்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நடைபெறும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேள்வி நேரம் இதில் இடம்பெறாது என்றார். தமிழக சட்டப்பேரவையில் மறைந்த தலைவர்களுக்கு நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டப்பேரவையின் முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் எடுத்துக் கொள்ளப்படும். வரும் திங்கட்கிழமை இவ்விவாதம் தொடர்ந்து நடைபெறும். வரும் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பதிலுரை அளிக்கப்படும். இதனிடையே சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள், பெண்கள், விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்வித வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். திமுக அரசின் திட்டங்கள், சாதனைகள்தான் இந்த உரையில் இடம்பெற்றதாகவும் குறிப்பிட்டார். சீனாவில் நடைபெறும் உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியில் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி போலந்தின் நட்டாலியாவையும், ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அபினாஷ் கிர்கிஸ்தானின் மிர்சோகிட்டையும் இன்று எதிர்கொள்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் 1:45.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: வசந்த் அண்ட் கோ வழங்கும் மதுர கீதம் மதிய பொழுதின் மனம் மயக்கும் பாடல்கள் தரும்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
0: மதுரகீதம் நிகழ்ச்சியில நாம கேட்க போற முதல் பாட்டு தாய் சொல்லை தட்டாதே படத்திலிருந்து. தயாரிப்பாளர் சின்னப்பதேவர் அவர்களின் தயாரிப்பில் மக்கள் திலகம் நடித்த இரண்டாவது திரைப்படம். 1961 வெளியான இந்த படத்தின் இயக்குநர் எம் ஏ திருமுகம், கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்கும் நேயர்கள், லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், வித்யா, சதீஷ்குமார், தீபிகா, ஹேமித்ரா.

கனிமுத்து பாப்பா. 1972 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் வெளியான படம் இது. அவர் இயக்குனராக அறிமுகமான முதல் திரைப்படம். ஜெய்சங்கர், முத்துராமன், லக்ஷ்மி, ஜெயா இவங்க எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. பேபி ஸ்ரீதேவியும் ஸ்ரீகுமாரும் குழந்தை நட்சத்திரங்களாக நடிச்சிருந்தாங்க. பி சுசீலா பாடிய இந்த பாட்டை மதுரை கீதத்தில் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நேயர்கள், கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம், மதுசூதனன், சஷ்வந்த், விஷ்ணு, லாவண்யா, வளர்மதி.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
8: திருச்சி சாரதாசில்
9: மதுரை கீதம் வசந்தன்கோ வழங்கக்கூடிய மதுரை கீதம் நிகழ்ச்சியில நாடோடி பட பாடலை விரும்பி இருக்கக்கூடிய நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சதீஷ், மாளவிகா, சுந்தர், யுவா, உத்தமர் கோவில், தனபாகியம், பழனி, தமிழரசி, இவங்க எல்லாரும் கேட்க துடிக்கிற அந்த நாடோடி பட பாடலை TM சௌந்தரராஜன், P சுசீலா பாடுறாங்க. இந்த பாட்டுல பசி என்று வருவோர்

விருந்தாக மாறும், பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும், நிலத்தினில் உயிர் வைத்து உரிமையை கொண்டாடும், எதிர்த்து வருவோரை உரமாக போடும் அப்படின்னு வரிகள் எல்லாம் கண்ணதாசனை தவிர வேறொரு கவிஞரை நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு திரை இலக்கிய வரிகளா இருக்கும். கேட்டு பாருங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் உத்வேகப்படுத்தக்கூடிய பாடல், கேட்க சலிக்காத பாடலை மதுரகீதம் தருது.

0: பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
11: காலம் தந்த கருப்பு வெள்ளை பாடல்களின் அணிவகுப்பாய் மதுரை கீதம் FM ரெயின்போ 102.1. சூரியகாந்தி 1973 வருஷம் முக்தா ஸ்ரீனிவாசன் இயக்கத்தில் வெளிவந்த படம். கணவன் மனைவிக்கு இடையிலான ஒரு ஈகோ பிரச்சனையை மையமா வச்ச இந்த படம் 100 நாட்கள் ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது. முத்துராமன், ஜெயலலிதா, சோ ராமசாமி, மனோரமா, சிஐடி சகுந்தலா எல்லாரும் நடிச்சிருந்தாங்க. நாம கேட்க போற இந்த பாட்டு எவர் கிரீன் ஹிட் பாட்டு. பாட்டை கவியரசரே திரையில் பாடி நடிச்சார். பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன உடனே 100வது நாள் வெள்ளி விழா அப்போ கிருஷ்ணவேணி தியேட்டர் வெளியில கவியரசருக்கு ஆள் உயரத்தில் ஒரு கட் அவுட் வச்சு கொண்டாடினாங்களாம். இப்போ இந்த பாட்டை யாரெல்லாம் கேட்டிருக்காங்க தெரியுமா? மலைக்கோட்டை, ரங்கராஜ், தேவிகா சரண்யாமணி, தனிஷ்கா ஸ்ரீ.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம். காவியத்தன்மை பெற்றுவிட்ட எல்லா திரைப்படங்களையும் இன்னைக்கு மறு ஆக்கம் செய்ய முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். குறிப்பாக 60 வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான பாசமலர் படத்தை மறு ஆக்கம் செய்கிற துணிவு யாருக்கும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் அந்த படம் உருவாக்கிய அலையும் சரி அதிர்வுகளும் சரி இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனால 2013 டிஜிட்டலில் கிட்டத்தட்ட 70 தியேட்டர்களில் வெளியாகி 1 மாத காலம் ஓடினது படம். 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அழுத ஆயிரக்கணக்கான கண்கள் திரையரங்குக்கு ஓடி வந்து அந்த பாசமலர் படத்தை பார்த்து திரும்பவும் கண்ணீர் வடிச்சது. இன்றைய தலைமுறைக்கு அது அதிசய செய்தி அப்படின்னே சொல்லலாம். பாசமலர் அந்த படைச்ச சாதனைகளால் என்றைக்குமே வாடாத மலராக அந்த மனம் பரப்பி கொண்டிருக்கும் அந்த படைப்புக்கு பின்னாடி தங்களுடைய ஆகச்சிறந்த பங்களிப்பை தந்த ஆளுமைகள் நம்முடைய நினைவுகளில் என்னன்னைக்கும் இருப்பாங்க. இயக்குனர் பீம்சிங், ஆரூர்தாஸ் வசனம், நடிகர் திலகம், ஜெமினி, சாவித்ரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எங்களுக்கும் காலம் வரும்னு ஒரு தன்னம்பிக்கை பாட்டுக்கு சொந்தக்காரர் கவியரசர், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடியிருக்கிறாங்க டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. 61 வெளியான பாட்டு இப்போ கேட்டாலும் எனர்ஜி தரும். இந்த பாட்டை இப்போ யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா திருமழிசை, ராணி, மணிவண்ணன், லக்ஷ்மி, ஜெயந்தி, ஆனந்தி, நீலாங்கரை, ராகுல், ஷாலினி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், மயிலாப்பூர், மணிகண்டன்.

0: வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. பெண்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போம்.
1: காதுகள் குளிர காவிய பாடல்கள் தந்தது மதுர கீதம். நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
9: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
10: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
12: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
13: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
12: உண்மையாவா?
13: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
14: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633131.
11: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: அன்பர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட், சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்று பிற்பகல் 2:30 மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ராஜேந்திரன் குழுவினர் பாடிய மேடை நாடக பாடல்கள். நேரம் 1:35.
4: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள்.
5: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமை மிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர் மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர் கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்து கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிஜன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன்.

1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் அரிசன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதிகாலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொதுவாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கேற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்திருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது

0: அரண்மனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்றச் சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும் நேர்மையையும் எளிமையையும் மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய் தூய அரசியல்வாதியாய் வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 டிசம்பர் மாதம் 23 இவ்வுலக வாழ்வை இணைத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும் தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச்சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று இரவு 7 ஓடி விளையாடு கூடைப்பந்து வீராங்கனை எம் நட்சத்திரா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: 27வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும். தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/2026 விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23ஆம் தேதி தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்னைக்கு தான் 10 மணிக்கு வைத்தோம். மஞ்ச நாட்கள்லாம் 9:30 கூடும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தரவில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17

0: வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சி திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவ படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சித்திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026ஆம் ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும் 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் 1 மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு RV அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாம் இணைந்திருக்கிறோம் FM Rainbow 102.1 ஓடு.

0: appointed Subrata Banerjee as leader of opposition. Memorandum of understanding between the United States and Iran comes into effect, opens 60-day window for peace negotiations. And in hockey, India beat Uruguay 3-2, advanced to semi-finals in FIH Women's Nations Cup in New Zealand. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. இசையோடும் இனிமையோடும் என்றென்றும் இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.
2: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண்தர மேலாண்மை உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி இலக்கணை அவர்கள்.
3: இறால் வளர்க்குறதுக்கு தரமான மண், அதாவது தகுதியான மண் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த செலக்ட் பண்ணுற இடம் இறால் வளர்ப்புக்கு உகந்ததா, இறாலோட உற்பத்தி வந்து நமக்கு எப்படி அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அந்த மண் வந்து என்னென்ன காரணிகளை பெற்றிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வளமான மண்ணில் மினரல்ஸ் நிறைய இருக்கணும். மினரல்ஸ்னா பாஸ்பரஸு, நைட்ரஜன் இந்த மாதிரி மினரல்ஸ் இருக்கணும். அது மாதிரி அந்த மண்ணில் உள்ள சத்தை வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணுறப்ப மண்ணில் இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் வந்து அதிகமாக ஒரே நேரத்தில் வந்து வெளியிடக்கூடாது. மண் வந்து தக்க வச்சுக்கிட்டு ஸ்லோவாக அந்த மினரல்ஸை வந்து வெளியிடணும். அப்படி வெளியிட்டால் தான் அதில் வந்து ஆல்கே, இது ஆல்கே அப்படிங்கிறது இறால் வளர்ப்புக்கு வந்து தேவையான ஒரு இயற்கையான உணவு. அது நம்ம என்னதான் வந்து செயற்கை உணவை கொடுத்தாலும், நம்ம இயற்கை உணவு கொடுத்தோம் அப்படின்னா இறால் வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். அதில் அடுத்தது நம்ம எந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அதாவது ஒரு லேண்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த லேண்டை வந்து எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப அந்த இடத்த நம்ம வந்து இறால் வளர்க்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்த வந்து நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து விவசாயத்தையும் இறால் வளர்ப்பையும் கம்பேர் பண்ணுறப்ப விவசாயத்தை விட இறால் வளர்ப்பில் வந்து நமக்கு ப்ராஃபிட், அதாவது 90 ஒரு 100 நாளில் வந்து நமக்கு லாபம் அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து இடத்த செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு சாயிலோட டெக்ஸ்சர் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது அந்த மண்ணில் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வண்டல் மண் இருக்கணும், மணல் இருக்கணும், களிமண், மூணோட கலவை இருந்தாதான் அந்த மண்ணில் நம்ம ரால கல்ச்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம். இந்த களிமண் ஒரு சில இடத்துல வந்து அதிகமா இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும். 25-30% வரை களிமண் இருந்தாதான் ரால் வளர்க்க முடியும். ஏன் வந்து 20-30% களிமண் இருக்கணும் அப்படிங்கிறோம்னா, அங்கதான் கரிம பொருள் அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி நீரை வந்து தக்க வச்சுக்கிற தன்மை வந்து அந்த 25-30% களிமண் உள்ள மண்ணில் தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி களிமண் அதிகமா இருந்தாலோ அதை விட கம்மியா இருந்தாலோ நீரை வந்து உடனே உறிஞ்சிக்கும். சில நேரத்தில் தண்ணியே வந்து தக்க வச்சுக்கிற தன்மை வந்து அதில் கம்மியாக இருக்கும். அடுத்தது வந்து pH, அமிலக்காரத்தன்மை அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமிலக்காரத்தன்மை வந்து ரொம்ப முக்கியம். 6.5-7.5 தான் சாயிலோட pH இருக்கணும். சாயிலுக்கு வேற pH, தண்ணிக்கு வேற pH. இப்போ வந்து சாயிலுக்கு வந்து 6.5, அதாவது 6.5-7.5 வரை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த 6.5-7.5 வரை இருக்கணும் அப்படிங்கிறோமா, இப்போ அந்த ரேஞ்சில் தான் வந்து இறால் வளர்ச்சிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம், இரும்பு, மேங்கனீஸ், துத்தநாகம் அப்படிங்கிற அந்த மினரல்ஸ் வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். அந்த கரெக்டான அளவு கிடைக்கிறப்ப அங்க இறால் வளர்ச்சி விகிதம் வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் பாக்குறப்ப மோர் தென் 5% கால்சியம் கார்பனேட் இருக்கணும். ஏன் வந்து மோர் தென் 5% இருக்கணும் அப்படின்னா, அதுல வந்து நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டி வந்து அதிகரிக்கும். நுண்ணுயிரிகளோட ஆக்டிவிட்டி ஏன் அதிகரிக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப, நம்ம இறால் வளர்க்கிறப்ப அதிகமா நம்ம வந்து ஃபீடு போடுவோம். ஃபீடு போடுறப்ப அது வந்து குளத்துல டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆகுறப்ப ஃபீடெல்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பு கலர்ல அந்த மண்ணை வந்து உருவாக்கும். அந்த மண்ணில் வந்து நுண்ணுயிரிகள் தாக்கம் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மண்ணோட தரத்தை கூட்டும். இப்போ வந்து கால்சியம் கார்பனேட்டோட அளவு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணு வந்து கெட்ட மண்ணா ஆகிடும். அதே மாதிரி சாயிலோட சலினிட்டி, சாயிலோட சலினிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கரிமப்பொருள்கள் அதுலயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது அதுல வந்து ஆர்கானிக் கார்பன் கார்பனோட அளவு வந்து 1.5-2% வந்து கரிமப்பொருள்களோட அளவு இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப அந்த கரிமப்பொருள்கள் அளவு வந்து 1.5-க்கு கீழே, அதாவது 0.5 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரால் உற்பத்தி கம்மி.

ஆகும். அதாவது 0.5 டூ வரை இருந்துச்சு அப்படின்னா வந்து உற்பத்தி வந்து ஒரு மீடியமா இருக்கும். 1.5 டூ வரை இருந்துச்சு அப்படின்னா உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும். இந்த கரிம பொருள்களோட அளவை பொறுத்து தான் தண்ணி, அதாவது அந்த ஒரு குளத்துக்கு வந்து கரை அமைக்கிறோம் அப்படின்னா அந்த கரையில வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கும், அது தடுக்கிறது வந்து இந்த கரிம பொருள்களோட அளவு தான். அடுத்தது வளமான மண்ணை வந்து டிசைட் பண்றதும் இந்த கரிம பொருள்கள் தான். அடுத்து வந்து பாண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாக்குறப்ப, இப்ப நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரால் வளர்க்குமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்றப்ப நம்ம வந்து ஒரு மண்ணை வந்து சாம்பிள் கொடுக்கறோம். அந்த சாம்பிள் எடுக்கிறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம சாம்பிள் எடுக்க கூடாது. எவ்வளவு ஏரியால நம்ம வந்து குளம் வெட்ட போறோமோ அந்த ஏரியா ஃபுல்லா, அதாவது ஒரு 15 ஒரு 20-25 இடத்துல வந்து வெவ்வேறு ஆழத்துல, அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு 5 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல ஒரு 10 சென்டிமீட்டர், ஒரு இடத்துல ஒரு 20 சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு 50 சென்டிமீட்டருக்கு வெவ்வேறு இடத்துல ஒரு 25 இடத்துலயாவது மண்ணை எடுக்கணும். மண்ணை எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை காய வைக்கணும். காய வச்சுட்டு அதுல ஒரு 1/2 கிலோவோ இல்ல ஒரு 1/4 கிலோவோ மண்ணை எடுத்து வந்து நம்ம சாம்பிளுக்கு கொடுக்கணும். மோஸ்ட்லி வந்து விவசாயிகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மண்ணு சாம்பிள் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஏரியாவுக்கு நம்ம வெட்டுறோமோ அந்த இடம் ஃபுல்லா வந்து மண்ணை எடுக்காம ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் மண்ணை எடுத்துட்டு வருவாங்க. அப்படி ஒரு இடத்துல மட்டும் மண் இருந்துச்சு அப்படின்னா இப்ப குளத்திலேயே ஒரு இடத்துல சத்து அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல சத்து கம்மியா இருக்கும். அப்படி எடுத்துட்டு வந்தா அது மண்ணோட தரத்தை வந்து நம்ம கரெக்டா கணிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை நல்லா காய விடணும். ஏன் காய விடுறோம் அப்படின்னா அப்பதான் வந்து அதுல இருக்கிற ஆக்சிஜன் நுண்கிருமிகள் எல்லாம் வந்து சாகும். அடுத்தது உழுவணும். உழுவுறப்ப அதுல வந்து ஆக்சிஜன் மேல உள்ள லேயர்ல ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், கீழே போக போக ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியாகும். இப்ப நம்ம உழுதோம் அப்படின்னா அந்த மண்ணுல இருக்கிற ஆக்சிஜனோட அளவு வந்து எல்லா இடத்துலயும் சீரா பரவி இருக்கும். அடுத்தது வந்து லைமிங், அதாவது சுண்ணாம்பு இடுறோம். ஏன் சுண்ணாம்பு இடணும் அப்படின்னா நுண்கிருமிகள், அதாவது நோய் தாக்கக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சுண்ணாம்பு இடுறப்ப அந்த நுண்கிருமிகள் வந்து அழிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபெர்டிலைசர், அதாவது உரம் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கம்மியாவே தான் வந்து உரம் இடணும். இப்ப வந்து உரம்லாம் இட்டு பாண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி விடணும். தண்ணியை வந்து விடுறப்ப எந்த சோர்ஸ், அதாவது நம்ம வந்து எங்க இருந்து தண்ணியை விடுறோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நமக்கு முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி அந்த தண்ணியை வந்து இப்படியே டைரக்டா நம்ம எந்த குளத்துல ராளை வளர்க்குறோமோ அந்த இடத்துல தண்ணியை விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேக்கு குளம் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணும். அந்த இடத்துல தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு 10-15 நாள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து குளோரினோட அளவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுல வந்து குளோரினோட அளவு வந்து 0.001 ppm இருந்தா மட்டும்தான் சூட்டபிளா இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு குளோரின் வரல அப்படின்னா அந்த தண்ணியில வந்து நம்ம ஏரேற்றம், அதாவது ஏரேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லையா அப்படின்னா 1 ppm வந்து குளோரின் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்ப அந்த தண்ணியில குளோரின் அளவு வந்து கம்மியாயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணியை எடுத்து நம்ம எந்த குளத்துல வந்து ரால் வளர்க்க போறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து pH பார்க்கணும். மண்ணுக்கு வந்து 6.5-7.5, ஆனா நீருக்கு வந்து 7.5-8.5 தான் வந்து pH இருக்கணும். pH வந்து எப்பப்பெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மழை அதிகமா பெஞ்சிச்சு அப்படின்னா pH அளவு வந்து கம்மியாகும். அடுத்தது வந்து ஒரு கொஞ்சோண்டு ஏரியால நம்ம நிறைய ராளை வந்து விடுறோம் அப்படிங்கிறப்ப pH வந்து கம்மியாகும். அடுத்தது வந்து கரிம பொருள்கள், அதாவது ஆர்கானிக் மேட்டர் வந்து கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜனோட அளவோ இல்ல கார்பன் டை ஆக்சைடு அளவோ வந்து மாறுறப்பவும் வந்து நமக்கு pH மாறும். அப்புறம் இல்லாம சாயிலே வந்து அசிடிக் சாயில், அதாவது pH வந்து சாயிலுக்கு 6.5-7.5 இருக்கணும். சில சாயில வந்து pH வந்து 6.5 கீழே இருக்கிறப்ப அந்த சாயில் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணோம் அப்படின்னா தண்ணிய விட்டதுக்கு அப்புறம் அந்த தண்ணியோட pH வந்து சாயிலோட pH பொறுத்து வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப ஒரு நாளைக்கு pH, அதாவது வாட்டர் pH பாக்குறப்ப ஒரு நாளைக்கு 0.5 அவ்வளவுதான் வந்து மாறணும். அதுக்கு மேல மாறுச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்தது pH அளவு வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சுண்ணாம்பு டோலமைட் 180-300 kg/ha வாரத்துல 2 நாள் நம்ம கொடுக்கலாம். அதாவது pH வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஏரேஷன் கொடுத்துட்டு நீரை கொஞ்சம் மட்டும் பரிமாற்றம், அதாவது கொஞ்சம் தண்ணியை வந்து வெளியில ஏத்தி விட்டுட்டு வேற புது தண்ணியை விடலாம். அடுத்தது வந்து கலங்கல் தன்மை. கலங்கல் தன்மைனா டர்பிடிட்டி, அதாவது செச்சி தட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு நமக்கு கலங்கல் தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த செச்சி தட்டுல வந்து சென்ட்ரா ஒரு கயிறு கட்டியிருப்போம். அந்த கயிறை கட்டி தண்ணியோட கலங்கல் தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கணும். அந்த செச்சி தட்டை வந்து நம்ம தண்ணிக்குள்ள விடுறப்ப அந்த செச்சி தட்டுல இருந்து அந்த கயிறு கட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த கயிறோட அளவு 25-50 cm தான் இருக்கணும். அதுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கலங்கல் தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். கலங்கல் தன்மை அதிகமா இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா
இறாலோட கில்லில் வந்து மண்ணெல்லாம் போய் அடைச்சிக்கும். அடைச்சிக்கிறப்ப அதால் சுவா

0: சுவாசிக்க முடியாது. அப்ப சீக்கிரம் செத்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து கலங்கல் தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா சூரிய ஒளி மேல இருந்து உள்ள வர சூரிய ஒளி முடுருவி போக முடியாம சூரிய வெளிச்சம் வந்து கம்மியாகும். அப்ப அதோட வளர்ச்சிதை மாற்றம், வளர்ச்சிதை மாற்றம்னா சரியா சுவாசிக்க முடியாது, நிறைய சாப்பிட முடியாது, சாப்பிட்டது செரிக்காது, இதுதான் வளர்ச்சிதை மாற்றம். 60 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னாவே நம்ம உடனே உரம் இடணும். என்ன உரம்னா ஆலம் அப்படிங்கறத, இல்லைன்னா சுண்ணாம்பு இட்டோம் அப்படின்னா அதோட கலங்கல் தன்மையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்தது வந்து டிஓ, அதாவது நீர்ல ஆக்சிஜனோட அளவு. நீர்ல வந்து ஆக்சிஜனோட அளவு வந்து பாதிக்குது அப்படின்னா நேரடியாகவும் பாதிக்கும், மறைமுகமாகவும் பாதிக்கும். நேரடியா பாதிக்கு அப்படின்னா அதோட வளர்ச்சி, அதாவது கொஞ்சோண்டு ஏரியால நிறைய ராலை நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்காதப்ப வளர்ச்சிதை மாற்றம் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும், அதனால நோய் தாக்கங்கள் வந்து அதிகமா இருக்கும். மறைமுகமா என்ன பாதிக்கும் அப்படின்னா அமோனியாவோட அளவு அதிகரிக்கும், ஹைட்ரஜன் சல்பைடோட அளவு, மீத்தேன் அளவு எல்லாம் அதிகரிக்கும். இதெல்லாம் வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த வாயு. இந்த வாயுக்களோட அளவு அதிகரிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ரால் வந்து செத்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து உப்புத்தன்மை. உப்புத்தன்மை குறைஞ்சிச்சு அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், அமோனியா அதிகமா வெளிவிடும், அடுத்தது வளர்ச்சிதை மாற்றம் குறையும், ஆக்சிஜனோட நுகர்வு வந்து அதிகரிக்கும். சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், குளோரின் இந்த தாதுக்களை பொறுத்து தான் உப்புத்தன்மை கரெக்டா இருக்கும். உப்புத்தன்மையை பாக்குறப்ப ஒரு நாளைக்கு வந்து 5 PPT, அதாவது 5 PPTக்கு மேல வந்து குறையக்கூடாது. அதுக்கு மேல வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடிக்கடி சலினிட்டியும் pHயும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து அல்கலினிட்டி. அல்கலினிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம தண்ணியில இருக்கிற கார்பனேட்டும் பை கார்பனேட் அளவை வந்து நம்ம செக் பண்றது தான் வந்து அல்கலினிட்டி. இந்த அல்கலினிட்டி வந்து அமிலத்தன்மை, அதாவது அமிலக்காரத்தன்மை pH சொல்றோம் இல்லையா, அந்த pH-ஐ சீராக்குறது வந்து அல்கலினிட்டி. அடுத்தது வந்து இயற்கையாக கிடைக்கிற உணவு, அதாவது இயற்கையாக கிடைக்கிற உணவுனா பிளாங்க்டான் சொல்றோம் நம்ம. இந்த பிளாங்க்டான்ங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரிகள், இது வந்து தாவர மிதவை உயிரி இல்லது விலங்கு மிதவை உயிரிகள்னு சொல்றோம். இந்த மிதவை உயிரிகள் தான் வந்து ரால் உணவா எடுத்துக்கும். இந்த உணவுங்கிறது ஒரு இயற்கையா கிடைக்கிற உணவு. பிளாங்க்டானோட உற்பத்தியை வந்து அல்கலினிட்டியை பொறுத்து தான் அமைது அப்படின்னு சொல்றோம். அல்கலினிட்டியோட அளவு வந்து 80-200 PPM இருந்துச்சு அப்படின்னா ரால் வளர்ச்சிக்கு உகந்தது அப்படின்னு சொல்றோம். கம்மியா இருந்துச்சு அப்படின்னா சுண்ணாம்பு இல்லைன்னு டோலமைட் வந்து 180-200 kg/ha வந்து வாரத்துல 2 நாள் கொடுக்கணும். அடுத்தது வந்து அமோனியா. அமோனியாவோட அளவு வந்து less than 1 PPM. அயனியாக்கப்படாத அமோனியாவோட அளவு வந்து less than 0.1 PPM. இப்ப அமோனியாவோட அளவு அதிகமா இருந்துச்சு, அதாவது தண்ணியில அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி அனிமல்ஸ்ல அதோட கழிவுகள்ல அமோனியா இருக்கும். மறுபடியும் தண்ணிலயும் அமோனியா அளவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா விலங்குகளோட திசு இல்ல ரத்தத்துல அமோனியாவோட அளவு அதிகரிக்கும். ஆல்ரெடி விலங்குலயும் அமோனியா இருக்கு, தண்ணியிலயும் இருக்கிற அமோனியா வந்து மறுபடியும் விலங்குக்குள்ள போறப்ப அதுக்கு வந்து நோய் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அதனால அமோனியாவோட அளவு அதிகரிக்கிறப்ப ரால் வந்து நோய் தாக்கம் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ஹைட்ரஜன் சல்பைடு. ஹைட்ரஜன் சல்பைடு அப்படிங்கிறது இது வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு வாயு. இந்த வாயு எப்ப உற்பத்தி ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமா உணவு கொடுக்கறப்ப ரால் சாப்பிட்டது போக மீதி உணவு வந்து தரையில கீழே அடியில படிஞ்சு ஒரு மாதிரி கருப்பாகும், அதுல வந்து ஹைட்ரஜன் சல்பைடு வாயு உருவாகும். இந்த வாயு வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரால் வந்து சாகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரேஷன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீரை வந்து கொஞ்சம் ஹைட்டை கம்மி பண்ணிட்டு வேற புது தண்ணியை ஆட் பண்ணலாம். இதுல இந்த ஹைட்ரஜன் சல்பைடோட ரேஞ்ச் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.003 PPM தான் இருக்கணும். 0.01 PPM இருந்துச்சு அப்படின்னா ரால் வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்றோம். வாட்டரை வந்து நம்ம எப்படி சாம்பிளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மேலாப்புல தண்ணியை எடுக்க கூடாது, ஒரு முட்டி அளவு இறங்கி தண்ணிய ஒரு 2-3 இடத்துல வந்து எடுத்து அதுக்கப்புறம் உடனே லேப்ல வந்து டெஸ்டுக்கு கொடுக்கணும். சாம்பிளை எடுத்துட்டு லேப்ல கொண்டு வந்து கொடுக்கற டைம் ரொம்ப சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துடணும். காலையில எடுத்துட்டு வந்து சாம்பிளை மத்தியானம் வந்து கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து அக்யூரட்டான அளவு நமக்கு கிடைக்காது. சோ இது மாதிரி தண்ணியோட தன்மையையும் மண்ணோட தன்மையையும் கரெக்டா டெஸ்ட் பண்ணி நம்ம கல்ச்சர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ராலோட உற்பத்தி வந்து அதிகமா இருக்கும், லாபமும் நம்ம வந்து அதிகமா பெறலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது இறால் வளர்ப்பில் நீர் மற்றும் மண்தர மேலாண்மை உரை. வழங்கினார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி இலக்கணை அவர்கள். நிறைவு பெற்றது வேளாண் அரங்கம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: மண்ணின் மனம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் லவகுச்சா மேடை நாடகம் கேட்கலாம். வழங்குவோர் டி. ராஜேந்திரன் குழுவினர்.

அருமை தம்பி லட்சுமணா, உன்னை அழைத்த காரணம் அதை சீக்கிரமாகவே தெரிவிக்க வேண்டும். அப்படி புகழ் 56 தேசத்திற்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் இந்த நேரத்தில் நமது நாடு நகரங்களை பற்றி தேச விசாரணை செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். தங்களின் கருத்து மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். கேட்கின்ற கேள்விகளுக்கு இதோ பதில் தெரிவிக்க வேண்டும். அலை

0: பெருமார்கள். நமது நாட்டில் இருக்கக்கூடிய தேவாலயம் பிரம்மாலயம் விஷ்ணாலயம் என்று சொல்லப்பட்டு அனைத்து ஆலயங்களிலும் ஆறு ஆறு பூஜை நைவேத்தியங்கள், காலச்சந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, அர்த்தசாமம், பள்ளியறை, தேவதர் என்று சொல்லக்கூடிய ஆறு கால பூஜை நைவேத்தியங்கள் சிறப்பாக நடந்தேறி வருகின்றதா இல்லை, அதில் ஏதேனும் குறைபாடுகள் தென்படுகின்றனவா?
1: அண்ணா தெரிவிக்க வேண்டும். தங்களுடைய நல்லாட்சியின் அடையாள சின்னமாக சகல ஆலயங்களில் எவ்வித குறைபாடும் இன்றி சிறப்பாகவே நடந்தேறி வருகிறது.
0: மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். இன்னும் தெரிவிக்கின்றேன், அந்த தேதம்

0: சொல்வார்கள். நமக்கு சேர வேண்டிய கப்பங்கள் அனைத்தும் அவடிபுகள் 55 தேசத்து சிற்றரசர்களும் சரியாக செலுத்தி ரசிதி பெற்று செல்கிறார்களா, இல்லை அதில் ஏதேனும் குறைபாடுகள் தென்படுகின்றனவா?
1: அண்ணா, தங்கள் நமது ஆட்சிக்கு உள்பட்ட அனைத்து சிற்றரசர்களும் தவறாது கப்பங்களை கட்டி ரசீது பெற்று செல்கின்றார்கள்,
0: எந்த விதமான குறைபாடும் இல்லை என்று தெரிவிக்கின்றீர்கள். மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். இருந்தாலும் தங்களுக்கு தெரியாமல் எனக்கும் தெரியாமல் மிகப்பெரிய ஒரு குறை இருக்கிறது. மிகப்பெரிய குறை இருக்கிறது. ஆமாம், உண்மையாகி நிச்சயமாக தெரிவிக்கின்றேன். வரதா தெரிவிக்கின்றேன், இலக்குவா தெரிவிக்கின்றேன். பிள்ளை இல்லாத

0: சுவாமி, உங்கள் பொற்பாதங்களுக்கு அடியவளின் ஆயிரம் கோடி நமஸ்காரங்கள் சுவாமி.
1: மங்களமேதுகை ஜானகி, மங்களமேதுகை. கண்ணே ஜானகி, உன்னை அழைத்த காரணம் அதி சீக்கிரமாகவே உனக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஜானகியால் நீயோ ஐந்து மாத கர்ப்பவதியாக இருக்கிறாய். ஆகவே என்னிடத்தில் சிறப்பான இரண்டு வரங்களை கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். சீதா, பெற்றுக் கொள்ள வேண்டும்.
0: சுவாமி, தங்கள் என் அருகில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலைகள் இருக்க போகிறது? எனக்கு ஒன்றும் வர வேண்டாம் சுவாமி.
1: ஜானகியாள், எவ்வளவு குறைகளும் இல்லை என்ற பொழுதிலும் இந்த நேரத்தில் நமது குல வழக்கப்படி நீ இரண்டு வரங்களை பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதை நான் சந்தோஷமாக தந்துத்தான் ஆக வேண்டும். ஆகவே இரண்டு வரங்களை கேள்பெண்ணே தருகிறேன்.
0: அப்படியா? எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும்படி வரம் தாருங்கள் சுவாமி.
1: ஆகா, எவ்வளவு அற்புதமான வரத்தை என்னிடத்தில் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறாய் பெண்ணே. உன்னை போற்றுகிறேன், மெச்சுகிறேன், இதோ தெரிவிக்கின்றேன். அற்புதமான வரத்தை இதோ கொடுக்க சித்தமாக காத்திருக்கிறேன்.

0: அருள்மணியார்.
1: சுவாமி,
0: அற்புதமான வரத்தை எனது மனமகிழ்ச்சியோடு உன் வயிற்றில் ஆண் குழந்தை பிறக்கும்படியாக வரத்தை நான் தந்திருக்கிறேன் பெண்ணே, பெற்றுக் கொள்ள வேண்டும்.
1: மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் சுவாமி. இன்னும் ஒரு வரம் தாருங்கள்.
0: என்ன வரம்?
1: முன்பு பார்த்த தண்டகாரண்ய வனத்தை பார்ப்பதற்கு மீண்டும் ஆசையாக இருக்கிறது. அந்த வரத்தையும் தாருங்கள் சுவாமி.
0: ஜானகி, இப்படிப்பட்ட வரத்தை என்னிடத்தில் கேட்பாய் என்று நான் கொஞ்சமேனும் எதிர்பார்க்கவில்லை பெண்ணே. ஆகவே பார்த்துத்தான் ஆக வேண்டுமா?
1: பார்த்துத்தான் ஆக வேண்டும் சுவாமி.
0: என்ன செய்வது, விதி விளையாடத் தொடங்கிவிட்டது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பார்கள். கேடு வரும் பின்னே மதி கெட்டு போகும் என்பார்கள். அவ்விடத்திற்கு நீ வந்து விட்டாய் என நினைக்கின்றேன். ஆகவே உன் எண்ணத்தையும் செயல்பாடுகளையும் பூர்த்தி செய்வதுதான் கணவனின் கடமை. ஆகவே இந்த வரத்தை சந்தோஷமாக தருவதற்கு என் மனம் எத்தனைக்கவில்லை. ஆகவே ஏன்

0: ஜானகியார், இந்த வரத்தை விடுத்து வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் கேளம்மா தருகிறேன்.
1: இல்லை சுவாமி, நான் கானகம் சென்று பார்த்துத்தான் வர வேண்டும்.
0: அப்படியே இந்த வரத்தை சந்தோஷமாக தருகிறேன். இந்த இரண்டு வாரமும் தந்தை ரெடி என்ப

0: ஜானகி.
1: சுவாமி,
0: இரண்டு வரங்களையும் கொடுத்து விட்டேன். நீ சென்று வரலாம் பெண்ணே, சென்று வரலாம்.
1: சுவாமி, நான் தனியே செல்ல முடியுமா? என் கூட தாங்களும் வர வேண்டும் சுவாமி.
0: என்ன செய்வது, நாடு நகரம் அவனி புகழ் 56 தேசத்திற்கும் ஏகாதி சக்கரவர்த்தியாக இருந்து அரியணையில் அமர்ந்து மக்களை காப்பது மன்னவனின் கடமை என்பதால் காத்து வருகின்றேன். உன்னோடு உற்றதுணையாக வருவதற்கு இயலாது. ஆகவே எனது அருமை தம்பிமார்களை அழைத்து அவர்களை உன்னை கொண்டு போய் கானக வரை அழைத்து செல்லும்படியாக உத்தரவு பிறப்பிக்கிறேன். யார் அவர்கள் இசைகிறார்களோ அவர்களை உனக்கு உற்றதுணையாக அனுப்பி வைக்கிறேன். அம்மா, சென்று வரலாம் சிறப்பாக.
1: அப்படியே சுவாமி.
0: என்ன செய்வது, என் கண்மணியால் ஜானகி கணவன் வார்த்தையை தடுத்து மறுத்து உரைத்து முன்பு பார்த்த தண்டகாருண்ய வனத்தை இனி ஒரு தரம் பார்த்துத்தான் ஆக வேண்டும். பிராணபதி கொடுத்துத்தான் ஆக வேண்டும் நாதா என்று என் கால்களை பிடித்து கெஞ்சி வரத்தை பெற்று விட்டால். ஆகவே அன்னவளை கொண்டு போய் அதுவான கானகத்திலே விட வேண்டும். அதற்கு அருமை தம்பிமார்களை அழைத்து அவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். பிரதான்
2: அரசே,
0: சீக்கிரமாக சென்று எனது அருமை தம்பி சதுர்பயங்கரனை யார் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும். அழைத்து வர வேண்டும்.
2: அப்படியே அழைத்து வருகின்றேன். அண்ணா, என்ன விந்தையாக இருக்கின்றது? என்று பார்த்தால் என்னுடைய அண்ணனுடைய முகமானது அடர்ந்த செந்தாமரை இதழை போல் இருக்கக்கூடிய முகம் என்று வாடி வதங்கி காட்சியளிக்கின்றது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அன்னாரின் அருகில் சென்று யாது என்று கேட்போம். அண்ணா, என்றுமில்லாமல் தங்களுடைய முகமானது இப்படி வாடி வதங்கி இருக்க காரணம் என்ன? அண்ணா
0: சத்ருக்கனா,
2: அண்ணா
0: என்ன செய்வது, என் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலை வரும் என்று என் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. ஆகவே எனது தேவி சீதாவை அழைத்துக் கொண்டு போய் கார் இருள் சூழ்ந்த தண்டகாருண்ய வனத்தில் காலை கதிரவன் புலர்வதற்குள்ளாக விடுத்துவிட்டு ஓடோடி வந்து என்னிடம் பதில் தெரிவிக்க வேண்டும். சத்ருக்கனா, பதில் தெரிவிக்க வேண்டும்.
2: அண்ணா, அன்னையரும் 5 மாத கர்ப்பத்தோடு இருக்கின்றார்கள். அன்னையரை ஒருபோதும் கானகத்தில் விட வேண்டாம். என்ன விட வேண்டாம்?
0: சத்ரு பயங்கரா,
2: அண்ணா
0: சீதாவை வனத்தில் விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். ஆகவே நீ அந்த புறம் சென்று வரலாம்.
2: அப்படியே சென்று வருகின்றேன்.
0: யார் இங்கே?
2: அரசே,
0: சீக்கிரமாக சென்று என் பாசத்திற்கு இசைந்த தம்பி 14 ஆண்டு காலம் என் தந்தைக்கு பிறகு அரியணையில் அமர்ந்து ஆட்சி பொறுப்பேற்று நடத்திய அருமை தம்பி பரதனை யான் அழைத்ததாக அழைத்து வர வேண்டும்.
2: அப்படியே அழைத்து வருகின்றேன். அண்ணா, அயலாண்டோடு விருமாண்ட ராயகா

0: தம்பி பரதன் 1000 கோடி வந்தர வலிக்கணி.
1: மங்களம் எதுக்கு பரதா? மங்களம் எதுக்கு
0: அண்ணா? என்றுமில்லாமல் என்னுடைய இன்று தங்களுடைய முகமானது இப்படி சோகமாக இருக்க காரணம் என்ன?
1: பரதா, என்ன செய்வது? எனது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் இந்த பொழுது என் தேவி சீதா முன்பு பார்த்த தண்டகாரண்ய வனத்தை பார்க்க வேண்டும் என்று வரம் பெற்றிருக்கிறாள். ஆகவே அன்னவளை அழைத்துக் கொண்டு போய் கார் இருள் சூழ்ந்த தண்டகாரண்ய வனத்தில் விடுத்துவிட்டு சூரியன் உதிப்பதற்குள்ளாக ஓடோடி வந்து பதில் தெரிவிக்க வேண்டும். பரதா, பதில் தெரிவிக்க வேண்டும்.
0: உண்மையாக தெரிவிக்கின்றீர்களா?
1: நிச்சயமாக.
0: எங்கே நமது சூரிய குலம் நம்மோடு அழிந்து விடுமோ என்று கவலைப்பட்டிருந்த நமக்கு அன்னையரோ 5 மாத கர்ப்பத்தோடு இருக்கின்றார். அன்னையருக்கு குழந்தை பிறக்கும் அள்ளி குவித்து கொஞ்சி கோதாடி மஞ்சத்திலே மகிழ்ந்திருக்கலாம் என்று உங்கள் தம்பிமார்களாகிய மனக்கோட்டை கேட்டிருக்கின்ற அண்ணா, அன்னையரை ஒருபோதும் ஆரணியை விட என் மனம் சம்மதிக்காதன்னா சம்மதம் தெரிவிக்க மாட்டேன்.
1: பரதாழ்வா, நீயும் பாதகனாக மாறிவிட்டாய். அண்ணன் சொல்லுகின்ற வார்த்தைக்கு மறுப்பு தெரிவிக்கின்றாய். ஆகவே சீதாவை வனத்தில் விட வேண்டாம். நீ உன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடலாம்.
0: அப்படியே சென்று வருகிறேன்.
1: பிரதான், சீக்கிரமாக சென்று என் கண்ணை இமை காப்பது போல் காத்து வந்து 14 ஆண்டுகாலம் ஓன் உறக்கமின்றி என்னோடு அந்த காரகத்திலே உயிர் வாழ்ந்து எனது அருமை தம்பி இலக்குவனை யான் அழைத்ததாக சீக்கிரம் அழைத்து வாருங்கள்.
0: அப்படியே அழைத்து வருகிறேன்.
1: அலங்காரம் செய்து மேகமண்டலத்தை உலாவி செல்லக்கூடிய பஞ்ச கல்யாணி புறவியை பூட்டி என் தேவி சீதாவை முந்தட்டில் அமர்த்தி நீயோ அமர்ந்து தேர்தலை சாரதி செய்து தெற்கு கோட்டை வாயிலின் வழியாக வெளியேறி கார் இருள் சூழ்ந்த தண்டகாரண்ய வனத்திலே கொண்டு போய் விடுத்துவிட்டு காலை சூரியன் உதிப்பதற்குள்ளாக ஓடோடி வந்து பதில் தெரிவிக்க வேண்டும். லட்சுமணா, பதில் தெரிவிக்க வேண்டும். என்ன தெரிவிக்கின்றாய்?
0: அப்படியே ஆகட்டும் அண்ணா.
1: இலக்குவா, அப்படி என்றால் மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். சீக்கிரமாக என் தேவி சீதாவை அழைத்து செல்ல வேண்டும்.
2: இந்த அடர்ந்த கானகத்திலே இனி அனாதையாக கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்களே. எனக்கு துணையாக யாருமே இல்லையே. இந்த குழந்தை பிறக்கும் நேரத்திலே எனக்கு ஆறுதல் சொல்ல ஆறுதலாக இருப்பதற்கு யாருமே இல்லையே.

0: ராசியா?
1: குருதேவா,
0: இந்த தண்டகாணிய வனத்திலே சீதா பிராட்டி எவ்வளவு அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது பார்த்தா இல்லவா?
1: பார்த்தேன் குருதேவா.
0: இந்த ஆண் குழந்தைக்கு சீதா பிராட்டி ஆகப்பட்டவள் பெயர் சுட்ட சொல்லியிருக்கிறார். என்ன பெயர் நாமம் சுட்டுவது
1: குருதேவா? இந்த குழந்தைக்கு குஜன் என்று பெயர் சுட்டலாம்.
0: அப்படியே சற்று குழந்தையை பார்த்துக் கொள்வாய். சற்று நேரம் நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன்.
1: அப்படியே பார்த்துக் கொள்கிறேன். குருதேவா, குருதேவா, குருதேவா.
0: சிசியா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கின்றாய்?
1: குருதேவா, குழந்தையை காணவில்லை.
0: என்ன, குழந்தையை காணவில்லையா? அந்த சீதா பெட்டியானவள் தண்ணி எடுக்க போகின்றாலே, வந்தால் குழந்தை காணவில்லை என்றால் சாபம் வச்சு விடுவாளே. இப்பொழுது என்ன செய்வது? சரி, நீ உடனே சென்று கிண்டிலே சலம் எடுத்துக்கொண்டு தெற்பையை கொண்டு வருவாய்.
1: அப்படியே கொண்டு வருகிறேன்.
0: அப்படியே இந்த திருப்பினால் ஒரு குழந்தையை உருவாக்கிவிடும்.
1: இந்த குழந்தைக்கு லவன் என்று பெயர் சூட்டி விடலாம் குருதேவா.
0: அப்படியே செய்யலாம்.
2: வந்தோம் இங்கே குஜலவர்கள்.

0: தம்பி, நாம் இந்த கானகத்தில் வேட்டையாடி பரிச்சை பார்க்க வேண்டும் அல்லவா?
1: உண்மைதான்.
0: ஆகவே அதுவோ தெரிகின்றது, ஒரு மிருகம் நம்மை நோடி ஓடோடி வருகிறதே, அது என்ன மிருகம்?
1: அது காண்டாமிருகம் அண்ணா.
0: காண்டாமிருகம் அப்படி என்றால் அதை எந்த வண்ணத்தால் அடிக்க வேண்டும்?
1: சுண்டுவில் உருண்டையால் அடிக்க வேண்டும்.
0: சுண்டுவில் உருண்டையால்.

0: நாம் அடித்து கொண்டு விட்டோம். கடைசியாக நமது தாயானவள் மான் என்ற மிருகத்தை மட்டும் அடிக்க கூடாது என்று சொன்னார்கள் அல்லவா?
1: உண்மைதான்.
0: ஆகவே அதோ ஒரு மிருகம் வருகிறது. துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி துள்ளி வருகிறது பாரு. நான் தாயாருக்கு கனி விருக்கங்கள் பறித்துக் கொடுத்து விட்டு வருகிறேன். அதுவரை ஜெர்வ ஜாக்கிரதையாக நீ காவல் புரிய வேண்டும்.
1: அப்படியே காவல் புரிய
0: சென்று கனி மறித்துக் கொண்டு

0: வச்சிருக்கிறார். வீரதிராதி தீர பராக்கிரமத்தை எழுதிவிட்டிருக்கிறார்கள். யார் என்பதை பார்ப்போம்.
1: அருமை தம்பி, என்னவானது? அசுமாகப்பட்டு தமது கவலை தோட்டத்தில் மேய்ந்து பிடித்து கட்டியிருக்கிறாயே, என்ன செய்வது? பரதன், சத்துருக்கன் இருவர்களும், இலக்குவன் இருவர்களும், மூவர்களுமாக இங்கு வந்து விட்டார்கள். அவர்களை கொன்று குவித்து விட்டோம் அல்லவா?
0: உண்மைதான்.
1: பிறகு யாராக இருந்தாலும் ராமனாம், அதிதீர வீரனாம், அவனை நாம் பார்க்க வேண்டும் அல்லவா?
0: உண்மைதான்.
1: யாரடா

0: வந்தாய், ஒரு கன்னத்தில் எடுத்தால் பால் சொட்டும், மற்றொரு கன்னத்தில் எடுத்தால் ரத்தம் சொட்டும். இப்பேற்படான் இந்த இளம் பிராயத்தில் அசுவத்தை பிடித்து கட்டி அதன் நெற்றியில் உள்ள திருமகு வீரப்பட்டத்தையும் சுக்குநூறாக உடைத்திருக்கிறீர்களே, காரணம் யாது?
1: ராஜரே, உங்கள் வீர வீர பராக்கிரமத்தை பார்ப்பதற்காகத்தான் அஸ்வத்தின் நெற்றியில் உள்ள பட்டயத்தை உடைத்திருக்கின்றோம்.
0: என்ன என்ன, எங்களது வீர தீர பராக்கிரமத்தை பார்க்கின்றீர்களா? என்ன யார் என்று தெரியாமல் புலம்புகின்றீர்கள்? துறைவரை அடித்தோம் என்று துணிவான வார்த்தை பேசி இணையற்ற வீரனை போ

0: காட்டு. நோய் அடிக்க குறுந்தடி தேவை இல்லை என்பார் மோகன்.
1: குழந்தைகள், யுத்தத்திற்கு சித்தமாக இருக்கிறீர்களா?
2: அப்படியே காத்திருக்கின்றோம்.
0: அடடா அடடா, ரூபாய்கள்.

0: இந்த ராமபானத்தை தொடுத்தவுடன் உக்கிர வீர சக்திவேல் என்ற பானத்தை தொடுத்து என்னை தடுத்து விட்டார்கள். இனி இந்த வையகத்தில் வாழ்வதை விட இனி உயிரை மடித்துக் கொள்வதுதான் உத்தமம். ஆகவே நான் என் உயிரை மடிப்பதற்கு எத்தனித்து விட்டேன், வருகிறேன் சென்று. சுவாமி, இறந்த என்னை எதற்காக எழுப்பி தந்திருக்கிறீர்கள்?
1: ராமா, இந்த குழந்தைகள் யார் தெரியுமா?
0: யார் தெரிவிக்க வேண்டும்?
1: இது உன்னுடைய குழந்தைகள் தான்.
0: என்னுடைய குழந்தைகளா?
1: ஆமா,
0: நான் சீதாவுக்கு கொடுத்தது ஒரு வரம், இப்பொழுது இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள். காரணம்,
1: ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கட்டுமே என்று தெற்பையால் ஒரு குழந்தையை சித்த செய்தேன்.
0: சுவாமி, நான் ஒற்றுக்கொள்ளுகிறேன், நாடு ஒற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இரு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு சீதாவை அக்கினியிலே வளவர செய்யுங்கள். சுவாமி,
1: அப்படியே செய்கிறேன். சீதா பிராட்டியாரே அக்கினியில் வளவர வேண்டும். என் தம்பி எங்கே? உனது தம்பி தெற்பையில் திருஷ்டிக்கப்பட்டவன் இறந்து விட்டான். எனது தம்பியை எழுப்பி தராவிட்டால் நானும் இந்த அக்கினியிலே குதித்து உயிரை விடுகிறேன். ராமச்சந்திரா, உனது குழந்தைகளுக்கும் சகோதர வாசம் இருக்கிறது பார்த்தாயா?
0: பார்த்தேன், மெத்த மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படி என்றால் இறந்தவனையும் எழுப்பி தந்து தாங்களும் அயோத்தி மாநகரம் வந்து வடகோசலத்தை குஜனுக்கும் தென்கோசலத்தை லவனுக்கும் மகிழாபிஷேகம் சூட்டி வைத்து வாருங்கள். சுவாமி,
1: உங்கள் சித்தம் போலவே ஆகட்டும்.
0: மிக்க மகிழ்ச்சி.

0: இதுவரை டி ராஜேந்திரன் குழுவினர் வழங்கிய லவகுச்சா மேடை நாடகம் கேட்டீர்கள். பங்கேற்றோர் தங்க தேவேந்திரன், பி ஆர் ஜி பானுப்பிரியா, ஆர் பி சண்முக சுந்தரன், ஆர் ஜி ராமச்சந்திரன், கே சி பிரபுராமன், சி சசிகுமார் ஆகியோர். இத்துடன் இன்றைய மண்ணின் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நிகழ்ச்சி வந்தது ஒளிக்கலஞ்சியத்திலிருந்து.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காட்டி வரல எங்கட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கிற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் பிற்பகல் 3 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியமாகும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டப்பேரவையின் முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வரும் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கப்பட உள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகசீலர் கக்கனின் 118வது பிறந்தநாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், கொள்கை ரீதியான தலைமைத்துவம், எளிமையான வாழ்க்கை முறை, அர்ப்பணிப்பு மிகு சேவையால் எதிர்கால தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக திகழ்பவர் கக்கன் என புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும் 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் 1 மணி நேரத்திற்குள் மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் அன்மோல் கார்க், இஷாராணி, அஷ்மிதா தருண் வன்னியப்பள்ளி உள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மகளின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இசை தூரல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: இனிமையான பாடல்கள், சுவாரஸ்யமான செய்திகள், உங்களின் என்ன வண்ண மடல்கள், மின்னஞ்சல் செய்திகளோடு நாம கேட்க போறோம் இசை தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும்

0: மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசை தூரல். இசை தூரல் நிகழ்ச்சியில உங்களுக்காக வரக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா? உணவகங்கள், சாலையோர வியாபாரிகள் உள்பட அனைத்து உணவு விற்பனையாளர்களுக்கும் உணவு பதார்த்தங்களை செய்தித்தாளில் மடித்து தருவதை உடனடியாக நிறுத்தணும்னு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டிருக்காங்க. பொதுமக்களான நாமளும் இப்படி செய்தித்தாளில் மடித்து தரக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிட்றத தவிர்க்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. நம்ம உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நாம் அனுமதிக்கக்கூடாது தானே?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரல். இசைத்துறை நிகழ்ச்சியில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டம் பெருகமணி வெள்ளாள தெருவிலேருந்து வீரை எம் முகமது இப்ராஹிம் நிலை இயக்குனர் அவர்களுக்கு பெருகமணி வீரை முகமது இப்ராஹிம் எழுதும் நன்றி மடல்னு சொல்லியிருக்காங்க. என்னை அழைத்து பேசி நேர்முகம் செய்து நமது ரெயின்போ பண்பலை 102.1 கனிந்த வாழ்வு என்ற ஒரு நிகழ்ச்சியில் பதிவு செய்து நமது பண்பலையில் 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் ஒளிவிளம் வரச் செய்ததற்கு என் உள்ளம் நிறைந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர் நெஞ்சங்களுக்கு உற்சாகத்தை தந்து நமது ரெயின்போ பண்பலை இயக்குனர் அவர்களுக்கும் நேர்முகம் கொண்ட கோகிலா அவர்களுக்கும் ஒளிப்பதிவு செய்த அக்கரைப்பட்டி தமிழ் மகள் அவர்களுக்கும் நன்றிகள் பல பல அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு நன்றி கடிதம் அனுப்பியிருக்காங்க. Thank you.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டுட்ருக்கோம். இசைத்தூரல் இசைத்துறல் நிகழ்ச்சிக்கான கடிதங்களும் வந்துட்டே இருக்குது. இந்த கடிதம் அனுப்பியிருக்கும் நேயர்கள் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா லிங்கேஷ், யுவராஜ் மகேஷ், சதீஷ் மாலா, சீர்காழி கோகுல், பாக்யா ரித்தன்யா மித்ரன் இவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த மாதம் 2ஆம் தேதி அன்று நிகழ்ச்சிக்கானது. மாலை 5 மணிக்கு மாலை பொழுதில் எங்கள் இல்லம் தேடி ஓடோடி வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு லைத்தோம், ருசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி அபிராமி நீலவண்ணன் அவர்களின் கவிமிகு தொகுப்பில் இசைஞானி இளையராஜா அவர்களின் பிறந்தநாளையொட்டி அவர்களின் இனிமையான இசையில் அமைந்த இடைக்காலத்து இன்னிசை நாதங்கள் ஒவ்வொன்றும் இனிமையூட்டின. அதாவது, அலைகள் ஓய்வதில்லை, 1000 தாமரை முட்டுக்களே, இந்த பாடல்கள் எல்லாம் மிக சிறப்பாக வலம் வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மற்றொரு கடிதம் 12ஆம் தேதி அன்று நிகழ்ச்சிக்கானது. 10 மணியிலிருந்து 11 மணி வரை இரவின் மடியில் நிலவின் ஒளியில் இசையின் அலையில் இன்ப உலா வந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. நேரலை நிகழ்ச்சியை கேட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் பழைய நினைவுகளை நிழலாடும் பசுமை நிறைந்த பைந்தமிழ் நாதங்களை கேட்க அன்போடு அழைத்தார் கௌதமன் அவர்கள். அலைபேசியை தொட்டு வந்த ஒவ்வொரு நேயர்களும் தங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை இனிக்க இனிக்க கேட்டார்கள். நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக 4 நேயர்கள் எல்ஆர் ஈஸ்வரி அம்மா பாடிய 30 பைசா, இழந்த பழம், கண்களும் காவடி சிந்து பாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பாடல்கள் வந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடலாகவே கேட்டாங்க, நாங்களும் கேட்டு ரசித்தோம்னு எழுதியிருக்காங்க. இந்த கடிதம் 13ஆம் தேதிக்கானது. சரியாக மதியம் 1 மணி வலம் வந்த சுட்டெரிக்கும் சுந்தர பொழுதில் நேயர்களின் மடல்வழி தேர்வாக அரங்கேறிய மதுரை கீதம் நேயர் விருப்ப பாடல்களை செவி குளிர கேட்டு மெய் மறந்து லைத்தோம், ரசித்தோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஒலித்த தேனிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் தேவாமிர்தமாய் தித்தித்தன. அதிலும் குறிப்பாக நாங்கள் குடும்பத்தோடு விரும்பி கேட்ட இரு வல்லவர்கள் படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய நான் மலரோடு தனியாக, தியாகம் படத்தில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய தேன்மல்லி பூவே, உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா பாடிய பச்சை கிளி முத்துச்சரம் போன்ற பாடல்கள் மிக மிக இனிமையாக இருந்தன சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, இது இசை தூரல்.
1: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில்தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில்தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசைத்தூரல். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும்

0: அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 1987 சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் பிரிவு 12 தகுதி வாய்ந்த குடிமக்கள் நியாயபந்து மொபைல் செயலி www.probono-doj.in இணையதளம் வாயிலாக இலவச சட்ட உதவி பெறலாம்.
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: வரதராஜ நகர் லால்குடியிலிருந்து எம் ராஜேந்திரன் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் செய்தி இது. 17 நேற்று, அதாவது புதன்கிழமை காலை 9 வசந்த அழைப்பில், இன்றைய தலைமுறையினருக்கு தேவை நண்பர்களா உறவினர்களா என்ற தலைப்பில் ஒலிபரப்பான விவாத நிகழ்ச்சியை கேட்டோம். இன்றைய தலைமுறையினருக்கு உறவினர்களை பற்றி முழுமையாக தெரியாது, ஆனால் நண்பர்கள் அதிகம், அதனால்தான் நண்பர்கள் தேவை என்கிறார்கள். பொதுவாக உறவினர்கள் 60 விழுக்காடும் நண்பர்கள் 40 விழுக்காடும் நமக்கு தேவை. குடும்பத்தில் உறவினர்கள் இல்லாமல் எந்த காரியமும் நடைபெற இயலாது. எனவே உறவினர்களும் நமக்கு தேவை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். உறவினர்கள் காசு பணம் எதிர்பார்க்கிறார்கள் என்ற கருத்து விவாதத்திற்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமன் அத்தை என்ற உறவும் அன்பும் அரவணைப்பும் கொண்ட உறவாகும். இதை யாராலுமே மறுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.

0: 3:37 நிமிடம் நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசை தூறல். நேர்களே, உங்களின் என்ன வண்ண மடல்கள் மின்னஞ்சல் செய்திகளோடு இனிய பாடல்களும் சுவாரஸ்யமான செய்திகளும் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நம்ம கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தியை இப்போ தெரிஞ்சுக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம கண்களில் வரக்கூடிய முதல் துளி கண்ணீர் வலது கண்ணிலிருந்தோ, சோகத்தில் அழுதாக வரக்கூடிய முதல் துளி கண்ணீர் இடது கண்ணில் இருந்தோ வருமாம்.
1: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
7: ఒక విషయం తెలుసా మీకు? సూర్యుడు అనగానే మనకు మండే ఎండలే గుర్తుకొస్తాయి. కానీ నేడు సూర్యరశ్మిని ఉపయోగించి మన ఇంటి పైకప్పుల నుంచే విద్యుత్ను ఉత్పత్తి చేసుకుంటున్నాం. దాదాపు 37 లక్షల కుటుంబాలు ప్రధానమంత్రి సూర్యగర్ గృహాలుగా మారాయి. ఇది విద్యుత్ బిల్లులను తగ్గించి దేశవ్యాప్తంగా విశ్వాసాన్ని పెంచింది.
8: ఏక్ దశక్ పెహలే భారత్ సోలర్ పవర్ కే మామలే మే బహుత్ పీచే థా, లేకిన్ ఆజ్ సోలర్ పవర్ కే మామలే మే భారత్ దునియా కే టాప్ 5 దేశో మే ఆ గయా.
7: 12 సంవత్సరాల విశ్వాసం, వికాసం, ప్రజా సంక్షేమం.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
9: திருச்சி சாரதாசன். காத்திருங்கள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இசை தூரல். நேயர்களோட விமர்சன கடிதங்கள் இப்போ நம்ம கையில இருக்கு. இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் மணப்பாறையிலிருந்து காமராஜ் நகர் வீரமணி, பி வீரமணி அனுப்பியிருக்கும் கடிதம் இது. 12 தேதி அன்று ஒலிபரப்பிய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக இருந்தது. நெறியாளர்கள் இருவரும் நிகழ்ச்சியை தொகுத்து

இது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சியை தந்தது. வழங்கிய நெறியாளர்களுக்கு பாராட்டுக்கள். இன்றைய தினமே பொன்மாலை நிகழ்ச்சியில் வழங்கிய இடைக்கால பாடல்கள் அனைத்தும் மிக அருமையாக இருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கும் நெறியாளருக்கும் மனம் நிறைந்த பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் நிகழ்ச்சியில் மதுரகீதம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் மட்டுமே ஒளிபரப்பினால் மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மதுரகீதம் நிகழ்ச்சியும் அருமை. மங்கையர் உலகம் நிகழ்ச்சி 13ஆம் தேதி மங்கையர் உலகம் நிகழ்ச்சி மிக அருமை. உரையாடிய சகோதரிகள் அனைவரும் சிறப்பாக உரையாடினார்கள். நெறியாளரின் உரையாடல் இதற்கு சிகரமை தற்போல் அமைந்திருந்தது. நன்றி சொல்லியிருக்காங்க. அதே போல் 14ஆம் தேதி அன்று மதுரகீதம் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதத்தை வாசித்து பாடல்களை ஒளிபரப்பு செய்தீர்கள். அனைத்து நேயர்களின் விருப்ப பாடல்களையும் ஒளிபரப்ப இயலவில்லை என்றாலும் 1970க்குள் வெளியான திரைப்பட பாடல்களை மட்டுமே ஒளிபரப்ப இயலும் என்ற அறிவிப்பினையும் கூறினீர்கள். மிகவும் நன்றி. இது இக்கருத்தை பரிசீலனை செய்த, அதாவது என்னென்னா பழைய பாடல்களே தான் ஒளிபரப்பணும் அப்படின்ற அந்த கருத்தை இவங்களும் சொல்லியிருக்காங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியில் இடையிடையே வழங்கிய செய்தி துணுக்குகள் பாடல்கள் அனைத்தும் சூப்பர். வண்ணக்குளங்கள் அருமை. வழங்கிய நெறியாளருக்கு பாராட்டுக்கள். பொன்மாலையில் வழங்கிய இடைக்கால பாடல்கள் அனைத்தும் அருமை. நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. வழங்கிய நிலையத்தாருக்கும் அறிவிப்பாளருக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நேயர்கள்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
2: அமாரி மாம் பெஹனோ கா கௌரவ, உன்கா யோக்தான், உன்கா சாமர்த்ய ஆஜ் தேஷ் அனுபவ் கர் ரஹா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: இசைத்துறல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து வரக்கூடிய ஒரு செய்தியை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான செய்தி தாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயது மாணவி சாரு பாண்டே ஒரே நேரத்தில் 19 போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. கல்லூரி காலத்திலிருந்தே திட்டமிட்டு படித்த இவங்க பல்வேறு அரசு தேர்வுகளையும் எழுதி அனைத்திலையுமே வெற்றி பெற்று 19 அரசு வேலைகளில் தேர்வாகியிருக்காங்கன்னா பாருங்களேன். எந்த ஒரு பயிற்சி மையமும் செல்லாமல் விடாமுயற்சியோட முறையான சுயக்கற்றல், மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தல், இதன் மூலமாகவே புரிதலை மேம்படுத்தி இப்படி ஒரு வெற்றியை தக்க வச்சிருக்காங்க. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தியை அனுப்பியிருக்காங்க திருவானை கோயில் கீழக்கொண்டையம்பட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். 17 தேதி அன்று இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் ஹம்சப்ரியா அவர்கள், நாளை என்பது எதிர்பார்ப்பு, நேற்று என்பது வரலாறு, இன்று என்பது நிச்சயமானது. எனவே இன்று நாம் செய்ய வேண்டிய செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறியது அருமை. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கிரீன் நீடா அமைப்பை சார்ந்த ராஜவேலு அவர்கள், நீர்நிலைகளில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் சிறப்பான பணிகளை ஆர்வத்துடன் செய்து பொதுமக்களுக்கும் மற்றும் விவசாயிகளுக்கும் சேவை செய்வதை நமது வானொலி மூலம் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தோம். அவருடைய சேவையை வெளி உலகிற்கு அறிய செய்த நமது வானொலிக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
6: இசைத்துறை நிகழ்ச்சியோட நிறைவாக நம்ம நேயர்களோட மின்னஞ்சல் செய்தி. சென்னையிலிருந்து அந்தோணிராஜ் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் இது. 17 அன்று, அதாவது நேற்று வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் அதுவா இதுவா அருமை, இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை நண்பர்கள் தான் என்று நிகழ்ச்சியை முடித்த சிறப்பு. இரவு நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக ஒளிபரப்பான ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் உலக முதலைகள் தின சிறப்பாக முதலைகள் பற்றிய பல தகவல்கள் அறிந்தேன். நானும் நேரலையில் பங்கு பெற்று பாடல் கேட்டு மகிழ்ந்தேன். அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இயக்குநர் மற்றும் அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் பார்த்துடலாம். மறைந்த பிரபல ஓவியரான ரவிவர்மன் வரைந்த யசோதா மற்றும் கிருஷ்ணா என்ற ஓவியம் மும்பையில் நடந்த ஒரு ஏலத்தில் சுமார் 167 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு ஏலத்தில் அதிக விலைக்கு விற்கப்பட்ட இந்திய கலைப்பொருள் அப்படின்ற பெருமைக்குரியது இந்த ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க. இசைத்தூரல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இனி கேட்கலாம் சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ், டெல்லி அஞ்சல்.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம் திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரிஸில் செயின்ட் கோபேன் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான பெனாய்ட் பாசினை இன்று சந்தித்து பேசினார். நிலையான வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கட்டுமானப் பொருட்கள் மற்றும் கட்டுமானத் துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் முதுநிலை மாணாக்கர் சேர்க்கைக்காக நாளை முதல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார்.

இதற்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 31 வெளியிடப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தலைமையில் இவ்வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களுக்கான வருவாய் தேயம் இன்று நடைபெற்றது. இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களிடமிருந்து இலவச வீட்டுமனை பட்டா, முதியோர் உதவித்தொகை, சாலை வசதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 122 மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர் அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். வரும் 30 வரை மொஹரம், அரசு விடுமுறை, சனி, ஞாயிறு, திங்கள், வியாழன், வெள்ளி நீங்களாக அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களில் இத்தீர்வாயம் நடைபெறும். விடுதலைப் போராட்ட வீரர் தியாகசீலர் கக்கனின் 118 பிறந்தநாளையொட்டி மதுரை மேலூர் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் இன்று மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சேலம் அம்மாப்பேட்டை மண்டலம் ஐயாசாமி பூங்காவை ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு செய்தார். பூங்காவை தூய்மையாக பராமரிக்குமாறு சுகாதார ஆய்வாளருக்கு அவர் அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஆய்வாளர் திரு அருள் பிரசாத் தலைமையில் இன்று தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 137,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, மதுரை உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது இறுதி ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி சென்னையில் நாளை மறுநாள் நடைபெறும். 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரை இந்தியா 2-0 எனும் கணக்கில் கைப்பற்றியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேகமூட்டத்துடன் வானம், கூடு திரும்பும் பறவைகள், சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: ஒரு 100 கவிதைகளின் தொடக்கம் அவள் சிரிப்பு.

0: குயில் சின்ன சின்ன சந்தத்தில் அந்தி போர் நடத்தும்.
1: செங்கமலம் சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
5: டேய், இந்த டக்கால்ட்டி வரல என்கிட்ட வெச்சுக்காத.
6: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
4: என்னண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
7: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
6: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா இல்ல எழுதவும் செய்வியா?
7: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
6: எட்டே எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வெச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லி தரேன்.
4: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
6: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி FM ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
4: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
6: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
4: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
6: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30 தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
4: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
6: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி.

5:16 கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. மௌனமாய் இருந்த நெஞ்சுக்குள் மத்தாப்பாய் நுழைந்தவள் நீதானே. பூந்தென்றலாய் நீ வீசும்போது என் சுவாசமும் உன் வசமாகிறது.

5:20 கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. மத்தல மேலும் முழங்க மாவிலை தோரணம் அசைய சித்திர வழிகாட்டி செவ்விதழ் புன்னகை காட்டி மொத்தமாய் கைபிடிக்க காத்திருக்கும் இவர்கள் கனவு இதோ

0: சூழ்ந்த இரவின் நிசப்தத்தில் என் தனிமை தீர்க்கும் ஒரே வெண்ணிலா நீயே.
1: ஜெட்லுக்கு

தெரியாத காற்றும் புரியாத கவிதையும் சொல்லாத காதலும் மனம் மயக்கும் பாடலும் என்றும் இனிமை தரும். அதை நாளும் தரும் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இல் பொன்மாலை.

5:35 கேட்டிருக்கிறோம். பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வரைந்து முடிக்காத தூரிகையாய் தவித்திருந்த என் நெஞ்சில் வண்ணங்கள் பூச வந்த வாழும் பெரும் ஓவியம் நீ.

0: இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. உலகத்திலேயே ஆகச் சிறந்த பேரழகு, என்னை மட்டும் ரசித்து பார்க்கும் உன் கண்கள்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும்.

0: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144554 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: மணி 50 நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன்மாலை. இவர்கள் காதல் கதையில் கடிகாரத்திற்கும் நாட்காட்டிக்கும் வேலையில்லை, இரவுக்கும் பகலுக்கும் பேதமில்லை. விடிய விடிய இவர்கள் பேசும் காதல் கதை இதோ.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசு துணைத்தலைவரும் டெல்லி பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நஷா மொக் பரிசார் அபியாத்தின் திட்டத்தின் கீழ் அப்பல்கலைக்கழகம் அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டினார். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்ட போதைப்பொருள் இல்லாத வளாகம், பிரச்சாரம் மற்றும் மின் உற்பத்தி மின் உறுதிமொழி தளம் ஆகியவற்றை நினைவு கூர்ந்த அவர் போதைப்பொருள் பயன்பாட்டு அச்சுறுத்தலுக்கு எதிரான உறுதி நிலைப்பாட்டை எடுத்துக்கவும் வலியுறுத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசை சந்தித்தபோது பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற வருவாய் தீர்வாயத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டதுடன் குறைகளை கேட்டறிந்தார். வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள 12வது சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி நாகை மாவட்ட தனியார் பள்ளி மாணாக்கர் இன்று சிறப்பு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். 100 மாணாக்கர் தொடர்ந்து 1 மணி நேரம் பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். தமிழகத்தில் பருவமழையை முன்னிட்டு டெங்கு, மலேரியா, ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் அதிக அளவில் கொசுக்கள் மூலம் பரவ வாய்ப்புள்ளதால் கொசுக்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென மாவட்ட அலுவலர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட தீவிர சோதனையில் கணக்கில் வராத 145,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த பணம் எப்படி வந்ததென தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதேபோல் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத 55,900 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு இது தொடர்பாக 10 இடைத்தரகர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருவாரூரில் 1 மணி நேரத்திற்கு மேல் இன்று பெய்த திடீர் கனமழையால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 9:30 செக் குடியரசு தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

யாருக்காவது உதவி செய்கிற நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷமாக உதவி செய்யுங்க. ஒருத்தர்கிட்ட ஒரே ஒரு பொட்டலம் உணவு மட்டும் இருந்துச்சான், ஆனால் காசு இல்லை. அந்த நேரம் பசியோடு வந்த சில சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த உணவை அவர் கொடுத்துடுறாரு. பதிலுக்கு அதில் இருந்த ஒரு குட்டி பொண்ணு தங்கிட்ட இருந்த ஒரு செல்லாத பழைய நாணயம் ஒன்று கொடுக்குது. அடுத்த நாள் சரி இதை விற்று வர்றதில் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு கடையில் கொண்டு போய் கொடுத்தப்ப தான் தெரியுது அதோட மதிப்பு பல லட்சம் ரூபாய் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு அரிய வகை நாணயம்னு அதுக்கு அவ்வளோ காசு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்காக யாருக்காவது உதவி செஞ்சால் திரும்ப நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் செய்யாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், யாருக்காவது உதவி செய்கிற நிலையில் நீங்கள் இருந்தால் சந்தோஷமாக உதவி செய்யுங்க. இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில், இது ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்துல ஜூன் மாத நிகழ்ச்சிகளா நாளைக்கு மாலை 6:30 இன்றைய நுட்பங்கள் அப்படின்ற தலைப்புல முனைவர் துரை மணிகண்டன் அவர்கள் பேசுறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. தஞ்சாவூர் மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் நாளைக்கு காலையில 10 மணி அளவில் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் நடத்தப்பட இருக்குது. இந்த முகாமில் 8ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தவங்க, ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். இந்த

முகாமில் கலந்துக்கிறவங்க டிஎன் பிரைவேட் ஜாப்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த இணையதளத்தில் பதிவு செஞ்சுருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஎன் பிஆர்ஐபிஏடிஇ டாட் ஜிஓபிஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற இந்த இணையதளத்தில் இதை பற்றின மேலும் விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 04362 23 70 37 அப்படின்ற இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு தடவை என்ன உங்களுக்காக சொல்றேன், 04362 23 70 37.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.
1: பிராணாயாமம் ரெண்டா பிரிச்சுக்கலாம், பிராணன் ஆயாமம். பிராணன்னா என்னது? உயிர் சக்தி. ஆயாமம்னா விரிவுபடுத்துதல். நம்ம உயிர் சக்திய விரிவுபடுத்துறது தான் பிராணாயாமம். உடல், மனம், உணர்வு இதெல்லாமே சமநிலைக்கு கொண்டு வர்றது தான் பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து நாடி சோதன் பிராணாயாமம். இதுக்கு பேரு மாற்று நாசி சுவாசம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா மன அமைதி கிடைக்கும், கவன குறைவு வந்து ரொம்பவே குறைஞ்சிரும், மன அழுத்தம் குறையும், நரம்பு மண்டலம் ரொம்பவே சமப்படுத்தும். அடுத்தது அனுலோம் விலோம் பிராணாயாமம். இதோட பயன்கள் என்னன்னு பார்க்கும்போது நுரையீரல் திறனை அதிகரிக்கும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், உடலின் ஆற்றல் ஓட்டத்தையும் சமப்படுத்தும், மனதை அமைதிப்படுத்தும். இந்த பிராணாயாமம் எல்லாமே மனசு மட்டும் இல்ல, நம்ம உடம்பையுமே சம்பந்தப்படுத்தியே நிறையவே வரும். நெக்ஸ்ட் கபாலபதி பிராணாயாமம். சுவாச பாதையை சுத்தப்படுத்தும். இது வந்து பிராணாயாமம் சொல்றது கிரியான்னு கூட சொல்லலாம். இது சுத்தப்படுத்தும் ஒரு பிராணாயாமம். செரிமானத்தை நிறையவே மேம்படுத்தும், உடலுக்கு புத்துணர்ச்சி தரும், வயிற்று தசைகளை வலிப்படுத்தும். மற்ற பிராணாயாமம் எல்லாருமே பண்ணலாம், ஆனால் கபாலபதி யாரு பண்ணக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது, உயிர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, இதய நோய் இருக்கிறவங்களும் இதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பஸ்திரிக்கா பிராணாயாமம். பஸ்திரிக்காவோட பயன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆற்றலை அதிகரிக்கும், நுரையீரலை வலப்படுத்தும், சோர்வை நீக்கும், சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நெக்ஸ்ட் பிராமரி பண்ணயம். இதுக்கு இன்னொரு பேர் தேனி ஓசை சுவாசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுதான் நம்ம பண்ணும்போது நினைவுகளுக்கும் நம்ம பிசிக்கல் பாடிக்கும் நடுவுல ஒரு கேப்பை உண்டாக்குது. அந்த கேப் வந்து நம்மளுக்கு நிறையவே மன அமைதியை தரும், மன பதற்றத்தை நிறையவே குறைக்குது, கோபம் மற்றும் கவலையை தணிக்கும், மன அமைதி வழங்கும், நல்ல தூக்கத்தையும் மேம்படுத்தும். தூக்கமின்மை இருக்கிறவங்க பிராமரி பிராணாயாமம் ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். நெக்ஸ்ட் சீத்தலி பிராணாயாமம். இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்க வேண்டிய பிராணாயாமம். வெயில் காலத்துல இதை வந்து நம்ம நிறையவே பண்ணலாம். உடல் வெப்பத்தை குறைக்கும், மனதை குளிர்ச்சியாக வைக்கும், கோடை காலத்துல மிகவும் பயனுள்ளது. இது போலவே ஷீத்காரி பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு. அதுவுமே இந்த கோடை காலத்துல நம்ம நிறையவே பிராக்டிஸ் பண்ணலாம், உடலுக்கு நிறையவே குளிர்ச்சியை தரும், மன அமைதியும் தரும். நெக்ஸ்ட் சூரிய பேதனா பிராணாயாமம். இதோட பயன்கள் என்னன்னு பார்க்கும்போது உடலின் ஆற்றலை அதிகரிக்கும், உடல் சோர்வை குறைக்கும், செரிமான சக்தி

0: மாதிரி பிராணாயாமம் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வரும். நெக்ஸ்ட்டு சீத்தலி பிராணாயாம். இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்க வேண்டிய பிராணாயாம். வெயில் காலத்தில் இதை வந்து நம்ம நிறையவே பண்ணலாம். உடல் வெப்பத்தை குறைக்கும், மனதை குளிர்ச்சியாக வைக்கும், கோடை காலத்தில் மிகவும் பயனுள்ளது. இது போலவே ஷீத்காரி பிராணாயாமம்னு ஒரு பிராணாயாமம் இருக்கு. அதுவுமே இந்த கோடை காலத்தில் நம்ம நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். உடலுக்கு நிறையவே குளிர்ச்சியை தரும், மன அமைதியும் தரும். நெக்ஸ்ட் சூரிய பேதனா பிராணாயாம். இதோட பயன்கள் என்னன்னு பார்க்கும்போது, உடலின் ஆற்றலை அதிகரிக்கும், உடல் சோர்வை குறைக்கும், செரிமான சக்தி அதிகரிக்கும். சூரிய பேதனா வந்து நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து அதிகரிக்கும் போது நம்மளுக்கு நல்ல செரிமான சக்தி நிறையவே கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்றவங்க சூரிய பேதனா வந்து நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே சந்திர பேதனா பிராணாயாமம், இது சூரிய பேதனாக்கு அப்படியே எதிர்த்த மாதிரி மன அமைதியை ரொம்பவே அதிகரிக்கும், உடல் வெப்பத்தை குறைக்கும், தூக்கமின்மை உதவும். சந்திர பேதன பிராணாயாமம் மேக்சிமம் நம்ம நைட்ல பண்ணனா ரொம்பவே நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். ஆசனா பிராணாயாமம் ரெண்டையும் சேர்ந்து கரெக்டா பண்ணோம்னா மனதை வந்து ரொம்பவே கட்டுப்படுத்தி ஒரு 10ல இருந்து நம்ம 15 நிமிஷம் தினமும் பிராணாயாமம் செய்தால் நுரையீரல் ஆரோக்கியம், மன அமைதி, கவனக்குறைவு தவிர்த்துதல் இதெல்லாமே நல்லபடியா நம்ம வாழலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா பயிற்றுனர் எம் ஜாயிரா பானு அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குடும்ப அட்டையில பெயர் உள்ள உறுப்பினர்கள் எல்லாருமே வர 25ஆம் தேதிக்குள்ள கைவிரல் ரேகையை பதிவு செய்யணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தில் இயங்கிட்டு வர தன்னார்வ பயிலும் வட்டம் மூலமா TNPSC, TNUSRB, SSC, RRB போன்ற தேர்வு முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்வுக்கு தயாராயிட்டு வர போட்டித் தேர்வர்கள் பயன்பெறும் வகையில் நீங்க என்ன பண்ணணும்னா, நாளைக்கு காலையில தொடங்கப்பட இருக்கிற இந்த பயிற்சியில கலந்துக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் காலை 10:30 to 1:00 வரைக்கும் நடைபெற இருக்குது. இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 0436223 7037 அப்படின்ற இந்த எண்ல தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். எண்கள் மீண்டும் ஒரு முறை 0436223 7037.

0: நேர்லேயினி மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தில்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ,

0: அல்லது டிஜிட்டல் ரேடியோ கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
1: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின் போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெற்றன.

0: வருவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோக பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 137,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆறு மணி 40 நிமிஷம் கேட்டிருக்கிறீங்க திருச்சி FM ரெயின்போ 102.1 இது ஆரவாரம்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திருவரம்பூரில் 2026 ஆண்டுக்கான நேரடி சேர்க்கை இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. நேரடி சேர்க்கைக்கு வரக்கூடிய 8வது மற்றும் 10வது தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட அசல் மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், கைபேசி எண், இமெயில் ஐடி, ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் கொண்டு வரணும். இது பத்தின மேலும் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 90 42 41 13 48 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து நீங்க பேசலாம். எண்கள் மீண்டும் ஒருமுறை 90 42 41 13 48.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: தமிழகத்துல அநேக இடங்கள்லயும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரிஸில் இன்று முன்னணி பிரெஞ்சு தொழில்துறை தலைவர்களை சந்தித்து பேசினார். உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, நிலைத்தன்மை மற்றும் கடல்சார் உள்கட்டமைப்பு ஆகியவை இச்சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. சந்திப்பிற்கு பின் ஆகாஷவாணியிடம் பேசிய உயரதிகாரிகள் இந்தியாவில் அதிகரித்து வரும் வாய்ப்புகளை சுட்டிக்காட்டியதுடன் அந்நாட்டுடன் மேலும் நெருக்கமாக இணைந்து செயல்படுவதற்கான திட்டங்களையும் அறிவித்தனர். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2000 நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரி ஆசிரியர்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருச்சி திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலி இடங்களுக்கான நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டு தரகர்களிடமிருந்தும் தனியார் வாகன பயிற்சி பள்ளி உரிமையாளரிடமிருந்தும் 129,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, அரியலூர், தஞ்சை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 14 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையினால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சீனாவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் 51 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி போலந்தின் நட்டாலியாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8:00.

0: ஓடி விளையாடு.
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: கூடைப்பந்து வீராங்கனை எம் நட்சத்திரா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
4: இன்னைக்கு ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய வீராங்கனை, கூடைப்பந்து விளையாட்டுல குளச்சி கொண்டு இருக்கக்கூடிய நட்சத்திரா, அவங்களதான் சந்திக்க போறோம். வணக்கம்.
5: எல்லாத்துக்கும் வணக்கம். நான் நட்சத்திரா, பாஸ்கெட் பால் பிளேயர். நானு
4: கூடைப்பந்து அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எந்த வயசுல இருந்து தொடர ஆரம்பிச்சது?
5: நான் வந்து ஒரு 3 வருஷமா தான் பாஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கேன்.
4: ஒரு அணியை கூட சிறப்பா வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்கவரும்னு கேள்விப்பட்டோமே.
5: ஆக்சுவலி நம்ம விளையாடுறது வந்து ஒரு டீம் கேம், மொத்தமா சேர்ந்து விளையாடுறதுதான் நான். சோ என்னோட டீச்சர்ஸோட உதவி
4: எடுத்திருக்கோம். எனக்கு எப்போதுமே ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அப்படின்னா
5: லாஸ்ட் இயர் கிளஸ்டர்ஸ் போயிருந்தோம், அந்த டைம்ல நாங்க வின் பண்ணல, 4th place. நாங்க இருந்தாலுமே 4th place குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரு மேட்ச் விளையாண்டோம். அந்த மேட்ச் தான் ரொம்ப மறக்க முடியாத மேட்ச். கிளஸ்டர்ஸ் போனதுதான் ரொம்ப மறக்க முடியாது. என்னோட டீமோட, என் கோச்சோட, எங்க மேமோட போனதுதான் மறக்க முடியாத நாள். லாஸ்ட் 5 minutesல நான் ஒரு பேஸ்கெட் போட்டு அந்த மேட்ச் வின் பண்ணோம். ஸோ அது மறக்கவே முடியாத மேட்ச்.
4: இந்த பேஸ்கெட் பால்ல இந்த நேர மேலாண்மையை நீங்க எப்படி எல்லாம் கடைபிடிக்கிறீங்க?
5: 40 minutes மேட்ச், 10 minutesக்கு ஒரு தடவை பிரேக், 4 time out இருக்கும். சோ அந்த டைம் அவுட் வந்து கோச் கேக்குறதுதான் டைம் அவுட். ஸோ நாங்கள் வந்து 40 minutesமே ஃபுல்லாக விளாடுற அளவுக்கு தான் ட்ரெயின் ஆகி போயிருப்போம். ஏன்னா 10 minutes விளாடுற மாதிரி போனோம்னா நம்மளோட ஃபுல் மேட்ச் விளாட முடியாது. அதே மாதிரி சில டீம் வந்து ஃபஸ்ட்டு 20 minutes விளாண்டு லாஸ்ட் 20 minutes கேம் ரெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 20 minutes நாங்கள் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த 20 minutes தான் நாங்கள் யாருன்னே அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் விளாடுவோமே.
4: இந்த போட்டிகள்லையும் சரி விளையாட்டுலையும் சரி, இந்த டீமில் கூட இருக்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த டைமில் ஒரு பேஸ்கெட்டில் பால் த்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் உங்களுக்கான அப்ரிசியேஷன், உங்களுக்கான
5: போட்டாலும் போடலனாலும் சேர் பண்ணிட்டு தான் இருப்போம்.
4: அந்த ஸ்பிரிட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா, அதாவது விளையாட்டு வீரர்களை பார்த்தாலே அதை பாக்குறவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும்னு சொல்லுவாங்க. நட்சத்திரம் பார்த்தாலும் கூட அப்படிதான் ஒரு உத்வேகம் இருக்கு. உங்ககிட்ட இன்னும் பேசணுங்கிற ஆவலும் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்களை கேட்கணும் இருக்கு. நீங்க இப்ப சொன்னது மாதிரி கோச் சொல்றது எல்லாத்தையும் நாங்க அப்படியே கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. உங்க பயிற்சியாளர் சொன்னதை தாண்டி சில சூழ்நிலைகள்ல ஆடுகளத்துல உங்களுடைய முடிவு மேல இருக்கும், நீங்க எடுக்கிறது தான். இப்ப நீங்க சொன்ன மாதிரி உள்ள இறங்கிட்டோம்னா ஜூனியர் சீனியர் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், இங்க இறங்கினாலே நாங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஆட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கும், கோச் வந்து இப்படி இப்படி பண்ணனும் சொன்னாலும் கூட இந்த நேரத்துல இப்போ இதுல த்ரோ பண்ணிட்டா நமக்கு அது கெயின் ஆயிடும் அப்படிங்கற மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கும்ல, அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சிருக்கீங்க?
5: நாங்க வந்து அவர் சொல்றது கேட்டுதான் மோஸ்டா நடந்திருக்கும். ஆனா சில டைம் அவர் வெளியே இருந்து கத்துனாலும் இருக்கிற ப்ரெஷர்ல வந்து சில டைம் அவர் சொல்றது கேட்க முடியாது. வெளியே வந்து அந்த 5 minutes பிரேக் இருக்கும், பரவாயில்ல காமாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றதுதான் மோஸ்டா கேட்டு இது பண்ணுவோம்.
4: சிறப்பு. இப்ப இந்த ப்ரெஷர் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க விளையாட்டுல, அதுவும் இந்த குழு விளையாட்டுல அந்த ப்ரெஷர் அப்படின்றது நம்மளுக்கு அறியாமலேயே சில சூழ்நிலைகள் நமக்கு வந்துடும். அதாவது விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுங்கிறது வேற, ஆடுகளத்துல இருந்துகிட்டு நம்மளை ரிலாக்ஸ் பண்றதுங்கிறது வேற. இந்த மாதிரியான சூழ்நிலையில என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறதுக்காக நீங்க கடைபிடிக்கிறீங்க?
5: இப்ப ஒரு போய் அஃபென்சிங்ல வந்து நாங்க பேஸ்கெட் மிஸ் பண்ணிட்டோம், வாங்க டிஃபென்ஸ்ல பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரதும் சரி, வாங்க போட்டுட்டு தான் நம்ம வெளியே வரோம்னு சொல்லி உள்ள அடுத்த ஹாஃப் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போறதா இருந்தாலுமே, சோ நாங்க டீமா எங்களுக்குள்ளே நிறைய சப்போர்ட் பண்ணிப்போம். விட்டாலும் பிடிச்சாலும் டீம் டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு
4: அதை விட்டு கொடுக்க முடியாது. மேட்ச விட்டாலும் சரி டீமை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற சிறப்பு. ஆனா குறிப்பா பேஸ்கெட் பால்ல என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும்?
5: மெயினா நம்ம வந்து ஃபவுல் அதிகமா பண்ணாம இருக்கணும். டிஃபென்ஸ் பண்ணும்போதும் அஃபென்ஸ் பண்ணும்போதும் ஃபவுல் பண்ணாம இருக்கணும். ஒருத்தர் இண்டிவிஜுவலா 5 fouls பண்ணா அவங்க வெளியே வந்துருவாங்க. அதே மாதிரி டீம் ஃபவுலும் இருக்கு. இப்போ டீம் ஃபவுல் வந்து ஆயிருச்சுன்னா ஆப்போசிட் டீம் வந்து லைட்டா நாங்க போய் தொட்டாலும் விசில் அடிச்சாலும் அவங்களுக்கு ஃப்ரீ த்ரோ கிடைச்சிரும். ஃப்ரீ த்ரோனா ஃப்ரீ லைன்ல இருந்து ஒரு ஷூட், அது கிடைச்சா 1 point. சோ அவங்களுக்கு அது ப்ராஃபிட்டா இருக்கும். சோ நம்ம வந்து மெயினா அந்த ஃபவுல் பண்ணாம ஆடுறதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் நாங்க.
4: சரி, நீங்க இப்போ பள்ளியோட அணியில இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, இது இல்லாம வெளியில எல்லாம் போய் நீங்க விளையாடுறீங்களா?
5: விளையாண்டுருக்கோம், செலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும், ஸ்டேட் செலெக்ஷன், திருச்சி ஸ்டேட் செலெக்ஷன் எல்லாம் செலக்ட் ஆகி விளையாண்டுருக்கோம்.
4: எத்தனை மேட்ச் அந்த மாதிரி விளையாடி இருக்கீங்க?
5: இது ஒரு மேட்ச்

0: ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டுருக்கேன் இது வரைக்கும்.
1: ரெஃபரிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு முறையீடு செய்யணும் அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க? யார் மூலமா உங்க அணிக்கு அதை வந்து முன்னெடுப்பாங்க?
0: முதல்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்றதே நானா தான் இருப்பேன். நான் வந்து ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட்னே சொல்லலாம். அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போய் நீங்க பண்றதுலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவேன். அதே மாதிரி நாம போய் இப்ப அபிஷியல்ஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் சொல்ல முடியாது. அதை வந்து கோச் கிட்ட சொல்லி, கோச் சொல்ல சொன்னாதான் நாங்க போய் அபிஷியல்கிட்ட சொல்லணும். அவங்க வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த மேட்சே ரூயின் ஆயிரும். ஸோ அதனால கோச் கிட்ட போய் சொல்லுவோம். கோச் வந்து ஏன்ட்ட ஏன் சொல்றீங்க, அபிஷியல்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அபிஷியல்கிட்ட போய் சொல்லுவோம்.
1: சரி, சிறப்பு. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், உங்களுடைய பணிகள் எல்லாமே சிறப்பு அமையறதுக்கு எங்களுடைய வானொலி நிலையத்தின் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்துக்கிறோம்.
0: தேங்க்யூ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது கூடைப்பந்து வீராங்கனை எம் நட்சத்திரா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டர ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வரவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டர சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.
2: அடுத்ததா 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகத்துல பங்கேற்கிறாங்க அரியலூர் உடையார்பாளையம் எம் அருள் ராகுல் அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திகள்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சித்ரபால சுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.

ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத் தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரகலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை

0: தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமையன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3,639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ் குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000-க்கும் மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு

0: பொறுப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவ திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மணி 7:25 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: உழவர் உலகம்
2: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
3: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒருங்கிணைந்த பண்ணையம் நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

0: சிலரோட ஆசை நினைச்சோனையே நிறைவேறிடும். சில கனவுகள் சில ஆண்டுகள் உருண்டோடி நிறைவேறும். ஒன்னு ரெண்டு நிறைவேறாம கூட போகலாம். ஆனா உழைப்பால நிறைவேறாத ஆசைகள்னு ஒண்ணுமே இல்ல. ஒவ்வொருவருக்கும் தன்னோட கனவு மெய்ப்பட ஒரு நாள் வருங்க. அந்த வகையில அந்த நாளுக்காக நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் வெற்றி பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் இளம் உழவர் அரியலூர் உடையார் பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வந்த சாரே அன்னத்தை வாரி தந்தானே.
2: வணக்கம் அருண்.
3: வணக்கம் ஐயா.
2: ரொம்ப இளைஞரா இருக்கீங்க, என்ன வயதுங்க உங்களுக்கு?
3: எனக்கு 33 வயது ஆகுது ஐயா.
2: என்ன படிச்சிருக்கீங்க அருண்?
3: நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன்.
2: ஓ, எந்த ஆண்டு முடிச்சீங்க?
3: நான் 2013 முடிச்சேன்.
2: முடிச்ச பிறகு
3: 2013-2017 சார்.
2: சென்னையில்.
3: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதியிருக்கேன். அது ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணேன். அது இப்போ இன்டர்வியூ எல்லாம் நின்றுட்டு இருக்குங்க சார்.
2: ஓஹோ.
3: அந்த சூழ்நிலைகள் இருக்கும்போது ஒரு நாள் வந்து நானும் எங்கள் அண்ணனும் வந்து வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு போர்வெல் வண்டியை பார்த்தேன். 2006-2009 சொல்லி ஒரு தமிழ் ஐயா பேர் போட்டிருந்தது. உடனே அந்த போர் வண்டியை பார்த்தேன். என்ன கேட்டேன், என்ன எங்கள் ஐயா பேர் போட்டிருக்கு, ஒருவேளை அவர் வண்டியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் யதார்த்தமாக போய் கேட்டேன். ஐயா என்ன ஐயா போர் வண்டி போட்டு உங்கள் பேர் போட்டிருக்கு உங்கள் வண்டிகளான்னு. ஆமாண்டா, என் வண்டி தாண்டா அப்படின்னாரு. ஐயா வண்டியை பார்த்ததே எனக்கு போர் போட்ட போல ஆயிடுச்சுங்க. என்ன சொன்ன முதல் வார்த்தை அது, ஐயா என்ன வண்டியை பார்த்துமே போர் போட்ட போல ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து நிதி நெருக்கடி ரொம்ப சூழ்நிலையிலேருந்து போர் போடுற வசதிகள் இல்லை அப்படிங்கிற

0: சூழ்நிலையில் இருக்கும்போது யதார்த்தமா கேட்கும்போது ஐயா போர் போட்ட போல ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அவர் என்ன பண்றாரு, ஒரு பக்கத்து ஊருக்கு போக வேண்டிய வண்டி அவங்க சின்ன பையனை கூப்பிட்டு ராகுல்கிட்ட வந்து காசும் கேட்கக்கூடாது எதுவும் கேட்கக்கூடாது, ஏன் போரு சொந்த போர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வண்டி அனுப்பிட்டாரு.
1: ஆனா அப்ப விவசாயம் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு
0: இருந்தது? அது சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாங்க. இது நாங்க விவசாயம்னா நான் மட்டும் இப்ப ஸ்டார்ட் பண்ணல, ஆல்ரெடி அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அவரு முந்திரி பனை பழமரம் இதெல்லாம் போட்டு வச்சு பராமரிச்சு போதிய தண்ணி வசதி இல்லாத மாதிரிதான் நாங்க சிரமப்பட்டோம். ரொம்ப எங்க அப்பா புரிஞ்சு எடுத்துட்டாரு எங்கெல்லாம் சைக்கிள்ல தண்ணி அடிச்சுட்டு போய் ஊத்துவோம் கண்ணுக்கு ரொம்ப தூரத்துல அங்கிருந்து கொண்டு
1: போய். பரப்பளவு நிலங்க
0: இப்ப ஒரு 6 ஏக்கர் இருக்கும் சார்.
1: 6 ஏக்கர்ல என்னென்னலாம் வச்சிருக்கீங்க?
0: மா, பலா, தென்னை, சந்தனம், வேங்கை, ரோஸ்வுட், சில்வர்வுட், அனைத்து மாணவ ஜாதி
1: நிறைய மரப்பயிர்கள்.
0: மரப்பயிர்கள் அது பிளான்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி எப்படி சொல்றதுன்னா சுத்தி கரையோரம் ஃபுல்லா தென்னை மரம் வச்சாச்சு. தென்னை மரத்துக்கு கேப்ல கேப்ல சந்தன மரங்கள் ஒரு சில பண வகை மரம் வச்சுட்டோம். இன்டர் கிராப்ல ஒரு 1 ஏக்கரை செக்ரிகேட் பண்ணிட்டு அந்த 1 ஏக்கருக்குள்ள வந்து வெறும் மாமரங்கள் கொய்யா மரம் மட்டும் வச்சிருக்கோம். ஒரு லைன் டவர் கிராஸ் ஆகுறதுனால அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கணும், அதுக்கு நேரம் வந்து வெறும் எலுமிச்ச மரம் மட்டும் வச்சிருக்கோம்.
1: ரொம்ப உயரமா வளரா
0: வளராகக்கூடாது, வளர்ந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஃபுல்லா எலுமிச்சம்பளம் போட்டிருக்கோம். அதை விட்டு இன்னும் ஒரு 1 ஏக்கர் பாத்தீங்கன்னா வேங்கை, செம்மரம், அப்புறம் வந்து மகாக்கனி, இது போல பல வகையான மர வகைகள் போட்டு வச்சு ஒரு பக்கம் பிளான் போயிட்டு இருக்கு. இந்த கிராப்ல வந்து இன்டர் கிராப்டா வந்து சப்போர்ட்டா நம்ம பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன மரம் பாக்கணும்னு நினைக்கிறத அது பாக்கலாம்.
1: எல்லா மரம்,
0: எல்லா மரம் வகைகளும் பட்டை இருக்கு, கிராம்பு இருக்கு, மிளகு இருக்கு,
1: பழமரங்கள், பனைமரங்கள் எல்லாமே இருக்கு.
0: எல்லாமே இருக்கு. மாமரத்துல பாத்தீங்கன்னா எல்லா வகையான மரங்களும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மல்கோவா, மாம்பசந்து, ருமானி, ஒட்டுமாங்கன்னு சொல்ல பெங்களூரா, மல்லிகா, இது போல அனைத்து வகையான மரங்கள் இருக்கு. பட்டை, கிராம்பு, அந்த இது வகைகளும் வச்சிருக்கோம். இதுல வந்து முந்திரி மரமும் ஒரு 4-5 மரம் பழைய அப்பாவதுக்காக, அப்பா முந்திரி இருக்குன்னு அது ஒரு 4 மரம் முந்திரி மரம்.
1: 6 ஏக்கர் வந்து அப்பா காலத்துல இருந்து இருக்கிற நிலம்.
0: ஆமா, அப்பா வாங்கின மரம், வாங்கின நிலம்.
1: இப்ப என்னன்னாங்க, கோடாலி கருப்பூர்ல இருந்து சேலத்துக்கு போய் பிஇ மெக்கானிக்கல் படிக்கிறீங்க. படிச்சு முடிச்சவொடனே 2013 ஒரு வேலைக்கு போறீங்க. 2017 வரைக்கும் வேலை பாக்குறீங்க. வேலை பார்க்கும் போதே உங்க ஆசிரியரோட போர்வெல் இயந்திரத்தை பாத்தீங்களா, இல்ல வேலை பார்த்து முடிச்ச பிறகு நம்ம விவசாயத்துக்கு வரணும்னு நினைக்கும் போது போர்வெல் போட்டீங்களா, எப்படிங்க?
0: எப்படி சொல்றேன், நான் 2013 ஜாயின் பண்ணும் போதே என் மைண்ட்ல ஒரு தாட் இருந்தது. எப்படின்னா டிராக்டர் ஒன்று வாங்கணும், ஏன்னா இடம் இருக்கு, இடத்த வந்து நம்ம எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணும், ஏன்னா பேரலா அடுத்தடுத்த ஒர்க் நம்ம என்ன பண்ணுங்கிற தாட் வந்து அப்பையில இருந்து இருந்தது.
1: வேலைக்கு போனாலும் சனி ஞாயிறு ஊருக்கு வந்தா இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பாப்பீங்க?
0: பாப்போம், நானும் பாப்போம். இப்ப அண்ணன் கூட, அண்ணன் ஒர்க் பண்றாங்க. அண்ணன் வந்தாங்கன்னாவே அவங்க பெரிய ஜாப்ல இருக்கலாம் எதிர்பார்க்க மாட்டேன். அவங்க சேர்த்து என்ன ஒர்க்கோ அவங்க இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
1: ஆனா போர் போட்டது எப்ப?
0: 2018 தான் சார் போறோம்.
1: 18 அப்ப முடிச்சிட்டு வந்துடுறீங்க?
0: முடிச்சிட்டு வந்துடும்.
1: ஏன் வந்தீங்க?
0: நம்ம எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்,
1: போட்டித் தேர்வுகள்.
0: அண்ணன் எல்லாருமே எக்ஸாம்ஸ் எழுதிதான் பாஸ் பண்ணாங்க, எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்காங்க. நம்மளும் பண்ணலாம், அவங்களோட ஊக்கத்தினால்தான் நம்மளும் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கறதுனால எக்ஸாம் எழுதலாம்னு வந்தோம். பிளஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அப்ளை பண்ணி அதையும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்தோம். சில சில காரணங்களால வந்து எல்லாமே தள்ளி போனதுனால, அது தள்ளி போனதுனால நம்ம கனவுகள் தள்ளி போக கூடாதுங்கிறதுக்காக விவசாயத்துல வந்து இறங்கிட்டேன். நான் முழு மூச்சோட இறங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு குறிக்கோளோட தான் வந்து இறங்குறேன். எப்படின்னா ஒரு டிராக்டர் ஓட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. டிராக்டர்னு ஓட்டினா நம்ம புதுசா டிராக்டர் வாங்கி தான்
1: ஓட்டணும். புது டிராக்டர்
0: 2018 டிராக்டர் வாங்கணும். டிராக்டர் வாங்கினோம், அடுத்த 1 மந்த் தான் போர் இருக்கிறோம் நாங்க.
1: ஆழத்துல தண்ணி கிடைச்சதுங்க
0: எனக்கு வந்து 120 அடியில தண்ணி கிடைக்குதுங்க சார். நம்ம வந்து 450 அடி போர் போட்டிருக்கோம். இப்ப மோட்டர் நிக்கிது பாத்தீங்கன்னா 250 அடியில நிக்கிது போட்டு.
1: உங்க ஊர் வந்து கோடாலி கருப்பூர் பக்கத்துல
0: ஆய்ப்பாளையம். நம்ம கிரீடு கேவிக்கே இருக்குங்களா, கேவிக்கே மூலியமா நிறைய உதவிகள் எனக்கு செய்யப்பட்டுள்ள.
1: உதவிகள் கிடைச்சது,
0: கோழி வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், ஆடு வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், மாடு வளர்க்கறதுக்கான பயிற்சிகள், மரக்கன்றுகள் வகை நடுவது இருக்கு, அனைத்து விதமான பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. ஒரு பயிற்சி விட தவறாம போய் கலந்துக்குவேன். என்ன காரணம்னா நம்ம ஒண்ணுதான் செய்ய போறோம் கிடையாது, நாளை கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும், எப்ப வேணா எது வேணா செய்யலாம்.
1: முக்கியமா என்னன்னா ஒரு நல்ல ஒரு முழுமையான விவசாயி ஆவதற்கு முக்கிய காரணம் அப்படின்றது அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட தொடர்புல இருக்கணும்.
0: கண்டிப்பா
1: அவங்க நிறைய உதவி செய்வாங்க. இப்ப அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரீடு கேவிகே
0: இருக்கு.
1: கேவிகே நடத்தக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் நீங்க கலந்துக்கலாம். இப்ப நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போதுங்க அருண் ராகுல், நிறைய மரப்பயிர்கள் பத்தி சொன்னீங்க. இப்ப பயிற்சி எடுத்துக்கிட்டது பாத்தீங்கன்னா கோழி, ஆடு, மாடு, இதை பத்தி எல்லாம் சொல்றீங்க. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் பத்தி தான் நம்ம பேச போறோம்னு சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க வந்து சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய பழ மரங்கள் பத்தியும் நீண்ட கால பண மரங்கள் பத்தியும் தான் நிறைய சொன்னீங்க. ஆனா இடையிடையே வந்து அங்கங்க வந்து இன்டர் கிராப்பிங் மாதிரி இந்த 6 ஏக்கரை பிரிச்சிருப்பீங்க. இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே இடத்துல 6 ஏக்கர்.
0: 6 ஏக்கருங்க சார். இதுல பாத்தீங்கன்னா 2 ஏக்கரும் மல்பரி பட்டிருக்கேன். மல்பரி போட்டு பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாடு அரசு மூலயமா ஒசூர்ல போய் 2 வீக்ஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து நான் பட்டுப்பூச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் ஆகுதுங்க சார். இது வந்து எப்படின்னா அப்பப்போ மணி தேவைகளுக்கான ஒரு முன்னோட்டத்துக்கு பட்டுப்பூச்சி வளர்ப்புங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு.
1: இது வந்து ஒரு 2 ஏக்கர்ல மல்பரி?
0: ஆ, 2 ஏக்கர் மல்பரிங்க சார். 2 ஏக்கர் மல்பரி, 1 ஏக்கர் சவுக்கு.
1: இப்போ 1.5 மாதத்துக்கு முன்னாடி தான் அது தொடங்கினேன்.
0: ஆமாங்க சார்.
1: அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 2 ஏக்கர்ல என்ன இருந்துச்சுங்க?
0: கடலை, கம்பு, சோளம், இது போல மாற்றுப்பயிர்கள் பண்ணி பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான்.

0: பகுதியில நல்லா
1: அது நல்லா வரும். நமக்கு வந்து முஞ்சை நிலமா இருக்கறனால நெல்லு போட முடியாது. பட் நெல்லும் அப்பப்ப போடுவோம் நான், தண்ணி கொஞ்சம் அதிகமா செயல்படுறதுனால தீசனுக்கு ஏற்ற போல நெல்லு போட்டுக்குவோம்.
0: இந்த 2 ஏக்கர்ல இதெல்லாமே நடக்கும்.
1: ஆமா,
0: பயிர் சுழற்சியும் உங்களுக்கு கிடைக்கும்
1: கண்டிப்பா. கடலை, கம்பு, சோளம் எல்லாம் போட்டுக்குவோம் நான். இப்ப பாத்தீங்கன்னா இன்டர் கிராப் மூலியமா சவுக்க போட்டிருந்தாலும் அதுல ஊடு பயிரா வந்து கடலை போட்டு, ஏன்னா சவுக்க வளர்த்து முன்னாடி கடலை போட்டு எடுத்துலாம். ஒரு 96 நாள்
0: சவுக்கு எவ்வளவு பரப்பளவுல இருக்குங்க?
1: 1 ஏக்கருங்க சார்.
0: 1 ஏக்கர் சவுக்கு, அதுக்கு ஊடு பயிர் வந்து கடலை.
1: கடல் அது வித்தின் 6 மந்த்ஸ் குள்ள போட்டாச்சு. 90 டேஸ் to 100 டேஸ் தான். இந்த கண்ணு வந்து இவ்வளவு ஹைட் வரதுக்கு அந்த டேஸ் ஆகும். மேக்ஸிமம் அதுக்குள்ளே முடிச்சிடலாங்கிட்டு
0: ஒரு 3-4 ஆண்டுகள் இருக்குமா சவுக்கு வெட்டுறதுக்கு?
1: வெட்டுறதுக்கு 2.5 இயர்ஸ் சார்.
0: 2.5 இயர்ஸ்.
1: இப்போ வந்து ஸ்பீடு 5 அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் நாட்டு பண்ணையில தான் வாங்கி நட்டுருக்கேன். அது 2.5 இயர்ஸ்ல வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு வளர்ச்சிருக்குன்னு சொல்றாங்க. நம்ம 2.5 இயர்ஸ் வந்தாலும் 3 இயர்ஸ் வந்தாலும் ஓரளவு வந்தா
0: அதுக்குள்ளார ஒரு 100 நாளுக்குள்ளார ஒரு கடலை போட்டு எடுத்துட்டீங்க.
1: எடுத்தாச்சு.
0: அதுக்கப்புறம் வேற ஏதாவது சவுக்குல பண்றதுக்கு
1: வாய்ப்பு இல்லைங்க சார். ஏன்னா அதுக்கு ஃபுல்லா காத்தோட்டம் கிடைக்காது, அது வாய்ப்பு கிடையாது. அதனால 1 ஏக்கர் அதை ஃப்ரீயா விட்டாச்சு. மா பலா இது ஒரு பக்கம், 1 ஏக்கர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேங்காய் செம்மரம் போட்டிருக்கோம். அந்த இதுக்கு வந்து ஊடு பயிரா வந்து மல்பரியும் விட்டாச்சு. அது இல்லாம 2 ஏக்கர்ல அது இல்லாம மீன் குட்டையும் வச்சிருக்கேன். மீன் குட்டை ஒரு 1/2 ஏக்கர் மீன் குட்டை
0: வெட்டிருக்கேன்.
1: 1/2 ஏக்கர்ல மீன் குட்டை வெட்டிருக்கேன்.
0: மீன் குட்டையை சுத்தி தென்னை மரம் எல்லாம் வச்சிருக்கீங்களா?
1: பனைமரம் இருக்குங்க சார். தென்னை மரம் இருக்கு.
0: பனை மரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்க?
1: இல்ல, எங்க அப்பாவோட ஆசையே பனைமரம். எங்க கிட்ட 3-4 ஏக்கர் ஃபுல்லா பனைமரம் தான் போட்டுருந்தாரு அப்பா. அப்பா வந்து பனைமரம் பெரிய அப்பாவுங்க தாத்தா சொல்லலாம். ஏன்னா திண்டுக்கல்ல இருந்து பனங்கொட்டையை பொறுக்கிட்டு வந்து வச்சு தான் இப்ப நட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வந்து ஒரு 500 பனைமரம் இருக்கு.
0: இந்த 6 ஏக்கருக்குள்ள
1: தனியா கொஞ்சம் இருக்கு. 500 பனைமரம் மட்டும் தனியா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா பனைமரம் ஒரு பனைமரத்தை தொடக்கூடாதுன்ட்டாரு. அது வந்து பிற்காலத்துக்கு பனைமரம் பயன்படுத்த இல்லையோ பாடத்தில் திட்டத்துக்காக தேவைப்படுங்கிறதுக்காக பனைமரத்தை எடுக்க விடாங்க.
0: அது ஏதாவது பயன் இருக்குங்களா?
1: பயன் நிறைய இருக்குங்க சார்.
0: இல்ல, நீர் சேகரிப்புக்கெல்லாம் ரொம்ப உதவுதுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம். ஆனா உடனடி பயன் அப்படின்றது என்ன? நொங்கு எடுக்கலாம். அப்புறம்
1: இந்த கல் இறக்குனாங்கன்னா கல்லு இறக்கணும். இல்ல அப்படின்னா பனங்கற்கண்டு அதெல்லாம் பண்ணலாம். ஆனா பனங்கற்கண்டு பண்றதுக்கான போதிய வசதிகளோ ட்ரெயினோ நமக்கு கிடையாது. அதுக்கான ஆட்கள் கிடையாது நமக்கு. ஏன்னா இங்க உள்ள விவசாயம் வேற.
0: இப்போதைக்கு நொங்குதான்,
1: நொங்கு மட்டும்தான். நொங்கு மட்டைகள் வந்து யூஸ் ஆகும். முன்னாடி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து பெரிய அளவு பயன்பட்டுது. ஏன்னா மக்களுக்கு வந்து வீடு இல்லங்கும் போது நிறைய பேர் மட்டைக்கு வேணும், அதுக்கு வேணும், இதுக்கு வேணும். நொங்கும் பயன்பட்டுது, மட்டைகளும் பயன்பட்டுது. விறகுல நேரத்தில் அதையும் வெட்டி எடுத்துட்டு போனாங்க நிறைய மக்கள். அது அப்போ பயன்பட்டுது. இப்போ வந்து தேவைகள் கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியா போனதுனால
0: வச்சிருக்கோம். 500 இருக்கு,
1: கண்டிப்பா
0: இருந்தாலும்
1: பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு.
0: இப்ப மல்பரிக்கு வருவாங்க திருப்பி. பட்டுப்புழு வளர்ப்புல எப்படி ஆர்வம் வந்தது? எப்படி போய் அதுக்கு பயிற்சி எடுத்தீங்க?
1: பட்டுப்பூச்சி வளர்ப்பு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து சொன்னார். இப்ப நான் தமிழ் ஐயா சொன்னாங்களே, ஐயாவோட பையன் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. நான் எதார்த்தமா அவர் பார்க்கும்போது இப்போ மல்பரி வந்து கவர்மெண்ட் நல்ல ஸ்கீம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா மிக சிறந்த ஒரு துறை சார்.
0: நல்லா வருதுங்களா?
1: நல்லா வருது, சூப்பரா வருது. அவங்களோட ஊக்குவிப்பு, அவங்களோட உறுதுணை எல்லாமே.
0: தமிழ்நாடு பட்டு வளர்ச்சித்துறை,
1: பட்டு வளர்ச்சித்துறை அவங்களோட பங்களிப்பு மிக மிக அறிது. ஏன்னா எல்லா விதத்துலயும் சாரு இங்க திருச்சியில இருந்தா வர்றாரு சாரு, அவரு பெரம்பலூர்ல இருந்து வர்றாரு, மணிகண்டன்டா இன்ஸ்பெக்டர். அவங்க கீழே சாரு ரகுநாத் சாரு, ஜோதி அப்படிங்கிறவங்க ரெண்டு இருக்காங்க.
0: எல்லா ஆலோசனைகளும் உங்களுக்கு கொடுக்குறாங்க.
1: எல்லா A to Z சார். நம்ம என்ன நினைக்கிறோமோ முன்னாடி சொல்லிடுவாங்க.
0: மல்பரி இப்ப வந்து ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கேன்றீங்க, அது எப்படிங்க? அந்த கன்று எதுவும் கொடுக்குறாங்களா? அது இடைவெளி வச்சு எப்படி நடுறீங்க? அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் நிலத்தை எப்படி
1: தேவையில்ல.
0: எங்க இருந்து வந்ததுங்க அது?
1: நமக்கு திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்துல இருந்து நமக்கு பிளான்.
0: அவங்களே எல்லாம் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறாங்க?
1: ஆமா, அவங்க பிளான்ட்டு அவங்களே கொடுத்தாங்க. அவங்க மூலமா ஒரு
0: நிலத்தை தயாரிக்கிறது எப்படிங்க?
1: நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எரு அடிக்கணும் சார். 1 ஏக்கர் ஒரு 3 வண்டி 4 வண்டி எரு அடிச்சு நல்லா ஏறு ஓட்டிட்டு அறப்பு வந்து 2 to 4 என்ற இடைவெளியில் நடணும். இந்த கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு பாத்தீங்கன்னா 4 அடி கேப்போம். இந்த பக்கத்து கண்ணு 2 to 4 2 to 4 இடைவெளியில நடணும். நட்டுனா ஒரு 72 நாள் நல்லா வரும். நல்லா வரும், சூப்பரா
0: வரும்.
1: வரும், அதை கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி.
0: அதுக்குள்ள இந்த பட்டுப்பூச்சி அது எங்க கொண்டு வந்தீங்க? அது எங்க
1: அதுக்கு இப்ப அது அவங்க மூலியமா கிடைக்குது நமக்கு. இது ஒரு பட்டுப்பூச்சி வந்து 2 ஏக்கர் மல்பரி வளர்ந்துட்டு இருக்க ஸ்டேஜ்லயே வந்து நம்ம ஷெட்டு போடணும். ஷெட்டு போட்டு பாத்தீங்கன்னா
0: ஷெட் எவ்வளவு
1: ஷெட் வந்து நீளம் வந்து 60 அடி சார். 60 அடி நீளம், 20 அடி அகலம். இதுல வந்து ரேக்கு 12 அடி ஹைட்டு. 60 அடி நீளம், 20 அடி அகலம், 12 அடி
0: உயரம்.
1: இதுல வந்து ரேக் பாத்தீங்கன்னா 2 to 2 5 ரேக்கு, 5 அடி அகலத்துல 2 to 2 கேப்ல 2 ரேக் பண்ணிட்டு கீழே வந்து நம்ம கட்டில் இருக்குங்களா, கட்டில் அமைப்பு போல நம்ம பெட்டு போட்டுருணும்.
0: சரி,
1: பெட்டு போட்டுட்டு அதுக்கான மேட்டு அதுக்கான உபகரணங்கள்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு போட்டு நம்ம மல்பரி வந்து ஜாக்கியா வரும். ஜாக்கின்னா சின்ன சின்ன புழுக்களா வரும். ஒரு முட்டை தொகுதியில வந்து 100-150 இருக்கும். அது போல நம்ம வந்து வளர்க்கலாம் சின்ன சின்ன கண்ணு. அது வந்து
0: எவ்வளவு விலைங்க?
1: 100 இது வந்து 4500 ரூபா. அந்த இது வந்து நம்ம ரேட் வந்து
0: சேதாரம் இருக்குமா? இல்ல
1: மேக்ஸிமம் இருக்காது. எப்படி எதுக்கு சேதாரம் இருக்காதுன்னு சொல்றேன்னா நம்ம ஒரு 100 முட்டை

0: கொடுன்னு சொல்றோம். ஆஹ், 100 முட்டை 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க. அது முட்டை கொஞ்சம் அதிகமாக வந்துடும், சொத்தட்டை கொஞ்சம் அதிகமாக வரும்போது நமக்கு 100 தானா எண்ணி கொடுக்கறது கிடையாதுங்களா, அது
1: குறைச்சி கொடுக்காத இருக்கணும்.
0: கொடுக்கும்போது நம்மளோட எண்ணிக்கையும் அளவும் குறையாதனால ஓரளவு எஃபிஷியண்டா வரும்.
1: வந்து அந்த பட்டுப்பூச்சி கொண்டு வந்து வைக்கிறீங்க, வச்ச உடனே அது இலைய போட ஆரம்பிச்சிடும்.
0: ஆமாங்க சார்.
1: மல்பெரி செடி 72வது நாள் நல்லா இலை இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: இப்ப அது 72வது நாள் வரதுக்கு முன்னாடி இதை எத்தனை நாள் கொண்டு வந்து வைப்பீங்க இந்த பட்டுப்பூச்சிய?
0: இப்ப நம்ம ஷெட் போட்டுட்டோம்னு வச்சுங்க சார், இப்போ ஆண்டு கரெக்டா இருக்குன்னா நம்ம எப்போனா கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே போல ஹைஜீனிக்கா இருக்கணும், ரொம்ப ரொம்ப சுத்தபத்தம்னா அவ்வளவு ஹைஜீனிக்கா இருந்தா மட்டும்தான் நம்ம
1: என்ன பண்ணணும், அதுக்கு
0: ஒரு ஆள் மட்டும் தான் கண்ட்ரோலா இருக்கணும். ஒரு ஆள் தான் உள்ள போயிட்டு வரணும், ஒரு ஆள் தான் தீனி வைக்கணும், சுத்த மொத்தமா இருக்கணும், எல்லாமே நீட்டா இருக்கணும்.
1: வெளிச்சம் இருட்டு அதெல்லாம்
0: வெளிச்சம் இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும். காற்றோட்டங்கிறது மண் சலிக்கிற சல்லடை இருக்குல்ல, அது மாதிரி ஜன்னல் எல்லாம் அடைச்சிருக்கணும். ஏன்னா பூச்சி பட்டு வேற எதுவுமே உள்ள போக கூடாது, ஏன்னா இதெல்லாம் புழு தான் சாப்பிட்டுரும். அதனால வந்து பள்ளியோ மற்ற
1: எறும்பு
0: எறும்பு சுத்தமா போக கூடாது, அதுக்கு சுத்தி எறும்பு மருந்து தண்ணி எல்லாமே ஓரளவு.
1: ஒட்டகை அமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுங்க?
0: ஒரு 5-6 lakhs ஆகும் சார்.
1: மானியம்
0: உண்டுதுங்க சார்.
1: எவ்வளவு மானியம் கிடைக்கும்?
0: மானியம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் ஸ்கீம், 2 ஏக்கர் ஸ்கீம் இருக்கு சார். 1 ஏக்கர் ஸ்கீமுக்கு வந்து 2,35,000 சார். 2 ஏக்கர் ஸ்கீமுக்கு வந்து 3,35,000 கொடுக்கறாங்க.
1: இப்ப 1 ஏக்கருக்கு பண்ணணும்னா எவ்வளவு செலவாகுங்க? 4 லட்சம் ஆகுமா?
0: கண்டிப்பா ஆகும் சார். நம்ம 4 லட்சத்திலயும் பண்ணலாம், 3 லட்சத்திலயும் பண்ணலாம், 5 லட்சத்திலயும்.
1: ராகுல் எவ்வளவு பண்ணாரு?
0: நான் வந்து 6 லட்சம் ஆயிருச்சு சார்.
1: 6 லட்சம், 6 லட்சத்துல ஒரு 2,30,000 உங்களுக்கு வந்து
0: 3,37,000.
1: அப்ப 2 ஏக்கர் உள்ள
0: 2 ஏக்கர் ஸ்கீம்.
1: பூச்சியை வாங்கி கொண்டு விட்ட உடனே அந்த பூச்சி ஒரு 100 வந்து 2,500-3,000 ரூபாய் செலவாகுன்றீங்க. பட்டு வளர்ப்பு துறையிலிருந்து அந்த ஆலோசனை உங்களுக்கு கொடுத்துறாங்க, பூச்சியும் கொடுக்குறாங்க.
0: ஆமாங்க சார்.
1: நீங்க வாங்கிட்டு வந்து விடுறீங்க, அதுக்கு ஏதாவது மானியம் உண்டா?
0: அதுக்கு மானியம் கிடைக்கும் சார். அது வந்து நம்மளோட ஊக்குவிக்கிறதுக்கு தான், அது கொடுக்குற 3 லட்சம் நமக்கு அதோட அதிகமா தானே ஆகுது
1: செலவாகும்.
0: அவங்க வந்து வெறும் தான் நடக்காத தம்பி, உன்னால எடுத்தோட செலவு பண்ண முடியாது, நான் கொடுக்குறோம் நீங்க பண்ணு. அதுக்கப்புறம் அதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க அந்த கொட்டையை வந்து ஹைஜீனிக் டைல்ஸ் போட்டு ஹைஜீனிக்கே எவ்வளவு 10 கோடி செலவு பண்ணாலும் நம்ம செலவு தான். அந்த கொடுக்குற 3.5 லட்சத்துல செலவு
1: இந்த பயிற்சியில எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறாங்க.
0: பயிற்சியில
1: கொட்டையை எப்படி அமைக்கிறது
0: எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க.
1: மல்பெரி வளர்க்கும் போது என்ன மாதிரி
0: இல்ல, மிக மிக சிறந்த பயிற்சி சார்.
1: நீங்க எவ்வளவு 100 பூச்சி தான் கொண்டு வச்சிருந்தீங்களா?
0: ஆமா, ஏன்னா நமக்கு ஏத்தவெல்லாம் நம்ம வைக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 50 தான் வச்சேன் நானு, ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரைனிங் வைக்கல, ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும்.
1: சரி சரி.
0: அதனால வந்து
1: எடுத்தோட அகலக்கால் வைக்க வேணாம்,
0: ஒரு 50 வாங்கணும்.
1: வாங்கி கொண்டு வச்சு இலையை கொண்டு போடும், அது பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிக்கும்.
0: ஆமா சார். அதோட வாழ்நாளே பாத்தீங்கன்னா 24 டேஸ் தான் சார், 26 நாள் மொத்தம் முடிஞ்சிடும். வித்தின் 25 டேஸ்ல வந்து நம்ம அமௌண்ட் மணி கையில வந்துடும். மொத்தம் வந்து 23 நாள் வளர்க்கணும் சார். 23 நாள்ல 5 நாள்ல இருந்து 6 நாள் வந்து ஜாக்கி சென்டர்ல வளர்த்து ஊத்துருவாங்க. நம்ம அங்கிருந்து வைக்கிறோம், அது 6 நாள் முடிச்சு 23ல வந்து 6 போயிடுச்சுங்களா, 17 நாள் வருதுங்களா, 17 நாள் வந்து முதல் நாள் வந்துடும். வந்ததும் ஒரு நுனியை மட்டும் கட் பண்ணி போறோம், தேனி போடுறோம். அதுல 1-2 நாள் திங்கும். 3வது நாள் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சு, தலை தூக்கம் தோல் உரிக்கும். புழு வந்து எடையோட 200 மடங்கு சாப்பிடும். ஸோ தட் என்னன்னா டக்கு டக்கு டக்குன்னு பெருசாயிடும். 5 நாள் அங்கே போயிடுச்சுங்களா, 2 நாள் அங்கே வந்துச்சுன்னா 1 நாள் தீனி திங்காது, அந்த தோல் உரிக்கிற பருவமாங்க. அப்போ 1 நாள் போயிடும். 5, 5, 2, 7, 8 நாள் போயிடுச்சுங்களா, 23 நாள்ல அடுத்து ஒரு 3 நாள் தான் வேலை செய்யும். அப்போ வந்து கட் பண்ணி கொஞ்சம் தூங்கி போகணும். அந்த லாஸ்ட் ஒரு 5-6 டேஸ் இருக்குமா, அப்போ ஹெவியாக சாப்பிடும், அப்போ கொள்ளையே சாப்பிட்றோம். ஏன்னா இப்போ கண்ணுக்கு தெரியாத புழுவாக வந்தது ஒரு வித்தின் 13-14 நாள் இவ்வளோ பெருசு வந்துடும்.
1: நீங்க கை காட்டுறது ஒரு 2 இன்ச்சு
0: அதோட பெருசு, இவ்வளோ பெருசு வந்துடும்,
1: 3 இன்ச்
0: வந்துடும்.
1: அப்போ அதுக்கு மேலே பயங்கரமா சாப்பிடும்.
0: ஆமா சாப்பிடும்.
1: ஏழை அதுக்கேற்ற மாதிரி இருக்குமா?
0: இருக்கும். ஏன்னா அதுக்கு ஏற்ற போல தான் நம்ம ஃபீடு கேத்த போல தான் நம்ம முட்டையை வாங்க போறோம். நமக்கு எவ்வளவு இருக்கோ தேவைக்கேற்ற போல தான் வாங்க
1: போறோம். சரி,
0: வந்துன்னா 23 நாள் கூடு கட்ட போயிடும். அது ஒரு 6 நாள், ஒரு 2-3 நாள் கூடு கட்டிச்சுன்னா
1: சாப்பிடாதா?
0: அப்ப கூடு கட்ட போயிடுச்சா சாப்பிடாது, கூடு கட்ட போயிடும். அப்ப நெட்டுக்கு என்ன ஒரு இது கொடுப்பாங்க, வலை நெட்டு கொடுப்பாங்க, அதுல தூக்கி போட்டுன்னா அதுல கூடு கட்டிடும். கூடு கட்டினோடனே ஒரு 8வது நாளுக்குள்ள நம்ம கூட எடுத்துடணும், எடுத்து உடனே போயிடணும். இல்லைன்னா ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று வெளில போயிடும், பூச்சி கக்குன்னு வெளில போயிடும். அப்படி இல்லைன்னா அதுக்கான வெயிட் இல்லாமல் போயிடும், இல்லை உள்ளே இது சேதங்கள்லாம் உடனே எடுத்துட்டு போயிடும்.
1: கொஞ்சம் கவனமாக இருக்கும்,
0: கவனமாக இருக்கும்.
1: அது நீங்கள் எத்தனை ஈல்டு எடுத்தீங்க? அது மாதிரி
0: இப்போ ஒன்று தான் சார் எடுத்துருக்கோம்.
1: எடுத்துருக்கீங்க. விற்பனை எங்கே?
0: விற்பனை வந்து ஒசூர் தான் சார். நம்ம மார்க்கெட் ராசிபுரத்துல இருக்கு, ஒசூர்ல இருக்கு, தர்மபுரியில இருக்கு.
1: இது உங்க ஒருங்கிணைந்த பண்ணையத்துல ஒரு முக்கியமான பங்கு வந்து இப்ப பட்டுப்புழு வளர்ப்பு ஆரம்பிச்சிருக்கு.
0: ஆமாங்க சார். இப்ப ஸ்டார்ட்
1: நல்ல லாபம் இருக்குமா?
0: லாபம் கண்டிப்பா லாபம் இருக்குங்க சார். கூட்டுயற்சி போல தான் இப்ப நம்ம மட்டும் பண்றது இல்ல, தேவமங்கலத்துல பண்றாங்க, பக்கத்தூர்ல ஆண்டிமத்துல ஒரு பையன் ஒரு 3 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காப்ல, பக்கத்துல உக்கோட்டையில பையன் பண்றேன். ஒரு 3-4 பேர் சேர்ந்தாதான் எடுத்துட்டு போக முடியும். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் இந்த காஸ்ட் எல்லாம் இருக்குங்களே. நம்ம ஒரு 100 முட்டைக்காக ஒரு 50 முட்டைக்காக இங்க இருந்து அவ்வளவு தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 பேர் சேர்ந்து எடுக்கிறது கொடுக்கறதுலாம் ஒரு ஒற்றுமையா பண்ணனா நமக்கு லாபமா. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ஆகுது ஒசூருக்கு போட்டு ஒரு டாடா ஏசு வச்சுங்களேன், ஒரு 4 பேர் 5 பேர் செய்யும்போது 2,000 தான் ஆகும். ஸோ அது 2,000 நம்ம பெரிய விஷயமே தெரியாது.
1: ஒரு கூட்டு முயற்சி அது செய்யறீங்க.
0: கூட்டு முயற்சி
1: பட்டு வளர்ச்சி துறை உங்களுக்கு உதவி
0: உதவி செய்யுது. உதவி செய்யுது.
1: அனைத்து இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒன்று இணைத்து.
0: அதுக்கு நமக்கு தனியா ஒரு செடி கல்ச்சர் ஒரு குழு இருக்கு.
2: ஏதோ சில காரணங்களால்

0: தன்னோட லட்சிய பாதையில சில தடைகள் ஏற்பட்டாலும் அதனால தன்னோட கனவுகள் தள்ளி போக கூடாது. இவரு கனவு அப்படின்னு சொல்றது விவசாயத்தை தான். தான் அப்பா செஞ்சுகிட்டு இருக்க விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு திட்டமிட்டு ஒவ்வொரு செயலா செய்து வரும் அரியலூர் உடையார்பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களோட அனுபவத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்துல இவர் இன்னும் என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்த இருக்காரு, ஒரு இளைஞரா இவரோட எதிர்கால திட்டமிடல் எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருப்போம் உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: மாடு என்ன மாடு வச்சிருக்கீங்க, எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
2: என்ன இப்போ ரெண்டு மாடு தான் வச்சிருக்கணும்.
1: இந்த கலப்பின மாடா? சிந்தா
2: சிந்துன்னு வச்சு.
1: ஒரிஜினல் சிந்தா இல்ல
2: இல்ல இல்ல கலப்பின சம்ப நம்ம நாட்டு மாடு தான்.
1: பால் கறக்கும்?
2: பால் கறக்குங்க சார். ஒரு வேலைக்கு 4 லிட்டர் 4 லிட்டர் கறக்குது. 8 லிட்டர்
1: ரெண்டுமே கறவை மாடா இருக்கா?
2: இல்லைங்க சார், ஒன்னு கண்ணுகுட்டியா இருக்கு, ஒன்னு கறவை இருக்கு. இப்ப இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது திடீர்னு இறங்க கூடாது. அது இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருக்கு.
1: ஒரு மாடு மட்டும் வச்சிருக்கீங்க, இப்ப வீட்டு தேவை தவிர கொஞ்சம் விற்கவும் முடியுது?
2: முடியுது, கண்டிப்பா முடியுது.
1: விற்பனை எல்லாம் எப்படி வந்து வாங்கிக்கிறாங்களா?
2: இல்ல பக்கத்துல சொசைட்டி இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸ்லயே நம்ம வித்துறோம். நம்ம ஏன்னா 4 லிட்டர் தானே இருக்கதை நம்ம கொடுக்கவே பற்றாக்குறையா இருக்கு, அதே பத்த மாட்டேங்குது.
1: சரி, கோழி?
2: கோழி ஒரு 500 கோழி இருக்குங்க சார்.
1: என்ன கோழிங்க?
2: எல்லாம் சிறுவிடையாங்க சார். பெருவிடை இருந்தது, பெருவிடை வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுனால சிறுவிடை போட்டு அழுத்தனால கொஞ்சம் இப்ப சிறுவிடையை கொஞ்சம் அதிகமாக்கிட்டு பெருவிடையை கொஞ்சம் குறைச்சிட்டேன்.
1: 500 கோழி வச்சிருக்கேன்.
2: 500 கோழி
1: முட்டையே நிறைய கிடைக்குமே?
2: ஆமாங்க சார், நிறைய கிடைக்குது.
1: ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 200-300 முட்டை கிடைக்குமா?
2: ஆமாங்க சார். இதுல வந்து என்ன பாத்தீங்கன்னா நிறைய இந்த காக்கா இந்த நாய்கள் இதெல்லாம் வந்து நிறைய இன்னும் வந்து ப்ராப்பரா இப்ப ஷெட் போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். 100x20 அமைப்புல வந்து ஷெட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் முக்கியமா ஒன்று சொல்ல மாட்டேன், பிஎம்ஜிபில லோன் அப்ளை பண்ணி லோன் வாங்கியிருக்கேன்.
1: பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்.
2: ஆமாங்க சார்.
1: எவ்வளவு லோனுங்க?
2: எனக்கு 20 லாக்ஸ் சார்.
1: அதுல இருந்து கொட்டகையெல்லாம் போடுறீங்களா?
2: ஆமாங்க சார்.
1: இந்த 20 லட்சத்துக்கு என்ன செலவு வச்சிருக்கீங்க?
2: கொட்டகை போடணும், சிக்ஸ் வாங்கணும், இங்கு பெற்று.
1: ஓ, இது கோழிக்கு மட்டுமே பண்றீங்களா?
2: ஆமா, கோழிக்கு மட்டும்தான். அது கோழி பண்ணிக்கு மட்டும்தான் பண்றோம், கோழிக்கு மட்டும்தான்
1: பண்றோம். குஞ்சு உற்பத்தியும் பண்றீங்க, முட்டை விற்பனை?
2: ஆமாங்க சார்.
1: இறைச்சி விற்பனை எல்லாமே?
2: எல்லாமே பண்ணுவோம்.
1: ஒரு ஒருங்கிணைந்த முறை.
2: ஆமா, அது டெவலப்மெண்ட் பண்ணி
1: எல்லாமே சிறுவிடை ஒண்டிதானா?
2: ஆமா சார,
1: சிறுவிடை. இப்ப நிறைய சொல்றாங்க, கடக்நாத்ன்றாங்க, அசில்ன்றாங்க.
2: ஆமாங்க சார், அசில் இருக்கு, கடக்நாத் இருக்கு, இப்ப சோனாலி இருக்கு, நம்மளோட சிறுவிடை இருக்கு.
1: எப்ப சிறுவிடை மட்டும்?
2: சிறுவிடை இருக்கு, அடுத்து சோனாலி பண்ணலாம்னு இருக்கோம். ஏன்னா இப்ப அது நிறைய முட்டைகள் விடுது.
1: தனித்தனியா வளர்க்கணுமா? அப்போ
2: இல்லைங்க சார், ஒன்னே ஒட்டா பழக்கம்.
1: இனக்கலப்பு ஏற்பட்டுறாங்க.
2: இனக்கலப்புன்னு நம்ம சொல்றோம், பேரு தான் சோனாலே அதுங்கிறாங்க. மேக்சிமம் தான் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டுக்கு இல்லை. ஏன்னா இங்கே ஆல்ரெடி நம்ம மட்டும் கல்பனை பண்ணல, ஆல்ரெடி பண்ணி தான் வருது நமக்கு.
1: சோனாலி ரகம் வளர்ப்பதற்கு என்ன காரணமா இருக்குங்க? அது என்ன, நிறைய முட்டை?
2: முட்டை நிறைய கொடுக்குது, முட்டை நிறைய போடுது, இறைச்சி நல்ல இது. ஆக்சுவலா ஒன்னு கிடையாது, பங்களாதேஷ் அங்கே உள்ள நாட்டுக்கோழியோட பேர் தான் சோனாலிங்கிறது. பேர் தான் வித்தியாசம் தவிர கோழி 90%
1: நாட்டுக்கோழி அப்படின்றது கொஞ்சம் இப்போ முக்கியத்துவம் பெறுது, அதுக்காக கேட்டேன். அது வந்து இப்போ சோனாலின்றது நம்ம
2: நாட்டுக்கோழி தான் சார்.
1: மேல இருக்குமா?
2: ஆமா சார், மேல அதுல வளருது.
1: அது உங்களுக்கு ஒத்து வரல?
2: ஒத்து வரல.
1: மேலே மத்தது இருக்குமே, இந்த வவ்வால் அது
2: மாதிரிலாம். வவ்வா விட்டு, வவ்வா மீன் நல்லா வளருது. மத்த ரோகு மிருகால் எல்லாம் நல்லா வளருது, பில்லு கண்டையும் நல்லா வளருது. அதெல்லாம் சொல்ல வேணாம். வந்து
1: விற்பனை எப்படிங்க? நேரம் பண்ணைக்கே வந்து வாங்கிக்கிறாங்களா?
2: ஆமா சார், வந்து வாங்கிக்குவாங்க. நம்ம பல்கா கொடுத்தது
1: வியாபாரிங்க வந்து வாங்கிக்கிட்டோம். எவ்வளவு கிலோ உங்க இதுல?
2: கிலோ வந்து பாத்தீங்கன்னா 150-160 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் நான்.
1: பரவாயில்ல,
2: பல்கா கொடுக்கும் போது. ஆக்சுவலி எப்படின்னா, கிலோ 200 ரூபா விற்குதுன்னா ஒரு 160 ரூபாய்க்கு கொடுத்துருவோம்.
1: ஆனா என்ன, வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிற மாதிரி இருக்கு? ஒரே போர்
2: போட்டு
1: எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு.
2: அதெல்லாம் பண்ணியாச்சுங்க சார்.
1: ஒரு ஆசீர்வாதம் வேணும்ல.

0: ஆமா கண்டிப்பா, அவரு தான் இப்ப இது வரலயும் உறுதுணையா இருக்காரு. நமக்கு இப்ப வரலயும் இருப்பாரு, அப்பப்போ வந்து பாப்பாரு சார் வந்து ஏதாவது ஆகலாம்.
1: அவரு விவசாயத்துல ஆர்வமா இருக்கு,
0: அவரு நம்மளோட மல்டி பிசினஸ் பண்றாரு சார். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஒரு 6 ஏக்கர் மீன் குட்டியை வச்சிருக்காரு.
1: இப்ப நான் ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா இது எப்படி ஒருங்கிணைக்கிறீங்க அதை சொல்லுங்களேன். இப்ப மாடு வளர்க்குறீங்க தனியா இருக்கு, அது ஒரு மாடு தான் வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் கோழி வளர்க்குறீங்க அது தனியா இருக்கு, அப்புறம் மல்பெரி தனியா வச்சிருக்கீங்க, மரங்கள் நிறைய இருக்கு, இது எப்படி ஒருங்கிணைந்த பண்ணையம்னு எப்படி சொல்லுங்க?
0: ஒருங்கிணைந்த பண்ணையம்னா 6 ஏக்கர் 6 ஏக்கர் ஒரே இடத்துல இருக்கு, அந்த இடத்த செக்ரியேட் பண்ணி இது இல்ல நம்ம வருமானத்தை எப்படி வந்து ரெகுலரேட் பண்றது, இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு பயன்படுத்தலாம். ஒரு 10க்கு 10 இடம் இருக்குன்னா அதுக்குள்ள என்ன, 10க்கு 10 இடம் தான் என்கிட்ட இருக்கு, 20க்கு 20 இடம் இருக்குன்னா கண்டிப்பா அந்த காளான் தான் வளர்ப்பேன்.
1: இடத்துக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு ஒரே இடத்துல 6 ஏக்கர் இருக்கிறதுனால பலவிதமான பயிர்கள் ஒரே இடத்துல செய்யறீங்க, மரங்களும் வச்சிருக்கீங்க. இதை வந்து ஒருங்கிணைத்து விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும்.
0: ஒருங்கிணைந்து பண்றும்போது நம்ம எல்லாமே பிளான் பண்ணி, எப்ப சொல்றோம் வேலியை ஓர புல்லா தென்னை வச்சாச்சு, உள்ளார வந்து ஒரு 1 ஏக்கர் மட்டும் பிரித்து மர வகைகள் பண்ணியாச்சு, அந்த டவர் போடுறதுனால அதுக்கேற்ற போல எலுமிச்சத்து வச்சாச்சு, அதுக்கு டவருக்கு நேராக வச்சு ஷெட்டு போட்டு மல்பெரிக்கு போட்டாச்சு, 2 ஏக்கர் இது பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு வீடும் கட்டியிருக்கோம்,
1: பண்ணை வீடு,
0: பண்ணை வீடு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னா செம்மரம் வேங்கை அதெல்லாம் போட்டு அதில் இன்டர் கிராப்டாக நமக்கு மல்பெரி நட்டுருக்கோம். நம்ம இதில் ஒருங்கிணைந்த பண்ணினா இந்த இடத்த ஃபுல்லாக கோழி ஆக்கிரமிப்பு பண்ணிட்டோம்,
1: அவங்க எல்லா பக்கமும் போயிட்டு
0: போயிட்டு மேய்ஞ்சிட்டு நல்லா இது வருவாங்க. அது இப்போ ஒரே இடத்துல தான் நடக்குது, மாமூருக்கு கோழியும் போயிட்டு வருது, அதுல மீன்குட்டியும் சேர்ந்து இருக்கனால. இப்ப மாடு பாத்தீங்கன்னா மாடுக்கு தனியா இடம் கொடுத்தோம், அது பாட்டு தனியா மேய்ஞ்சிக்கிட்டு வந்துடும், அது பாட்டு போறோம், அது வந்து இங்கேயும் இதையும் டிஸ்டர்ப் பண்ணாது அதையும் டிஸ்டர்ப் பண்ணாது, அது பாட்டுக்கு அது உள்ளே இருந்துக்கும். 80% பென்சிங் போட்டோம் சார், இன்னும் ஒரு 20% பென்ஸ் போட்டோம்னா
1: மொத்தமா அப்படியே பாதுகாப்பா
0: பாதுகாப்பா ஆயிடும். மிஷினரி கொண்டு வந்த பவர் வீடர், பவர் புஷ்கட்டர், ரொட்டவேட்டர், டிராக்டர் என்ன பண்ணுவாது எல்லாமே மனித வேலைவாய்ப்போம் மிஷினரி கொண்டு வந்து குறைச்சிட்டேன். அது எல்லாமே
1: இயந்திரமயமாக்கல்,
0: இயந்திரமயமாக்கறதுலயும் வந்து கொஞ்சம் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கேன். இயந்திரம் தான் அது ஒரே வேலை செய்யறதுக்கு போல, அதுல மூலியமா என்னென்ன மல்டிபிள் வேலையை ஒர்க் பண்ணலாம்,
1: ஒரே இயந்திரம் பல வேலைகள்
0: என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதுல வந்து தொழில்நுட்பத்தில் இருக்கேன். இப்ப பாத்து கோழி பண்ண வச்சாலும் ஆட்டோ ட்ரிங்கர் ஆட்டோ ஃபீடர் போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்.
1: இப்போ அழகாக சொன்னீங்க, நம்ம இந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவுக்கு முன்னாடி நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் சார், எங்கள் ஆசிரியர் சொல்லுவார், ஆசிரியர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்காற்றி
0: சார்,
1: போர் போட்டது மட்டும் இல்லை, அவர் உங்கள் ஆசிரியர் சொல்லுவாருன்னு சொன்னீங்க, ஒன் விமன் செவரல் காஸ்டியூம்ஸ்.
0: ஆமாம் சார், எங்கள் பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவார், சிங்கிள் லேடி வேரியஸ் காஸ்டியூம்ஸ்,
1: சிங்கிள் லேடி வேரியஸ் காஸ்டியூம்ஸ்,
0: அதான் மெக்கானிக்கல்.
1: அப்போ ஒரே இயந்திரம், அந்த ஒரு இயந்திரத்தை வச்சு பல்வேறு வேலைகளை எப்படி செய்யலாம்
0: அப்படின்னு அது ஒன்று. அதே போல் எங்கள் பிரின்சிபலும் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, முயன்றால் முடியாது எதுவும் இல்லை பாரு. எங்கள் அப்பா எங்க பிரின்சிபால் வந்து முடியாது முயலாது மட்டுமே பாரு. அதுக்கப்புறம் எங்க பிரின்சிபால் மிகப்பெரிய எனக்கு கொடுத்த என்ன பசுமரத்தாணி தாணி போல என்ன இருக்குன்னா, அனுபவம் என்பது தலைமுடி உதிர்ந்த பிறகு கிடைக்கும் சீப்பு போன்றது. எங்க பிரின்சிபல் அடிக்கடி சொன்னது, அனுபவம் என்பது தலைமுடி உதிர்ந்த பிறகு கிடைக்கும் சீப்பு போன்றது. முடி உதிர்ந்தக்கப்புறம் சீப்பு கிடைச்சி ஒண்ணும் முடியாது, ஆனால் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் கத்துக்கணும்னு நினைச்சா கத்துக்க முடியாது. அனுபவிச்சவங்க கத்துக்க சொன்னாங்கன்னா அதுல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டு அது என்னென்ன எடுத்துக்கணும் எதுக்கு ஒமிட் பண்ணும்
1: அப்படி அழகான தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து இளைஞர்களோட ஒரு பெரிய ஆசை இல்லை ஒரு கனவு அப்படின்றது வந்து ஒரு அங்கக வேளாண்மை, ஒரு இயற்கை வேளாண்மை அப்படின்றது. இப்போ உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இயற்கை வேளாண்மை எப்படி நீங்கள் பண்ணணும்னு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா இல்லை பண்ணிட்டு இருக்கீங்க?
0: பண்ணுறது எல்லாமே 99% இயற்கை வேளாண்மை தான் சார் பண்ணுறோம். எந்த விதமான கெமிக்கலோ எந்த விதமான ரசாயன உரங்களும் இதுவரையும் பயன்படுத்தவில்லை. நம்ம பஞ்சகாவியம் பயன்படுத்துவோம், மீன் அமிலம் பயன்படுத்துவோம், கேவிக்கேல உரங்கள் கொடுப்பாங்க, இயற்கை உரங்கள் கொடுப்பாங்க அதை பயன்படுத்துவோம். அப்புறம் சாணம் மாட்டு சாணம் இருக்குங்க, அது எருவு மண்புழு உரம், மண்புழு உரமும் நான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம
1: தயாரிக்கிறீங்க
0: தான் பண்ணிட்டு இருக்கோம் சார், அது பண்ணிட்டு இருக்கனால அதை போட்டுக்கிட்டு
1: இருக்கோம். கோழி வச்சிருக்கீங்களா? அசோலா,
0: அசோலா பெட்டு போட்டோம். அசோலா பெட்டு போட்டோம்னா கோழி வந்து நம்ம இந்த பக்கம் போட்டு வரதுக்கு இந்த வந்து காலி பண்ணிடுது. அது இப்ப ஷெட்டு போறோம்ல, கோழி எல்லாம் உள்ள அடிச்சு அது பென்சிங் போட்டு அதுக்குள்ளேயே
1: விட்டுட்டோம்னா பாதுகாப்பா
0: பாதுகாப்பா விட்டோம், நம்ம இதை பாதுகாப்பா வளர்க்கலாம். உங்கள்கிட்ட சொல்றோம், உங்க மூலியமா பக்கத்துல உள்ளவங்க அவங்க மவுத்துட்டு மவுத்து நிறைய பேர் வந்து வாங்கிக்கிறாங்க.
1: நமக்கு பழங்கள் எல்லாமே அது மாதிரி.
0: ஆமாங்க,
1: இறைச்சி அதுவும்
0: இறைச்சி எல்லாம் முட்டை கொடுக்க முடியல. காரணம் என்னன்னா நமக்கு வந்து முட்டையும் பற்றாக்குறை இருக்கு, அது போய் நேரத்துல வந்து எடுக்க முடியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கோழிகளை உடச்சிட்டு, ஏன்னா கொஞ்சம் டேமேஜஸ் இருக்கும் நமக்கு, அதெல்லாம் போக கொடுக்க முடியல. அதனால உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட கமிட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். அதனால இது வரலையும் அப்படிதான் பண்ணிட்டேன். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா 99% காப்பாத்திடணும், இல்லைன்னா அதை கொடுக்க கூடாதுங்கிற எண்ணத்துல நான் அது ஃபாலோ பண்ணிட்டு
1: இருக்கேன். எதிர்காலம் எப்படி இருக்குங்க அருண் ராகுல், இதுலயே இருப்பீங்களா இல்லைன்னா பொறியியல் துறையில ஒரு வல்லுநரா இருக்கீங்க அங்க போயிருவீங்களா, என்ன மாதிரியான ஒரு முழுமையான ஒரு திட்டம் உங்க மனசுல இருக்குங்க?
0: என்னோட திட்டம் வந்து பாத்தீங்கன்னா, நான் இல்லைனாலும் யார் வேணாலும் டெவலப்மெண்ட் பண்ணணும், யாரு இல்லைனாலும் ஒரு பட்டன் அழுத்தினாலும் நடக்கணும், ரன் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு ஸ்டேஜ் கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம என்ன பண்ணுமோ பண்ணணும் சார்.
1: இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, விவசாயத்தை அப்படி பண்ண முடியும்.
0: கண்டிப்பா பண்ண முடியும் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப தண்ணி மோட்டர் பாத்தீங்கன்னா முன்னாடி போய்

0: போய் இருந்தாதான் போய் மோட்டர் போட வேண்டிய நிலைமைகள் இருந்தது. கரண்ட் வந்துச்சா இல்லையா போய் கெட்ட போய் பார்க்கணும். இப்போ அப்படியே ஃபோன்லயே த்ரீ ஃபேஸ் கரண்ட் வந்துச்சா, எத்தனை வோல்டேஜ் வந்திருக்கு, மோட்டர் ஆன் பண்ண ஆன் பண்ணலாம், நம்ம வளர்ச்சியை நோக்கி போவோம் அப்படிங்க. இது வந்து எல்லாமே வந்து பணப்பயிர் போல ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்போ எங்கை செம்மரம் அதெல்லாம் வச்சுன்னா 10 to 15 years ஓரளவு ஒரு
1: 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் 5-6 ஆண்டுகள் ஆச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கு
0: கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். இதுல வந்து மீன் அது இருக்குன்னா அது நான் அடுத்து எடுத்து என்ன டெவலப்மெண்ட் பண்ணலாம், அது எப்படி இன்னும் ஈஸியா அப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம்.
1: உங்களுடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வருமானம், வார வருமானம், மாத வருமானம், அது கிடைப்பதற்கான வழி உங்க இதுல நிறைய
0: இருக்கு.
1: மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, அரியலூர் உடையார் பாளையம் கோடாலி கருப்பூர் ஆய்ப்பாளையம் எம் அருண் ராகுல் அவங்களுடைய கைபேசி எண் 96-2 போட்டுக்கோங்க, அப்புறம் 57-68-22. மீண்டும் ஒரு முறை, எம் அருண் ராகுல் அவங்களுடைய கைபேசி எண் 96-57-68-22. நேர்கள் சார்பில் நன்றி. ஒரே ஒரு விஷயம் ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றார் அருண் ராகுல். என்ன சொல்ல போறீங்க அருண்?
0: சார், நான் இந்த அளவுக்கு ஒரு முயற்சி செஞ்சு ஒரு வளர்ச்சி செய்யறேன்னா அது எங்கள் குடும்பம் தான் முக்கிய காரணம். எங்கள் அண்ணனா இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், என் மிஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாருமே நான் ஒரு விஷயம் செய்யறேன்னா துணி செய்யலாம் அப்படிங்கிற உத்தேகம் எல்லாம் கொடுக்கறதுனாலதான் உறுதுணையா இருக்கனால என்னால செய்ய முடியுது. போல எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட இருந்து பண்ணாங்கன்னா மிகப்பெரிய இந்தியாவும் வளர்ச்சியாகவும் எல்லாமே வளர்ச்சியும்.
1: விவசாயம் என்பது இன்று ஒரு குடும்பம் சார்ந்து இருக்கு.
0: ஆமாங்க சார்,
1: குடும்பத்தோட ஆதரவு இருந்தா அந்த விவசாயம் சிறக்கும். உங்களுடைய தந்தையார் பேருங்க?
0: மணிமொழி சார்.
1: மனைவி?
0: மனைவி வந்து சக்தி.
1: சகோதரர்?
0: செந்தில் ராஜா பிரபு கங்காதர் சர்மா. அம்மா பேர் வந்து அக்னிஸ் மேரி மணிமேகலை.
1: இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்பட்டிருக்காரு அருண் ராகுல், அதனால கேட்டு சொல்லிட்டோம்.
0: மேன்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைந்து திரும்பவும் வரணுங்கிற ஆசையோட கனவோட நான் சொல்றேன் சார்.
1: நன்றிங்க அருண்.
2: விவசாயம் விவசாயம்
3: இலக்கினை அடைய காலம் வருங்க. வாழ்க்கையை வசந்தமாக்க வழிகள் 1000 இருக்கும். அத நாம தான் உருவாக்கணும் அப்படிங்கறத உணர்த்தியது அரியலூர் உடையார் பாளையம் எம் அருண் ராகுல் அவர்களுடனான இந்த சந்திப்பு.
2: விவசாயம் விவசாயம் விவசாயம்
3: உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.

மேலிசை கேட்டீர்கள், தொடர்ந்து கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை காலை 10:30 மாவட்ட ஆட்சியரக கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு நீர்ப்பாசனம், வேளாண்மை இடுபொருட்கள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட கடனுதவிகள், விவசாய மேம்பாட்டிற்கான நலத்திட்டங்கள் குறித்து நேரிலோ மனுக்கள் மூலமாகவோ தெரிவிக்கலாம். விவசாய பெருமக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்தார். நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரைகள். தற்போது வீசும் பலத்த காற்றானது மண்ணின்

0: மேற்பரப்பில் உள்ள ஈரப்பதத்தை மிக வேகமாக ஆவியாக்கும் மற்றும் வறண்ட சூழ்நிலையில் பலத்த காற்று வீசும்போது ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த மேல்மண் காற்றில் அடித்து செல்லும் அபாயம் ஏற்படுகிறது. எனவே மண்ணில் உரமிடுதல், பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்க்க வேண்டும். அதிக ஈரப்பதம் மண்ணில் தேங்கி வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைப்பதை தடுத்து பயிரை மூச்சு திணற செய்யும். மேலும் கனமழை காரணமாக மேல்மண் அரிப்பை ஏற்படுத்தி மண்ணின் முக்கிய கரிம பொருட்களை அழிக்கும் அபாயம் உள்ளது. அடுத்து வைகாசி பட்டத்தில் நிலக்கடலை பயிரிட்டுள்ள வயல்களில் கழுத்து அழுகல் நோயின் தாக்கம் பரவலாக தென்படுகிறது. எனவே இளம் பயிரில் வரும் இந்த நோயின் பரவலை கட்டுப்படுத்த ட்ரைகோடர்மா விரிடி என்ற எதிர் உயிர் பூஞ்சான கொல்லியுடன் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மேலும் விதைத்தவுடன் மண்ணின் மேற்பரப்பில் ட்ரைகோடர்மா விரிடி 1 கிலோவை 10 கிலோ மக்கிய சாணத்துடன் கலந்து தூவ வேண்டும். அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களின் வருமானம் பெருக இந்திய அரசின் பல்பரிமாண முயற்சிகளில் ஒன்று
2: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன்.
1: உங்கள் பகுதியில் 15 முதல் 20 உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் செயல்பட்டால்
2: நீங்கள் அவற்றை கம்பெனி அல்லது கூட்டுறவு அமைப்பாக பதிவு செய்து கொள்ளலாம்.
1: வேளாண் இடுபொருட்கள் தொடங்கி சந்தை வாய்ப்புகள் வரை,
2: மதிப்பு கூட்டல் தொடங்கி மகத்தான லாபம் வரை வழிகாட்டுகிறது
1: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்.
2: 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்
1: இந்திய அரசின் இலக்கு.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். பிரதமர் திரு நரேந்திர மோடி பாரிஸில் இன்று முன்னணி பிரெஞ்சு தொழில்துறை தலைவர்களை சந்தித்து பேசினார். உற்பத்தி, செயற்கை நுண்ணறிவு, நிலைத்தன்மை மற்றும் கடல்சார் உள்கட்டமைப்பு ஆகியவை இச்சந்திப்பின் முக்கிய அம்சங்களாக அமைந்தன. சந்திப்பிற்கு பின் ஆகாஷவாணியிடம் பேசிய உயரதிகாரிகள் இந்தியாவில் அதிகரித்து வரும் வாய்ப்புகளை சுட்டிக்காட்டியதுடன் அந்நாட்டுடன் மேலும் நெருக்கமாக இணைந்து செயல்படுவதற்கான திட்டங்களையும் அறிவித்தனர். நாட்டின் கடைக்கோடி மக்களும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறினார். சென்னை ஆகாஷவாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை அவர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியமாகும் என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டப்பேரவையின் முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா, திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோரின் மறைவிற்கு பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வரும் செவ்வாய்க்கிழமை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கப்படவுள்ளது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் நாளை தனி தீர்மானத்தை முன்மொழிகிறார். இத்திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தி இத்தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்காது என மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறினார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாற்று இடத்தில் விமான நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றார். திருச்சி திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் காலி இடங்களுக்கான நேரடி மாணாக்கர் சேர்க்கைக்கு வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யாரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு எந்திரங்களின் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று நடைபெற்றதாக ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 12வகுப்பு முடித்த அனைத்து மாணவர்களுக்கும் உயர்கல்வி சேர்க்கை குறித்த குறைந்த நாள் கூட்டத்தில் தேவையான சான்றுகள் வழங்கப்பட்டு நேரடி சேர்க்கை நடைபெற்றது. 17 மாணவர்கள் கலை அறிவியல் கல்லூரிகளிலும், 6 மாணவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரிகளிலும், 2 மாணவர்கள் ஐடிஐ நிறுவனங்களிலும் சேர்ந்தனர். தமிழகம் முழுவதும் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் இன்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 31,85,700 ரூபாய் ரொக்கம் பறிமுதல்

செய்யப்பட்டது. மேலும் சந்தேகத்திற்கிடமான மின்னணு பண பரிவர்த்தனைகள் 5,95,468 ரூபாய் அளவிற்கு கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நீட் தேர்வை சீராக நடத்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திரு எஸ் கண்ணப்பன் மாநில நோடல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமைச் சட்டம் 2000 நடைமுறைக்கு வருவதற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கோரி ஆசிரியர்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் தொழில்நெறி வழிகாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த சில மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு 9:30 செக் குடியரசு தென்னாப்பிரிக்காவுடன் மோதுகிறது. சீனாவில் நடைபெற்ற உலக குத்துச்சண்டை சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி போலந்தின் நட்டாலியாவை 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

நேயர்களே, இனி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையின் மாண்புமிகு இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா குறித்த வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணை தலைமை இயக்குனர் ராமபத்திரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashvani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister for gracing the occasion today. Dr. Sridhar belongs to radio. So probably he is the man, if you think of radios, somebody's name comes to your mind, probably he is the person. So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition for all of us. That is what we feel. Recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best

0: May you live longer, longer and longer, and keep guiding us. So once again, I extend my best wishes. And I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
1: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
2: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதேபோல் திரு ஆசிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க, திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க, திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க, மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம் இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறையா யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள். டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக, கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி

0: ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய, ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான், கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள் நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர்ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர்ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலைசிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க இரண்டு பேருடைய நட்பு, அந்த சுந்தரமையா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரன். 3 பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கு அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஹிஸ் மதர் was a

0: day, sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I've seen, DGs and ministers and everybody, had given me a free hand wherever I worked.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர். சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: இசை கேட்டாலே சில நினைவுகள் நம்ம கண்ணு முன்னாடி வரும். அந்த இனிய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்கள் எல்லாமே.
1: இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நேயர்கள் வரலாம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையின் தொலைபேசி எண்களான 0431 240-102-1 புதிய நேயர்கள், 246-102-1 ஏற்கனவே பங்கெடுத்த மற்ற நம் அனைத்து நேயர்களும்,

0: நேரம் 8:28. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த பாடல்கள் படங்களிலிருந்து பாடல்களை கேட்க நேயர்கள் அணிவகுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நிகழ்ச்சியில் முதல் நேயர்
1: வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இரவு இசை இனிமையில் இருவது, திருச்சி காஜாப்பேட்டை ரஷித் பேசுறேம்மா.
1: காஜாப்பேட்டை ரஷித் அவர்களே, என்ன பாடல் வேணுமா நிகழ்ச்சியில?
2: படம் வந்து மா வீரன். அதாவது நீ கொடுக்கவங்க பாட்டு கொடுங்கம்மா. அதாவது சில பேர் சொல்லுவாங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சி நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஆனா எனக்கு வந்து உயிரோட உயிரோட இருக்குன்னா அது காரணமே நான்
1: பண்பலைதான்.
2: ஏன்னா ஒரு 9 வயசு இருக்கும் போது கருத்து வேறுபாடல எங்க அம்மா அப்பா பிரிஞ்சிட்டாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நான் துடித்து போயிட்டேன். அதாவது ஒரு வீட்டு வேலைக்கு ஒண்ணு விட்டுட்டாங்க 9 வயசுல. ஆனா அது வந்து ரொம்ப கொடுமைப்பட்டுனாங்க அங்கெல்லாம்.

0: நாளா இருந்தது உங்களுக்கு வானொலி தான் சொல்றீங்களா?
1: இது வந்து வானொலிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பேர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் இது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இல்லாமல் அதை வந்து அவர் வந்து ஒரு உயிரோட்டமாக அவரோட உணர்வோடு கலந்துவிட்ட ஒரு விஷயமா பார்க்குறாரு அப்படின்றது ஒரு நமக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. நிகழ்ச்சியில் ரஷீத் அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காத்தி வரல என்கிட்ட வச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் வீட்டு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
3: ஆஹா,
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதையை அனுப்பணும்.
0: அனுப்பணும், சரி. எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க.
4: இரவு இசை இனிமை கேட்டு இருக்கிறீங்க. திருச்சி பண்பலை 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்லயும் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர்,
5: வணக்கம்.
4: வணக்கம்மா. வணக்கம்.
5: ரெண்டு வாய்ஸ் வருது?
4: ஆமா, ரெண்டு பேர் பேசுறோம்ல, ரெண்டு வாய்ஸ் தான் வரும்.
5: பக்கத்துல
6: நானே.
4: நானே எங்க பாத்தீங்களா?
6: நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன்.
6: சரிம்மா, சரி சரி. என்ன பாடல் கேட்கலாமா இன்னைக்கு?
5: எனக்கு பாரதிராஜாவுடைய படம் கல்லுக்குள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல இருந்து நெஞ்சத்தில் ஏதோ ஜில்ன்றது அந்த பாட்டு.
4: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். யார் பேசுறீங்க? உங்களை அறிமுகப்படுத்திக்கவே இல்லையே.
5: ராஜா சொல்லவே மாதிரி, நான் ராஜாமணி பேசுறேன். அரியலூர் மாவட்டம் கண்டராதித்தம்.
4: நன்றிமா, நன்றி. உங்களுக்காக பாடல் இது வந்துட்டே இருக்கு.

நேர்களே, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0431 246 1 241 240 1 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம்.

0: நேரம் 8:47. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை நேரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் இணைப்பில் அடுத்து பாடல் கேட்க வந்திருக்கக்கூடிய அன்பு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: திண்டுக்கல் நாகல் நகர் நடராஜன் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு.
0: நடராஜன் ஐயா, என்ன செய்வீங்க?
1: திருச்சிராப்பள்ளி பண்பலைக்கும் மற்றும் அறிவிப்பாளருக்கும் இரவு வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.
0: இரவு வணக்கம், வாழ்த்துக்கள். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரிங்க நடராஜன் ஐயா, என்ன செய்றீங்க நீங்க?
1: நாங்க நெசவு தொழில் பாக்குறோம் சார்.
0: திண்டுக்கல்னா சின்னாலப்பட்டி பட்டா?
1: சின்னாலப்பட்டி
0: சுங்குடிக்கு ஃபேமஸ் இல்லையா? உங்க ஊர்ல
1: நாங்க நேரது வந்து கொஞ்சம் காட்டனும் மிக்சிங் ஆகுது
0: சார். என்ன பாலியஸ்டர் மிக்சிங்கா?
1: இந்த
0: மாதிரி ஒரு ரகத்தை நம்ம மக்கள் உடுத்தி நான் பார்த்ததே இல்லையா?
1: ஆமா சார், ஆமா சார். 90% வந்து ஒரிசா மாநிலம் மும்பை இந்த மாநிலத்துல சார்.
0: மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. என்ன பாடல், விருப்பமான பாடல் உங்களுக்கு இன்னைக்கு?
1: அழகன் திரைப்படத்துல இருந்து பி ஜெயச்சந்திரன் பாடிய ஒரு பாடல் சார்.
0: பொன்னின்ன
1: பூவின்ன
0: கண்ணே, அற்புதமான பாடல். கேட்டுருவோம், அவர் பண்ணா கேட்பாங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டு நினைச்சிருக்கிறோம். இது இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் சோம அரசன்பேட்டையில இருந்து ஆர் முரளிகிருஷ்ணன் பேசுறேன்.
0: சோமரசம்பேட்டை சோம அரசன்பேட்டைன்னு பிரிச்சு சொல்ற ஒருத்தரை இன்னைக்குதான் முதல் தடவையா கேக்குறேன் நானு.
1: இந்த ஊர் பேரே சோம அரசன்பேட்டை தான் மேடம்.
0: உங்க பேரு?
1: என்ன
0: பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நீங்கள் கேட்டவை படத்துல இருந்து மேடம் பிள்ளை நிலான்னு வரும் மேடம். அந்த பாட்டு எனக்கு.
0: அந்த பாட்டு ரெண்டு பேரும் பாடி இருக்காங்களே, கே ஜே யேசுதாஸ் அப்புறம் எஸ் ஜானகி அம்மா, ரெண்டு பேரும் தனித்தனியா பாடி இருக்காங்க. யார் பாடினது உங்களுக்கு வேணும்?
2: உங்க
0: பேர் என்ன?
2: என் பேர் பாக்கியலட்சுமி மேடம்.
0: பாக்கியலட்சுமி அம்மா, சரிங்க, குடுத்துடலாமா பாடல?
2: நன்றி மேடம்.
0: நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது இரவு இசை இனிமை நேரலை நிகழ்ச்சி. 80-90களில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து நேயர்கள் விருப்பப்படலைகளை கேட்டு மகிழ்ந்தார்கள். மீண்டும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி நாளை இரவு 8 மணிக்கு. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்கள், பங்கெடுக்க முயற்சித்தோர், நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோர் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்கும் பாடல்களுடன் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 இனிய ராகம்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இனிய ராகம்.

0: வார்த்தைகள் ஓய்வின்ற இடத்தில் உணர்வுகள். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: அடியுடார வச்சு சாஞ்சிக்கிறேன்.

நேயர்களே, உங்க மனசுல நீங்காமல் நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 938 546 1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பழைய பாடல் இதையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்பலாம். அல்லது நீங்க குரல் பதிவாகவும் அனுப்பலாம். அடுத்ததா 10 மணிக்கு ஞாபகம் வருது நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களும் இடம்பெறும். நிறைவு பெறுகிறது இன்றைய இனிய ராகம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சில பாடல்கள் கேட்கும் போது காலம் பின்னோக்கி நகர தொடங்கும். சில வரிகள் மறந்து போன முகங்களையும் இனிய தருணங்களையும் மீண்டும் நினைவூட்டும். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. உங்க மனசுல நீங்காம நிழலாடுற பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 938-546-102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பெயரையும் ஊரையும் பிடித்த பாடலையும் சேர்த்து தட்டச்சு செய்து அனுப்புங்க. இல்ல குரல் பதிவு மூலமாகவும் நீங்க அனுப்பலாம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1 கேட்டு நினச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் இப்போது குரல் பதிவு மூலமாக யார் பாடல் கேட்டிருக்கிறாங்கன்றத கேட்போம்.
1: வணக்கம். இன்று ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் கோமதியின் காதல் என்னும் திரைப்படத்தில் வானம் மீதில் நீந்தி ஓடும் என்ற பாடலை ஒளிபரப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பி. வீரமணி, காமராஜ் நகர், மணப்பாறை.

ஞாபகம் வருதே கேட்டு நினைச்சிருக்கிறோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா பாடல் யாரு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஐயப்பராஜ் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புலேருந்து கேட்டிருக்கிற பாடல், மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து ஆகாய வீதியில். இந்த பாடல் சிறு வயதில் இருந்தபோது நமது திருச்சிராப்பள்ளி வானொலியில்

ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு பழைய பாடல்களில் கடைசியாக ஒலித்தது. அதனை அன்று ஒளிப்பதிவு செய்தோம். 33 வருடங்கள் ஆயிற்று, மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடவே அவங்களுடைய நினைவுகளையும் இப்போ பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா குரல் பதிவு மூலமா பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு கேட்டலாம்.
1: வணக்கம், நான் ஜனனி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு கற்பகம் படத்துல இருந்து அத்தை மடி மெத்தேடி அந்த பாட்டு போடுங்க.

10:16 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேர், ஊர் மற்றும் உங்களுக்கு பிடித்த பாடலை தட்டச்சு செய்து அனுப்பலாம் அல்லது குரல் பதிவு மூலமாகவும் அனுப்பலாம். நிகழ்ச்சியில இப்போ யார் பாடல் கேட்டிருக்கிறாங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மாராடி எம் ரமேஷ் அவங்க கேட்டிருக்கிற பாடல் ரங்கராட்டினம் திரைப்படத்துல இருந்தது.

0: அன்போ நூற்றி இரண்டு புள்ளி ஒன்றில் கேட்டிணைஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு மூலமாக மெசேஜ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்றத பார்க்கலாம்.
1: வணக்கம், நான் ராமகிருஷ்ணன், வெங்கடேஸ்வர நகர், குமாரமங்கலத்திலிருந்து பேசுகிறேன். என் நிலைக்கார அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள், இரவு வணக்கங்கள். எனக்கு பிடித்த பாடல் அபூர்வ ராகங்கள் படத்தில் வாணிஜிராம் பாடிய ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதய சுரங்களுக்குள். அந்த பாடலை எனக்காகவும் என் குடும்பத்தினருக்காகவும் நிலையத்தாருக்காகவும் ஒளிபரப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

காலம் கடந்தும் மனதில் ரீங்காரமிடும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் இனி திருச்சி கீழபுடிவார் ரோட் ராமதீபம் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்தில் இருந்த

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு மூலமாக யார் பாடல் கேட்டிருக்கிறா அப்படின்றத கேட்டுடலாம்.
1: ஞாபகம் வருது நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் சொல்வது ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன். அதாவது நேரமீது நேரமீது நெஞ்சில் ஒரு பாட்டெழுதே. இப்பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இப்பாடலை நான் மட்டுமல்ல எனது தந்தையும் சேர்ந்து கேட்க விரும்புகிறார். அவருடைய பெயரை அவருடைய குரலால் தெரிவிப்பார்.
2: எல்லாருக்கும் நிறைய பெயர் தான் ஸ்ரீ சுந்தரராஜன்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்க விரும்பி கேட்டிருக்கிற பாடல் கண்மணி ராஜா திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் அடுத்ததாக குரல் பதிவு மூலமாக பாடல் கேட்டிருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம். நான் மணப்பாறை பகுதியிலிருந்து சொக்கம்பட்டி மூர்த்தி. எனக்கு பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திலிருந்து தென்றல் ஒருங்கிய போதும் தென்றல் நீங்கள் ஒருங்கிய போதும் இந்த பாட்டை தாருங்க. நன்றி.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். அடுத்ததாக கோவை வடக்கு மாவட்டம் நரசிம்ம நாயக்கன் பாளையத்திலிருந்து திலகவதி கேட்டிருக்கும் பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

0: அண்ணே, அங்க தூரத்துல ஒரு மலை தெரியுது பாரு, அதோட கதை என்னன்னு உனக்கு தெரியுமா?
1: டேய், இந்த டக்காலிட்டி வரல எங்கட்ட வெச்சுக்காத.
2: ஆரம்பிச்சிட்டியா? நீ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா?
0: என்ன அண்ணா இப்படி சொல்லிட்ட? என் கதையை கேட்க நீ ஒருத்தன் தானே இருக்கற?
3: அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே.
2: நீ கதை சொல்ல மட்டும் தான் செய்வியா, இல்ல எழுதவும் செய்வியா?
3: என் ரைட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க.
2: எட்டு எட்டு பக்கம் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்க, உன் கதைய ஊரே கேக்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லித்தரேன்.
0: சரி, அந்த வழிய கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்குமே.
2: கேளு, வானொலி நிலையம் தொடங்கி 90 வருஷம் ஆச்சு இல்ல, அத கொண்டாடுற விதமா நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதுக்கு நீ உன் கதைய அனுப்பணும்.
0: அனுப்பணும். சரி, எந்த முகவரிக்கு?
2: நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், பாரதிதாசன் சாலை, திருச்சி 1 அப்படின்ற முகவரிக்கு அனுப்பு.
0: எந்த தேதிக்குள்ள அனுப்பி வைக்கணும்னு சொல்லுங்க.
2: கரெக்டா கேட்ட தம்பி, வர்ற 30ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு.
0: என் கதையிலேயே நிறைய விஷயம் இருக்கும்.
2: தம்பி, உன் நாடகத்தை அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அதை ரெக்கார்ட் பண்ணி ஒளிபரப்பவும் செய்வாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு சன்மானமும் உண்டு தம்பி, சன்மானமும் உண்டு.
0: அப்படியா அண்ணா? ரொம்ப சந்தோஷமான விஷயம். சும்மாவே கதை எழுதுவேன், சன்மானம் வேற இருக்குன்னு சொல்லி இருக்கீங்க.

10:50 இணைந்திருக்கிறோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா மேல அம்பிகாபுரம் ஜோசப் கேட்டிருக்கும் பாடல் இமயம் திரைப்படத்திலிருந்து.

இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அருமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த 1 மணி நேரம் நம்ம கேட்க போறோம். இந்த வரிசையில முதலாவதாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா,
1: நீ என்ன தேடி இருப்பேன் எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு 3 நாளாவது குளி, அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கடிக்க.

பருத்தி வீரன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை நிறைவு கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மயி ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரல்ல, உமாதேவி வரிகள்ல, கோவிந்த் வசந்தா இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

11:16 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மயக்கம் தரக்கூடிய அந்த பாடல்களை நம்ம வரிசையா மெல்லிசை பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக கே கே குரல்ல நா முத்துக்குமார் வரிகள்ல யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிறைவாக கேட்ட பாடல் காலா திரைப்படத்திற்காக. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்தடுத்த மெல்லிசை பாடல்கள், அருமையான பாடல்கள் உங்களுக்காக. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரல்ல, நாமுத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜாவின் இசையில.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மயக்கம் என்ன திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி குரல்ல தனுஷ் வரிகள்ல ஜி வி பிரகாஷ் குமாரின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:44 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில நெஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல பா விஜயின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:54 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில மனசு மயங்கும் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். எஸ், நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் பேஸ்புக் மூலமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது மன்னன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில், வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நள்ளிரவு 12 மணி முதல் இடைவிடாத பாடல்கள், காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என அடுத்தடுத்து பாடல் விருந்து படைக்க காத்திருக்கின்றன.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

பள்ளி தெளிக்கையிலே சொல்லுங்க, குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? மனசே மயக்குதா? சுகமும் கிடைக்கு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நான் ஒருத்தர் மாதிரி பேசல, அதை யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஓங்க குழந்தைங்களோ ஓங்க. இந்த பஞ்சு புட்டோட வரலாறு சொல்றேன். நீங்க இந்த பஞ்சு புட்டை சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்லா படிக்க தோணும், நல்லா விளையாட தோணும், உங்க பெத்தவங்க தாய் தந்தை எல்லாம் காப்பாத்த தோணும். அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது இந்த பஞ்சு முட்டை. அடுத்தது சொல்றேன்,
1: இந்த பஞ்சு முட்டையோட மகிமை அது உங்களுக்கு தெரியாது. அது தெரியணும்னா நீங்க கண்டிப்பா அதை சாப்பிட்டு தாங்கணும். ஐ மீன் யோ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக மீரா திரைப்படத்திற்காக எம் எஸ் சுப்புலட்சுமி குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி வரிகளில், எஸ் பி வெங்கட்ராமன் இசையில்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் குரலில் வாலியின் வரிகளில் ஸ்ரீ அவர்களின் இசையில்

0: நேரம் 4:11. இனி கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று வள்ளலார் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில். முதலில் கிரிப்ரியம், ராகம் கதனகுதூகலம், ஆதிதாளம், ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் UE பழனிவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 5 மணி. இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம்.

தெய்வீக ராகத்தில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:29. அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரம் கேட்கலாம்.